விஸ்வாசம் திரைப்படத்துக்காக டிமான் இசையில் ஹரிஹரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் பாடிய ஒரு இனிமையான பாடல் ஒலித்து ஓய்கிறது. நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 41 நிமிடமாகும். இந்த வேலை பட்டாங்கல் இந்த கருணாகரன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இன்று தன்னுடைய அன்பு மகள் கனிஷ்ட பவானி தன்னுடைய 30வது அகவிதனத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அம்மா சந்தியா, அப்பா கருணாகரன், கணவர் தீபன், மகள் லக்ஷிகா, அக்கா பவானி நிரோஷா, அதே போல மத்தீஸ் நிலக்ஷிகா யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவிதன வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவேளை கடுவிலிருந்து விமலாதேவி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இங்கிருந்து ரவி வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கம் அக்கா, மனைவி ஜானகி மற்றும் கிதான் திப்பா, அதே போல கொட்டக்கலை ட்ரைட்டன் உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டு முத்தையா மணி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு கவிஷ் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். கொழும்பு 15 இந்த மோதிரை தரிசினி குணசேகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கொழும்பு 5 ஸ்டீபன் ஸ்டைலிஸ்ட் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக ஸ்டீபன் வந்திருக்கிறாங்க. என்றும் அன்பானவள் அன்பு சகோதரி சிவானிமா, எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா, நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ஹட்டன் கேம்வெல் இருந்து சுந்தர் தங்க சுந்தரம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு கடுமையான மழையோடு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். விளக்கம் 20 மெயின் ஸ்ட்ரீட் 4 இருந்த அருணசுதன் வந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை பொழுது வணக்கம். அன்பான உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டில் இந்துள்ள இந்த எல்ஜின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு இந்த கழிந்த அரசு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். கார்த்திக் பாலன் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கிணக்கத்தின கூழ்போன் குரு வந்திருக்கிறாரு. யோகமதோடத்திலிருந்து கண்ணன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கொஸ்லாந்தே கிருஷ்ணகாந்தி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம், அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு யோகேஷ் வந்திருக்கிறாங்க, கொட்டக்கழிந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பான காலை பொழுது வணக்கம் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும் உங்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக யாழ்ப்பாணம் தயாகரன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். யதீஸ்வரி கவாஸ்கரன், லவித்ரா டிலுக்ஷன் நண்பர் உஷாந்தன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அக்கறை பற்று பப்டிலிருந்து நிசா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. சப்ரீனா ஃபுட் செல்வா வந்திருக்கிறாங்க. நாரம்பிட்டு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம், அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவரை இனிமையான காலை பொழுது வணக்கம் அறிவிப்பாளர் அவர்களின் நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு தமிழ்நாடு தேனி மாவட்டம் கம்பன் பெர்னாட்சா நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம் நிகழ்ச்சியோடு இந்த குடும்பிக்கு. செங்கலிந்து சக்கில சந்திரசேகரம் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை பொழுது வணக்கம் சிவானி, நலமா இருக்கீங்களா, நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கின்றேன். ஜே எம் ரிஷ்வான் இருந்து கொண்ட பெயரு வளர்ந்த நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். சந்தோஷமா இருக்கிற ரிஷ்வான், நீங்க எப்படி இருக்கீங்க? இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு ஹட்டனந்த யஷ்வத் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்தவும் ஒரு இனிமையான பாடல் ஒலிக்க தயாராகவே இருக்கிறது. ஒலிக்க ஆரம்பிக்கும் பாடலை தன்னுடைய மனத்துக்கு பிடித்த பாடலாக ரிக்ஷான் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அவருக்கும் இணைந்து கொண்ட அத்தனை அன்பு சின்னங்களுக்காகவும் நிகழ்ச்சி நடத்தும் அருமையான பாடல்.

0: நேரம் காலை 6 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது
2: அறிமுகப்படுத்திய 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக்

வசந்த காற்றில் இயல்காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பன உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நேரம் காலை 6 மணி கடந்து 7 நிமிடம் ஆய்கொண்டிருக்குது. அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312-775-1 அதே போல 0312-775-111 ஆக இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. 0776-47-10-26 என்ற எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளலாம். 0776-47-10-26 என்ற எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசனமிகமுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் மனவுறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களையும் நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். கேகாலையில இருந்து போயகுடையிலிருந்து ஷானினி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. அன்பு அம்மா ஷர்மிளா, அப்பா கணேசன், பெரியம்மா ரத்னேஸ்வரி, பெரியப்பா கந்தராஜா, உறவினர்கள் யாவரையும் நிகழ்ச்சியுடைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு மாத்திருந்த சிவமூர்த்தி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இன்றைய நன்னாளி நல்ல பல சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவரை கிரியல இருந்து ராஜு லட்சுமி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். பாடல் தெரிவுகளும் அருமையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. பகவந்தராவா கேம்பின் சத்யகுமார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவரை பகவந்தராவா கேம்பின்ல இருந்து அழகர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சியோடு தன்னை இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. பாடல் தெரிவுகளும் அருமை என்றும் பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பன காலை பொழுது வணக்கம் சகோதரி, கொட்டக்கலையில இருந்து சந்தனம் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் பண்டாரவளிலிருந்து வினோதன் வந்திருக்கிறாங்க. வினூலதா, கிஷந்தன், ரோஷன், சபினா சாகிரும் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. தர்ணிகளிருந்து கிருஷ்ணவேணி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். பாட தெரிவுகளும் அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. மொனராகலை கொம்புக்கன் தனலட்சுமி நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் அடுத்த பார்வை ஒன்றே போதுமே தெரிவித்ததாக

0: நேரம் காலை 6:15.
1: வசந்தம் FM 102.6 102.8

கனவே கலையாதே திரைப்படத்துக்காக தேனிசை தென்றல் தேவாவின் இசையில் பாடல் ஒழித்து ஓய்கிறது. காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியோடு இருக்கின்றோம். இந்த நேரம் பாத்தீங்கன்னா அப்புதலையில இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சங்கர் வந்திருக்கிறாங்க. அன்பு மனைவி ரெஜினா மேரி தன்னுடைய 44வது அகவை தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக கணவர் சங்கர், பிள்ளைகளான சிபி, பிரசாந்த் மற்றும் ரோஹித், உறவினர்கள் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவை தின வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாகவும் வசனம் எஃப்எம் சார்பாகவும் பகிர்ந்து கொள்கின்றோம். ஆரையம்பதி பாலமொழியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக மஹரூப் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியுடைய பாடல் தெரிவுகள்லாம் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி மஹரூப் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. மாத்திருந்த ரீனா சந்திருக்கிறாங்க, அன்பான காலை பொடுத்து வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. சரோஜினி அட்டியந்துட்டு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா, முருகல் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. அருள் மொழி பருத்துலேருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம், பாடல்கள்லாம் அருமையாக இருக்கிறது வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. இதில் கிஸ்கின பால சுப்பிரமணியம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம், அன்பான உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. கோயம்புத்தூர்ந்து பாலு வந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் அன்பு மனைவி லதா மகன் ராஜாவை நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் நிகழ்ச்சியோடு தன்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டு மயிலும்பாவிலிருந்து பொன்னம்பலம் வந்திருக்கிறாங்க. இதுவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பூனாங்கலிருந்து ஜெயஸ்தாஸ் வந்திருக்கிறாங்க. பிரியா, சஞ்சய், சந்தோஷ், தனுஷியா ஆகியோரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சிவகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. விடியல் நிகழ்ச்சியின் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிமையான காலை பொழுது வணக்கம். இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக புதுச்சேரி கோவிந்தன் பேட்டிலிருந்து வீரமணி பாலன் வந்திருக்கிறாங்க. இதுவரை ஆகாஷ் இருக்கிறாங்க. கேரளிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு கடைவழிந்து மனு வந்திருக்கிறாங்க. ஹட்டன் கலாதேவி ஐயா துறை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. முருகதாஸ், அபிக்ஷன், தவிக்ஷா, ஏ எஸ் பாலச்சந்திரன், வீர ஐயா, திருச்செல்வம், அதேபோல அருள்மொழி ஆகியோரை நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. ஹாய் சிவானிமா, அன்பான காலை பொழுது வணக்கம், எப்படி இருக்குங்க? நானும் வளமை போலவே நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றேன். பாடல் எல்லாம் அருமையாக இருக்கிறது. வாழ்த்துல என்று பகிர்ந்து கொண்டு திஸ்ஸ மகாரம் என்று கீதா வந்திருக்கிறாங்க. சந்தோஷமா இருக்கு கீதா, நீங்க எப்படி இருக்கீங்க? இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பிரதீப் புசல்லாவிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைதிட வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அரையும் பத்திருந்து இதே ரத்தனம் வந்திருக்கிறாங்க. பண்டாரவிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக ராஜா வந்திருக்கிறார். இதுவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு விடியல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மெஸ்கலியா பிரவுன்சிக்ல இருந்து அஜித் வந்திருக்கிறாங்க. நம்பிக்கை கிராம மெரல் சந்திரா நிகழ்ச்சி கேட்டுருக்கிறாங்களாம். வெள்ளவத்திலிருந்து ராஜகோபால் பாலா வந்திருக்கிறாங்க. அம்பேத்தின பனிமலர் நிகழ்ச்சி கேட்டுருக்கிறாங்களாம். பெரிய நிலவனை கிருஷ்ண நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறார். இதேவேளை மாணிக்காவத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவண்ணன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இந்த கலந்த அரசு வந்திருக்கிறாங்க. சுபயோகா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரே. கல்லவலை சுந்தரம் வந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக செல்வத்துறை நந்தகுமார் வெள்ளவத்தில் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். ஊர்கூடவது தமிழ்நாடு தொட்டும் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். மனைவி ஜெயா, மகன்மார்களான மதுஷான், தருண் ஆகியோரை நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு முருகையை சந்திருக்கிறாங்க. தேகல வட்டவளைந்த நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியினுடைய இறுதி பாடல் ஒழிக்க ஆரம்பிக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது விடிய நிகழ்ச்சி. இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இருந்திருந்து அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் சுயாத்தன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை, உங்கள் அனைவரையுமே சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று நான் நின்றிடும் உங்கள் அன்பின் ஆர்ஜி சிவானி. நன்றி சொன்னதே.

சமற்ற அலைவரிசைகளோடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று செப்டம்பர் மாதம் 24 தேதி தேசிய நாளிடுகள் வெளியேற்றுகின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தியாக உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பாக நேரடியாக தொடரப்பட்ட சந்தேக நபர்கள் 15 பேருக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு தொடர்பான செய்தியும், அதற்கு பிறகு கத்தோலிக்க திருச்சபை தொடர்பாக தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பான செய்திகள் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருக்கின்றன. நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இதேபோல பயங்கரவாதத்திலிருந்து நாட்டை பாதுகாப்பதற்கான சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்று சட்டம் இருந்தது. எனவே அந்த தடுப்பு சட்டம் இப்போது நீக்கப்பட்டு பயங்கரவாதத்திலிருந்து நாட்டை பாதுகாப்பதற்கான சட்டம் என்ற திருத்தப்பட்ட சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டிருப்பதான செய்திகள், அதில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்கள் குறித்தும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகள் வந்திருக்கின்றன. அவை தொடர்பில் நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கும். இதேபோல அரசாங்கம் சமர்ப்பித்து நீதிமன்றம் சர்வஜன வாக்கெடுப்பு தேவையில்லை, பாராளுமன்றத்தினுடைய 3-2 பெரும்பான்மையோடு நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது, வியாக்கியானம் வழங்கியிருக்கின்ற 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான விவாதம் இன்றும் நாளையும் இடம்பெறப் போகிறது. பாராளுமன்றத்தில் நாளை வாக்கெடுப்பு இடம்பெறப் போகிறது. இந்நிலையில் எதிர்க்கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி இன்றைய தினம் இந்த 22வது எதிராக பாராளுமன்ற வளாகத்து பாராளுமன்ற அண்மித்திருக்கின்ற சுற்றுவட்டத்தில் தங்களுடைய பொழுது சந்தியில் போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்திருப்பதாக செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணும். இதற்கு எதிர்த்தரப்பில் இருக்கின்ற பல கட்சிகள் எதிர்ப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்பதாக அவர்கள் அறிவித்த விடயங்களும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இருப்பதை காணலாம். அது குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கும். இதேபோல சர்வதேச நாணயநிதியம் மற்றும் இலங்கை அரசாங்கத்துக்கிடையிலான நீடிக்கப்பட்ட கடன் வசதி வேலை திட்டத்தின் 7வது மீளாய்வு கூட்டம் நிறைவடைந்திருக்கிறது. எனவே சர்வதேச நாணயநிதியம் இலங்கை தொடர்பான தெரிவித்த கருத்துக்களும் இன்றைய பத்திரிகையுடைய முக்கியமான செய்திகளாக வந்திருக்கின்றன. அது குறித்தும் விரிவாக பார்ப்பது தயாராக இருக்கிறோம். நாட்டினுடைய ஏற்றுமதி வருமானம் இலங்கையில் ஒருபோதும் இல்லாத அளவுக்கு கடந்த 8 மாதங்களில் 12,000 மில்லியன் டாலர்களை கடந்திருப்பதாக செய்திகளும் முக்கியமாக வந்திருப்பதை காணலாம். அது குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதே போல எரிபொருள் விநியோகம் மற்றும் அதனுடைய விலை தொடர்பான விடயங்களை மையப்படுத்திய செய்திகளும் இன்றைய பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இதே போல நாட்டிலிருந்து சட்டவிரோதமாக டொலர் கொண்டு சென்ற நிறுவனங்கள் மற்றும் நபர்கள் தொடர்பான தரவுகள் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அது குறித்தான செய்திகளும் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இருப்பதை காணலாம். இதே போல யாபஸ் கொடுக்கல் வாங்கல் வழக்கில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சேவுக்கு விளக்கமறியல் மீண்டும் நீடிக்கப்பட்டிருப்பதான செய்திகளும் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். ஹரக்கட்டா மற்றும் கேல்பத்ரே பத்மே ஆகிய இருவரும் நீதி சிறைச்சாலைக்குள் தாக்கிக் கொண்ட சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகள் இடம்பெறுவதாக இன்னும் ஒரு தகவலும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். ஜனாதிபதிக்கும் தமிழர் கட்சி எம்பிக்களுக்கும் இடையான சந்திப்பு ஒன்று நாளை இடம்பெறப் போவதான செய்தி ஒன்றும், அதனை தாண்டி இந்த அனோஜனுடைய விடுதலை தொடர்பாக இப்போது இந்து மத அமைப்புகள் ஜமீது உலமாவை சந்தித்து ஜமீது உலமா இப்போது சவுதிக்கு அத்தொடர்பான ஒரு விண்ணப்ப கடிதம் ஒன்றை அனுப்பப்போவதான செய்திகளும் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. இவை தாண்டி இன்னும் பல முக்கியமான செய்திகளும் பத்திரிகை இடம்பெற்றிருக்கிறது. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதே போல நேற்று முன்தினம் இரவு வெளியிடப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்தினுடைய தீர்ப்பு தொடர்பான செய்திகள் இந்த தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக வந்திருக்கின்றன. அது தொடர்பான செய்தி இன்றைய தினமின பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெடுக்கும். அதே போல ஏனைய பத்திரிகைகளும் தொடர்பான செய்திகள் வந்திருக்கின்றன. இன்றைய தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்தி இடம்பெடுக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் மேல் நீதிமன்றில் அதிரடி தீர்ப்பும், 15 பேருக்கு 200 முதல் 260 ஆண்டுகள் வரை சிறை, நவ்ஃபோர் மௌலவி உள்ளிட்டோர் குற்றவாளிகள் 9 பேர் நிரபராதிகளாக விடுதலை என்பதாக தமிழன் பத்திரிகை பிரதான தலைப்பிடுகிறது. குற்றவாளிகளின் அசையும் அசையா சொத்துக்களை அரசுடமையாக்கவும் நீதிமன்றம் உத்தரவு, சஹ்ரான் உள்ளிட்ட தற்கொலை குண்டுதாரிகளோடு வலைமைப்பாக செயற்பட்டமை ஆதாரங்கள் மூலம் நிரூபணம், சுமார் 6 ஆண்டுகள் நீடித்த விசாரணை, 547 சாட்சிகளிடம் சாட்சியம் பதிவு என்பதாகத்தான் அந்த செய்தியும் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை அதே போல தமிழன் பத்திரிகை உள்ளிட்ட சகல பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கில் 15 பேருக்கு 200 முதல் 260 வருடங்கள் சிறை என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நேற்று முன்தினம் இதுபான விடயங்கள் தீர்ப்பு இரவு வெளியிடப்பட்டது. நேற்று தினம் முழுமையாக நாங்கள் தீர்ப்பினை பார்த்திருந்தோம். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக எத்தனை ஆண்டுகள் தொடர்பான விடயங்கள் குறித்தும் நாங்கள் பார்த்திருந்தோம். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத குண்டு தாக்குதல் தொடர்பான வழக்கில் சதித்திட்டம் தீட்டியமை மற்றும் அதற்கு உதவி
உதவி ஒத்தாசை வழங்கியும் உள்ளிட்ட 23,870 குற்றச்சாட்டுகளின் கீழ் குற்றவாளிகளாக காணப்பட்ட 15 பேருக்கு 200 வருடங்களுக்கும் அதிகமான கடூழிய சிறை தண்டனை விதித்து 3 அடங்கிய கொழும்பு நிரந்தர மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் தீர்ப்பளித்திருக்கிறது. எனவே மேல் நீதிபதி நீதிபதி நவரத்ன மாரசிங்க தலைமையிலான நீதிபதி சுஜீவ நிசாங்க மற்றும் நீதிபதி ராமநாதன் கண்ணன் ஆகியோர் அடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் இந்த தீர்ப்பை நேற்று முன்தினம் அறிவித்திருந்த விடயங்களை நாங்கள் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும். இதில் பிரதானமாக இது தண்டனை வழங்கப்பட்டவர்கள் என்பது சஹ்ரா நாசிம் உள்ளிட்ட அந்த குழுவோடு உயிர் ஞாயிறு தாக்குதலை நடத்துவதற்கான திட்டங்களை தீட்டுதல், அவர்களுக்கு உதவி ஒத்தாசை புரிதல், அதே போல அவர்களுக்கான வசதிகளை செய்து கொடுத்தல், அவர்களுடைய கருத்தரங்களில் பங்கேற்றல் போன்ற இந்த சம்பவத்தோடு நேரடி தொடர்புகள் ஏற்படுத்துகின்றன. அதே போல இவர்கள் இந்த சமூகங்களுக்கு இடையிலான பிரச்சனையை தோற்றுவிப்பதற்கான விடயங்களை அடிப்படையாக வைத்து செயற்பட்டவையும் இங்கே தெரிய வந்திருக்கிறது. அவ்வாறான குற்றச்சாட்டுகளின் கீழ் கிட்டத்தட்ட 25 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் ஒரு நபர் இந்த விளக்கம் இருந்த போதே உயிரிழந்து விட்டார். எனவே பின்னர் மீண்டும் அந்த குற்றப்பத்திரம் திருத்தப்பட்டு 24 பேருக்கு எதிராக 23,270 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு சட்டமாதிரியினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. எனவே அந்த குற்றச்சாட்டுகளின் கீழ் விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வாத பிரதிவாதங்கள் கடந்த ஆகஸ்ட் மாதம் 24 தேதி நிறைவு கொண்டு வரப்பட்ட நிலையில் இன்று நேற்று முன்தினம் தீர்ப்பு வழங்கப்படும் என்று மேல் நீதிமன்றம் அறிவித்திருந்தது. அதற்கு அமைவாகத்தான் இந்த தீர்ப்பு அறிவிக்கப்படுவதற்கு முன்னர் அதில் 9 குற்றவாளிகள், 9 பிரதிவாதிகள் சகல குற்றச்சாட்டுகளிலிருந்தும் விடுவிக்கப்பட்ட நிலையில் 15 பேருக்கான தண்டனை அறிவிக்கப்பட்டது. அதில் 200 முதல் 260 வருடங்கள் என்ற அடிப்படையில் இந்த தண்டனை வழங்கப்பட்டது. ஒரு பிரதிவாதிக்கு 260 வருடங்களும், அதே போல 4 பிரதிவாதிகளுக்கு 240 வருடங்களும், 5 பிரதிவாதிகளுக்கு 220 வருடங்களும், அதே போல 5 பிரதிவாதிகளுக்கு 200 வருடங்களும் என்பதாக இன்றைய தினம் நேற்று முன்தினம் இத்தொடர்பான தீர்ப்பு வழங்கப்பட்ட விடயங்கள் முக்கியமான செய்திகளாக பிரகாரம் இந்த வழக்கினுடைய முதலாவது பிரதிவாதியாக இருக்கின்ற முகமது நௌஃபர் மௌலவி என்பவருக்கு 220 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட விடயங்கள் காரணம் இவர்தான் இந்த திட்டமிடல்கள் மற்றும் இந்த சம்பவங்களினுடைய பிரதான சூத்திரதாரி என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அதாவது தாக்குதலுடைய ஒட்டுமொத்த சூத்திரதாரி அல்ல, இந்த சம்பவங்களை நடத்துவதற்கான விடயங்களை ஒருங்கிணைத்தல், ஆட்களை சேகரித்தல் உள்ளிட்ட அவர்கள் வசதிகளை செய்து கொடுத்தல் போன்ற விடயங்களில் இவர்தான் பிரதான சூத்திரதாரி என்பதாக நீதிமன்றம் தீர்ப்பை அறிவிக்கப்படும் தெரிவிக்க கருத்துக்கள் முக்கியமாக இருப்பதை காரணம். அதே போல இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையிலும் அதற்கான செய்தி ஏன் இவர்களுக்கு இப்படியான தண்டனை வழங்கப்பட்டது என்ற விடயத்தை சுட்டிக்காட்டி விரிவான ஒரு தகவல் சேகரிப்பு கட்டுரை ஒன்றும் இன்று தினம் டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்திகள் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த சம்பவத்தில் இவர்களுக்கு ஏன் மரண தண்டனை விதிக்கப்படவில்லை, இவர்களுக்கு ஏன் இந்த கடவுளுடைய சேதனை இவ்வாறு 200 வருடங்கள் என்று விதிக்கப்பட்டது தொடர்பான காரணங்களை அடிப்படையாக வைத்து இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகைகள் தொடர்பான செய்தி வெளியாக இன்றைய தினம் தினமின பத்திரிகையினுடைய முதற் பக்க செய்தி ஒன்று இன்னும் ஒரு தகவலை கொண்டு வந்திருக்கிறது. பாஸ்கு மகா நடுவ பிரகாரியற்ற செபேலச சம்பந்த பிரிசாக் தாமத் நிதெல்லை தடுவம் நியமுவோ வித்திகருவோ அதிகரணியற்ற கியத்தி என்பதாக இன்றைய தினம் தினமின பத்திரிகை தொடர்பான செய்திக்கு தலைப்பெற்றுவது காணலாம். ஈஸ்டர் தின தாக்குதல் இடம்பெற்று அந்த குண்டு தாக்குதல் தொடர்பான உண்மையான குற்றவாளிகள் தொடர்ந்தும் வெளியில் சுதந்திரமாக நடமாடுவதாக இந்த அவர்கள் இந்த விடயத்தில் மிகவும் சூட்சமான முறையில் செயற்பட்டு சுதந்திரமாக நடமாடி வருவதாகவும் இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றில் தெரிவித்த விடயங்கள் இன்றைய தினம் தினமின பத்திரிகையினுடைய முக்கியமான முதற்பக்க செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. அதில் குறிப்பாக தீர்ப்பு வழங்கப்படுவதற்கு முன்னர் கடந்த 22 தேதி இந்த தீர்ப்பு வழங்கப்படுவதற்கு முன்னர் நீதிமன்றம் அவர்களிடம் அவர்கள் தரப்பில் ஏதேனும் சொல்ல வேண்டி இருக்கிறதா என்பது தொடர்பான விடயங்கள் நீதிமன்றம் கோரியிருக்கிறது. அதன்போதுதான் இந்த சம்பவத்தில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டிருந்தவர்கள் இந்த விடயத்தை கூறியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த தாக்குதலில் ஈடுபட்ட முக்கியமான சூத்திரதாரிகள் பலர் வெளியில் சுதந்திரமாக சுட்டித்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் தொடர்பான சாட்சியங்களை வழங்குவதற்கு தாங்கள் தயார் என்பதாக இந்த பிரதிவாதிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களை மேற்கோள் காட்டி இன்றைய தினமின பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுள்ளதை நாங்கள் காணலாம். அடுத்து நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கத்தோலிக்க திருச்சபையும் இந்த விவகாரம்
தொடர்பா கருத்துக்களை முன்வைத்திருக்கிறது. இன்றைய தினமின பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. மகாமுழக்கருவன் நீத்திய அமுவட்ட பவுன்வன துரு அருகளைய நவத்வன்னே சிறில் காமணி பினாந்து பியத்துமா என்பதாக இன்றைய தினமின பத்திரிகை தலைப்பெற்றுவதற்கான விளைவு. இதில் பிரதான சூத்திரதாரி கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன் கொண்டு வரப்படும் வரை எங்களுடைய போராட்டம் நிறுத்தப்பட மாட்டாது என்பதாக அருத்தந்தை சிறில் காமணி அவர்கள் தெரிவித்திருப்பதாக தினமின பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதற்கான. அதே போல இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் இந்த விடயத்தை சுமந்து வருகிறது.

பிரதான தலைப்பு செய்தியாக இடம்பெற்றிருப்பது. நாங்கள் காலமளவு நேற்றைய தினம் ஆயர்லித்தில் இடம்பெற்ற இந்த விசேடமான ஊடக சந்திப்பின் போதே சிறில் காமினி அருள்தந்தை அவர்கள் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்னமும் முழுமையான நீதி கிடைக்கவில்லை. தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி தாக்குதல் தொடர்பில் முன்கூட்டியே தகவல் தெரிந்தும் அதனை தடுக்க தவறிய அதிகாரிகள் மற்றும் சஹரான் குழுவினருக்கு உதவியளிப்புரி பல்வேறு தரப்பினர் தொடர்பில் விசாரணைகள் நடக்கின்றன. அவர்கள் அனைவரும் சட்டத்தின் முன்னால் தண்டிக்கப்பட்ட பின்னரே பாதிக்கப்பட்டவர்களுக்கு முழுமையான நீதி கிடைக்கும் என்று கத்தோலிக்க திருச்சபை தெரிவிக்கிறது. கொழும்பில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற கத்தோலிக்க சபையில் நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பின் போது அருள்தந்தை சிறில் காமினி இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான வழக்கின் தீர்ப்பு மூவரடங்கிய விசேட மேல் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலை நடத்துவதற்கு சஹரான் தலைமையிலான குழுவுடன் தொடர்பு பேணிய 15 பேருக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பின் மூலம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரம் கிடைத்த நீதியாக மட்டுமின்றி நாட்டின் பாதுகாப்புக்காகவும் கிடைத்த தீர்ப்பாகவே நாம் இதனை பார்க்கின்றோம். இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான வழக்கு ஒன்றே இது. இன்னும் சில வழக்குகள் இருக்கின்றன. பாதிக்கப்பட்ட தரப்பினரால் தொடரப்பட்ட 100 மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. அத்துடன் இன்னும் விசாரணைகள் நடக்கும் விடயங்களும் உள்ளன. அதாவது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நடாத்துவதற்கு சஹரானுக்கு உதவிகளை வழங்கியமை மட்டுமின்றி இதனை திட்டமிடுதல் சூழ்ச்சிகளை செய்தவர்கள் யார் என்று விசாரணை நடக்கின்றன. இதன் பிரதான சூத்திரதாரிகள் மற்றும் இதன் பின்னால் இருந்தவர்கள் யார் என்பதை கண்டறிய வேண்டும். தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ள வழக்கை உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான வழக்கு என்று சிலர் குறிப்பிடுகிறார்கள். ஊடகங்கள் எவ்வாறு கூறினாலும் இது ஒரு வழக்கு மட்டுமே. இன்னும் சில வழக்குகள் இடம்பெற்றுகின்றன. விசாரணைகள் நடக்கும் விடயங்களும் உண்டு. பி அறிக்கை மூலம் நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிக்கை அளிக்கும் வழக்கும் உண்டு. அதில் கைது செய்யப்பட்டுள்ள சிலர் இருக்கிறார்கள். அதில் ஒருவரை சுரேஷ் சலே, அது சேனல் 4 ஊடகத்தில் வெளியான தகவலை அடிப்படையாக கொண்டு இடம்பெறும் வழக்காகும். எது இன்னும் விசாரணை மட்டத்திலேயே உள்ளது. அந்த விசாரணைகளை சரியாக செய்து யார் இந்த சூழ்ச்சிகளை செய்தனர் என்ற விடயங்களை வெளிக்கொணர்ந்து அவர்களை சட்டத்தின் முன்னால் கொண்டு வர வேண்டும். அத்துடன் தாக்குதல் தொடர்பான தகவல்களை முன்கூட்டியே அறிந்திருந்த போதும் அத்தொடர்பில் செயற்படாத அதிகாரிகளும் இருக்கிறார்கள். அவர்களில் ஏற்கனவே இருவருக்கு எதிராக தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. அதேபோன்று இன்னும் பொறுப்புகளை செய்ய தவறியவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தொடர்பிலும் விசாரணைகள் மூலம் கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோன்று இந்த தாக்குதலின் பின்னால் இருந்து செயற்பட்டவர்கள் யார் என்பதை வெளிக்கொணர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுவதாகவும் அருள்தந்தை சிறில் காமினி அவர்கள் நேற்று தினம் விடுத்த விடயங்களும் பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் தெரிவித்த முக்கியமான விவகாரம், நாட்டில் இனங்களுக்கிடையில் முரண்பாடுகளை ஏற்படுத்துதல், அந்த விடயங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குதல், அதற்கான பிரச்சாரங்களை செய்தல் போன்ற விடயங்களும் தண்டனைக்குரிய குற்றம் என்ற விடயம் நீதிமன்றத்தினூடாக நேற்றைய தீர்ப்பினூடாக குறிப்பிடப்பட்ட விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அதேபோல் இந்த தாக்குதலானது இனங்களுக்கிடையிலான ஐயப்பாட்டையும் இனங்களுக்கிடையிலான முறுகளை உருவாக்குவதற்காக திட்டமிடுகின்றதும் மிகப்பெரிய தண்டனைக்குரிய குற்றம் என்ற விடயத்தையும் இந்த நீதிமன்ற தீர்ப்பு சுட்டிக்காட்டியிருப்பதாகவும் சிறில் காமினி அருள்தந்தை அவர்கள் தெரிவித்திருந்தார். எனவே இது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பாதிக்கப்பட்டவர்களுக்காக வழங்கப்பட்ட நியாயம் மாத்திரமல்ல, இந்த நாட்டை பாதுகாப்பதற்காகவும் நாட்டில் இன ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்காகவும் இனி இந்த இன ஐக்கியத்தை சீர்குலைப்பதற்கு எதிராக செயற்பட திட்டமிடுகின்றவர்களுக்கும் எதிராக வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு என்பதாக சிறில் காமினி அருள்தந்தை அவர்கள் தெரிவித்த விடயங்களும் பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பது காலம். அதே போல இன்னும் ஒரு கோரிக்கை ஒன்று வருகிறது. மைத்ரி கோட்டா குறித்தும் விசாரணை நடத்த வேண்டும். கத்தோலிக்க சபையின் ஊடக பேச்சாளர் என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை தலைப்பெற்றுவதை பார்க்கலாம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் சந்தேக நபராக தடுத்து வைக்கப்பட்டுள்ள சுரேஷ் சலே தொடர்பிலும் உரிய சட்ட நடவடிக்கை முடக்கப்பட வேண்டும் என்றும் கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர் அருள்தந்தை ஜூட் கிறிஸ்டாந்த பெர்னாண்டோ அவர்கள் வலியுறுத்தியிருப்பதாக அந்த செய்தியும் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதிலும் அவர் சில விடயங்களையும் நேற்று தினம் சுட்டிக்காட்டி பேசியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் நிலந்த ஜெயவர்தன உள்ளிட்டவர்களுக்கு எதிராகவும் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் கத்தோலிக்க சபை கோரிக்கை விடுத்திருக்கிறது. அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவுக்கு வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளமை தொடர்பிலும் உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் அருள்தந்தை வலியுறுத்தியிருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான அனைத்து தரப்பினரிடம் முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்படும் நபர்களோடு சட்டத்தின் அடிப்படையில் தண்டனை வழங்கப்பட்டால் மட்டுமே பாதிக்கப்பட்டவர்களுக்கு முழுமையான நீதி கிடைக்கும் என தெரிவித்திருக்கிறார். அதோடு எதிர்காலத்தில் இத்தகைய பாரிய குற்றச்சம்பவம் இடம்பெறாத வகையில் அனைத்து தரப்பினரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஜூட் கிறிஸ்டாந்த அருள்தந்தை அவர்களும் இவ்வாறு நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தனது கருத்துக்களை முன்வைத்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். மேலதிக செய்திகளை பார்க்கலாம்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையிடந்திருக்கிறோம். இன்றைய தின மீன பத்திரிகையின் செய்தி, பிடிஏ அஹோசி நவ பணத் கெட்டும் பத்து கெசட் கராய் என்பதாக தினமீன பத்திரிகை தலைவர் காணலாம். பிடிஏ என்று சொல்லப்படுகின்ற பயங்கரவாத தடுப்பு சட்டம் ரத்து செய்யப்பட்டு புதிய சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டிருப்பதாக தினமீன பத்திரிகை தலைப்பெற்றுவதை காணலாம். இன்றைய தினம் அருண பத்திரிகையுடைய பிரதான தலைப்பும் இதனை அடிப்படையாக வைத்து வருகிறது. போலீஸ் பலத்தல அமுதாவட்டாத் திரஸ்தவாதிய விலக்வீமே பண சோதி சீக்கிரம் சகா சிறபாரையிட்டு கெனிமட்ட பலைய என்பதாக இன்றைய அருண பத்திரிகை தலைப்பெற்று காணலாம். எனவே போலீஸ் அந்த அதிகாரங்கள் சில ராணுவத்துக்கும் வழங்கும் வகையில் இந்த புதிய சட்டமூலத்தில் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அருண பத்திரிகை இன்று தினம் பிரதான தலைப்புச் செய்தியை வழங்கி அதனை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் மதுரமான செய்தி, பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் மூலம் வர்த்தமானியில் பயங்கரவாதம் எனும் பதத்துக்கு பறந்துபட்ட விரைவிலக்கணம், படையினர் வசம் போலீசாருக்கு நிகரான அதிகாரங்கள் ஓராண்டு வரை தடுத்து வைப்பதற்கான சாத்தியம் என்பதாக வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. இதுவரை காலமும் நடைமுறையில் உள்ள 1979 ஆண்டின் 48 விளக்க பயங்கரவாத தடை தற்காலிக ஏற்பாடுகள் சட்டத்தை நீக்கி அதை பதிலீடு செய்யும் வகையில் நீதியமைச்சால் முன்வைக்கப்பட்டுள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் மூலம் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை வர்த்தமானியில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இச்சட்டத்தின் ஊடாக சந்தேக நபரை தேடுதல் கைது செய்தல் என்பன தொடர்பாக குற்றவியல் சட்டக்கோவையின் பிரகாரம் போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ள சகல அதிகாரங்கள் மற்றும் பொறுப்புகளும் ஆயுதமேந்திய படையினர் உறுத்தாக்கப்பட்டிருக்கிறது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் அர்ச்சனா நாணயக்கார உத்தரவுக்கமைய வர்த்தமானியில் இலங்கைக்குள் அல்லது இலங்கைக்கு வெளியே புரியப்பட்ட பயங்கரவாத செயல்களிலிருந்தும் பயங்கரவாதத்தோடு இணைந்த வேறு தவறுகளிலிருந்தும் பயங்கரவாதம் என கருதத்தக்க தவறாக அமையக்கூடிய குறித்துரைக்கப்பட்ட சில செயல்களிலிருந்தும் நாட்டின் தேசிய பாதுகாப்பையும் மக்களையும் பாதுகாப்பதற்காக இச்சட்டம் மூலம் முன்மொழியப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இச்சட்ட மூலத்தின் பிரகாரம் அரசியலது லட்சியம் சார்ந்த குறிக்கோள் ஒன்றை முன்னெடுத்து செல்வதற்கென ஏதேனும் செயலை புரிகின்ற அல்லது பொதுமக்கள் மத்தியில் பயங்கரவாத நிலைமையொன்றை உருவாக்கக்கூடிய ஏதேனும் செயலை வேண்டுமென்றே புரிகின்ற அல்லது ஏதேனும் செயலை செய்வதற்கோ செய்யாமல் தவிர்ப்பதற்கோ அரசாங்கம் ஒன்றையோ சர்வதேச ஒழுங்கமைப்பொன்றையோ தகாத முறையில் வலுக்கட்டாயப்படுத்தல் என்பன பயங்கரவாத செயலாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதேவேளை இச்சட்டத்தின் ஊடாக சந்தேக நபரை தேடுதல் கைது செய்தல் என்பன தொடர்பான குற்றவியல் சட்டக்கோவையின் பிரகாரம் போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ள சகல அதிகாரங்கள் மற்றும் பொறுப்புகள் ஆயுதமேந்திய படையினருக்கும் உறுத்தாக்கப்பட்டுள்ளன. அதேபோன்று மேற்குறிப்பிட்ட அதிகாரங்கள் நியாயமான சந்தேகம் நிலவும் சந்தர்ப்பங்களில் சந்தேக நபரை ஏதேனும் வாகனத்தை புகையிரதத்தை ஆளில்லா வாகனத்தை வானூர்தியை நிறுத்தி தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கும் சந்தேக நபரிடம் கேள்வி எழுப்புவதற்கும் வளவுகள் மற்றும் காணிகளுக்குள் பிரவேசித்து தேடுதல் செய்வதற்கும் இச்சட்டத்தின் கீழ் தவறாக கருதப்படும் செயலோடு தொடர்புடைய ஆவணத்தை அல்லது பொருளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கும் அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட நேரத்தில் இருந்து 48 மணித்தியாலங்களுக்குள் நீதவானிடம் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். அது மாத்திரமின்றி கைது செய்யப்பட்ட நபரை உச்சபட்சமாக ஒரு வருட காலம் வரை தடுப்பு காவலில் வைத்திருக்கவும் முடியும் என்பதோடு ஒவ்வொரு தடுப்பு காவல் உத்தரவும் ஒரு தடவையில் 2 மாதங்களுக்கு மேற்படாதவாறு அமைய வேண்டும் என சட்ட மூலத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோன்று இலங்கைக்குள் வெளியே பயங்கரவாத செயற்பாடுகளுக்கு தயார்படுத்துவதற்கு இலங்கையின் ஆட்புலமும் அதன் மக்களும் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கும் பயங்கரவாத செயலொன்றை அல்லது பயங்கரவாதத்தோடு இணைந்த வேறு ஏதேனும் தவறை புரிந்த நபரை கண்டறிவதற்காகவும் அடையாளம் காண்பதற்காகவும் கைது செய்வதற்காகவும் தடுத்து வைப்பதற்காகவும் புனர்வாழ்வு செய்வதற்காகவும் அவருக்கு எதிராக குற்றவியல் வழக்கு தொடுப்பதற்காகவும் அவரை தண்டிப்பதற்காகவும் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள பயங்கரவாத திட்டத்தை நீக்குவதற்கும் இந்த சட்டம் மூலம் முன்மொழியப்படுவதாகவும் அந்த வர்த்தமான அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டிருப்பதான செய்திகளும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, நாட்டில் பேசுபொருளாக மாறியிருக்கின்ற விவகாரம், 22வது அரசியலமைப்பு திருத்தம், அது தொடர்பான வாத பிரதிவாதங்கள் இன்று பாராளுமன்றத்தில் இடம்பெறப்போகிறது, நாளையும் இடம்பெறப்போகிறது, நாளை வாக்கெடுப்பு இடம்பெறப்போகிறது. அது தொடர்பான செய்திகளும் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய தினகரன் பத்திரிகையிலும் அதே போல இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையுடைய பிரதான முதற்பக்க செய்தியாக அந்த செய்திகள் வந்திருக்கின்றன. தினகரன் பத்திரிகையில் இருநாள் விவாதம் வெள்ளி வாக்கெடுப்பு என்பதாக 22வது தேதி அடிப்படையாக வைத்து
தினகரன் பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணலாம். அதே போல இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாகும். இன்றைய தினம் பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பிரதான செய்தியாக வாட் இஸ் த 22nd அமெண்ட்மெண்ட் டு த கான்ஸ்டியூஷன் என்பதாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் தலைப்பிடுகிறது. 22nd திருத்தம், அரசியலமைப்பு 22nd திருத்தம் என்பது என்ன என்பது தொடர்பான விரிவான விடயங்களை அடிப்படையாக வைத்து டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்பாக அதனை வழங்கியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அரசியலமைப்பின் 22nd திருத்தம் தொடர்பான பாராளுமன்ற விவாதங்கள் இன்று 24 மற்றும் நாளை 25ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளன. பாராளுமன்ற அலுவல்கள் தொடர்பான குழு 22nd அரசியலமைப்பு திருத்தம் மற்றும் நீதித்துறை திருத்த சட்டம் மூலம் தொடர்பான 2nd வாசி விவாதத்துக்கான இரு நாட்களிலும் காலை 11:30 மணி முதல் இரவு 7 மணி வரை நேரத்தை ஒதுக்கியிருக்கிறது. 2 நாள் விவாதம் நடைபெறும் பின்னர் முன்மொழியப்பட்ட அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான வாக்கெடுப்பு நாளை வெள்ளிக்கிழமை 20ஆம் தேதி இரவு 7 மணிக்கு நடைபெறும். அதேவேளை குறித்த சட்டமூலத்தின் அரசியலமைப்பு சட்டப்பூர்வ தொடர்பான உயர்நீதிமன்ற தீர்மானம் செப்டம்பர் 24ஆம் தேதி பாராளுமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டது. எனவே அதன்போது இந்த 22nd திருத்தத்தில் அரசியலமைப்புக்கு முரணான எந்தவித விடயங்களும் இல்லை. எனவே அதனை சர்வஜன வாக்கெடுப்பு கொண்டு செல்ல வேண்டிய தேவைகள் கிடையாது. எனவே 22nd திருத்தத்தை பாராளுமன்றத்தினுடைய 3-2 பெரும்பான்மையோடும் அதேபோல நீதித்துறை திருச்சட்டத்தை சட்டமூலத்தை பாராளுமன்றத்தினுடைய எளிய பெரும்பான்மை நிறைவேற்ற முடியும் என்பதாக நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. அதேபோல அதில் சில எழுத்துக்களில் சில சொற்பதங்களில் 2 இடங்களில் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற பரிந்துரையை முன்வைத்து நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வியாக்கியானத்தை அறிவித்திருக்கிறது. எனவே இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் 22nd அரசு தொடர்பான விவாதம் ஆரம்பமாகிறது. இவ்வாறு இருக்க எதிர்த்தரப்பு குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தி இந்த 22க்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்ளப் போவதாக ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள். இன்றைய தினம் அந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற போவதாக இன்றைய பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அந்த அடிப்படையில் இன்றைய அருண பத்திரிகை விசிதக விரோதியற்ற பொழுதுவட்ட என்ன என்பதாக அவர்கள் விவரண அழைப்பு ஒன்றை விடுத்திருப்பதாக அந்த செய்தி தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். விசிதக விபக்ஷே விரோதய அத பொழுதுவ மக்ஷாந்தியே என்பதாக இன்றைய திவைன பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணலாம். 22nd அரசியலமைப்பு திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான எதிர்க்கட்சிகள் இன்றைய தினம் காலை 9 மணிக்கு பாராளுமன்றத்தை நுழைகின்ற பொழுதுவ சந்தியில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான திட்டங்களை வகுத்திருப்பதாக அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை காணலாம். அவ்வாறு இருக்க இந்த சகல எதிர்க்கட்சிகளும் கலந்து கொள்ளப் போவதாக தெரிவிக்கப்பட்ட போதிலும் இன்றைய ஆருண பத்திரிகையில் தொடர்பான இன்னும் ஒரு செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. சஜப விரோதியட்ட விபக்ஷிய பக்ஷ என்பதாக இன்றைய அருண பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணலாம். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடாக 22nd அரசியலமைப்பு எதிராக இன்றைய தினம் பத்திரமுள்ள பொழுது சந்தியில் நடத்தப்படவிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளப் போவதாக எதிர்க்கட்சிகள் பல தெரிவித்திருப்பதாக இன்றைய அருண பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காணலாம். எதிர்க்கட்சிகளுடைய இந்த கூட்டாக இடம்பெறப்போவதாக கூறப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்பதாக எதிர்க்கட்சிகள் பல அறிவித்திருப்பதாக அருண பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணலாம். அதற்கமைய ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, அதாவது போட்டுவ கட்சி, ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, சர்வஜன பலை அதாவது சர்வஜன அதிகாரம் உள்ளிட்ட அரசியல் கட்சிகளும், ஃப்ரீ லாயர்ஸ் அமைப்பு, எதிர்க்கட்சியினுடைய மகளிர் அமைப்பு, அதே போல கலைஞர்களின் அமைப்பு, இளைஞர் அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இந்த தீர்மானத்தை எடுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியினுடைய ஏற்பாட்டாளர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் என்னுடைய வீட்டில் நேற்று தினம் 23ஆம் தேதி இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போதே இந்த விடயங்கள் சொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜி எல் பீரிஸினுடைய வீட்டில் இடம்பெற்ற விசேடமான கலந்துரையாடலில் எதிர்க்கட்சியை பிரயோகப்படுத்துகின்ற வேறு எவரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்பதாக அவர்கள் தீர்மானம் எடுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கட்சிகள் மாற்றமல்ல சில அமைப்புகளும் இதில் கலந்து கொள்ளப் போவதும் தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய மக்கள் சக்தியின் ஏனைய எதிர்க்கட்சியோடு இணைந்து அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிராக செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்ட போதிலும் ஐக்கிய மக்கள் சக்தியுடைய செயற்பாடு அவர்களுடைய அங்கிருக்கின்ற தலைவர்களுடைய கருத்துக்கள் அங்கிருக்கின்ற உறுப்பினர்களுடைய கருத்துக்கள் காரணமாக இப்போது அந்த எதிர்க்கட்சிகளுக்குள்ளும் கூட்டாக இருக்கின்ற எதிர்க்கட்சிகளுக்குள்ளும் பிளவுகள் வந்திருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே இந்த ஏற்கனவே மரிக்கார் அவர்கள் தெரிவித்த விவகாரம் இது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய போராட்டம். எனவே இதில் அங்கங்கே சிறு சிறு குழுக்களாக இருக்கின்ற எதிர்க்கட்சிகள் எல்லாம் இங்கு கலந்து கொள்ள வேண்டிய அழைப்பு நாங்கள் விடுக்கப்படவில்லை. ஐக்கிய தேசிய கட்சிக்கு நாங்கள் அழைப்பு எடுத்திருக்கோம் என்பதான கருத்தை முன்வைத்திருந்தால் அவ்வாறான விடயங்களுக்கு மத்தியில்தான் இப்போது எதிர்த்தரப்பு பிரதான எதிர்த்தரப்பு அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியை தாண்டி ஏனைய எதிர்க்கட்சிகள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்பதாக நேற்று தினம் ஏகமனதாக தீர்மானம் ஒன்று எட்டியிருப்பதாக
இன்றைய அருண பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து சர்வதேச நாணயத்தினுடைய இந்த இணக்கப்பாடு ஒப்பந்தம், அதனுடைய பேச்சுவார்த்தை தொடர்பான செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளுடைய பிரதானமான செய்திகளாக வந்திருக்கின்றன. இன்றைய திவைன பத்திரிகையுடைய முதற்பக்க செய்தி, IMF ஹத்வனி சமாலோசனை எகின எக்கங்கதாபாக் எத்திகரகான வெறிவை எக்கங்கவி யுத்து கருணு தவ தீயனவா IMF கியா என்பதாக இன்றைய திவைன பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்றைய தினம் தினமின பத்திரிகையில் இதற்கான செய்தி பிரதான தலைப்புச் செய்தியாக வந்திருக்கிறது. ஸ்ரீலங்காவை ஆர்த்திகிய ஸ்தாவராய் திதாஸ் விசிஐய தேவனி கார்த்துவேதி ஆர்த்திக வர்தனைய சீயட்ட அத்ராய் தசம திகாக் தலநில சங்சிதய பிரமாணிய டொலர் பில்லியன ஹயாய் தசம நமய தக்வாய் ஹெலட்ட ஜாத்தியாந்திர மூல்ய அறுமுதல கியாய் என்பதாக இன்றைய தினமின பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. டெய்லி மிரர் பத்திரிகையில் மதுரமான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக இலங்கையினுடைய பொருளாதாரம் ஸ்திரமடைந்திருப்பதாக சர்வதேச நாணயத்தையும் தெரிவித்த தகவல் தான் இன்றைய தினமின பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக வந்திருக்கிறது. 2026 ஆண்டின் இரண்டாவது காலாண்டில் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி வேகம் 4.2% அதிகரித்து காணப்படுவதாக சர்வதேச நாணயத்தையும் சுட்டிக்காட்டுகிறது. அதேபோல மொத்த தேசிய வெளிநாட்டு கையிருப்பானது 6.9 பில்லியன் டாலர்களை அதிகரித்து காணப்படுவதாக நேற்று தினம் இத்தொடர்பாக இடம்பெற்ற சர்வதேச நாணயத்தினுடைய இலங்கைக்கான குழுவினுடைய பிரதானி இவான் பபஜியோ நடத்திய ஊடக சந்திப்பில் இந்த விடயங்களை அவர் குறிப்பிட்டிருப்பதான செய்திகளும் பிரதானமான செய்திகளாக வந்திருப்பதை காணலாம். அது குறித்தும் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். நேற்றைய தினம் அவர் விசேட ஊடக சந்திப்பை நடத்தி இத்தொடர்பான விடயங்களை கூறியிருந்தார். நாட்டினுடைய இந்த இலங்கையானது வெளிப்புற அதிர்வுகள் இருக்கின்ற போதிலும் நாட்டினுடைய பொருளாதாரம் சீரான பாதையில் பயணிப்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். உலக மத்திய கிழக்கினுடைய மோதல், தித்வா, அது இயற்கை அனர்த்தங்கள் போன்ற விடயங்களுக்கு மத்தியிலும் நாட்டின் இந்த பொருளாதார செயற்பாடு இடம்பெற்று வருகிறது. பேரண்ட பொருளாதாரத்துக்கு இணையாக இலங்கையும் அதனுடைய வழித்தடத்தை சரியான முறையில் திட்டமிட்டு வருவதாக சுட்டிக்காட்டப்படுகின்ற அதேவேளை இன்னும் இலங்கையினுடைய பொருளாதார ஆபத்து வளையிலிருந்து இலங்கை இன்னும் வெளியில் வரவில்லை, இன்னும் அது ரொம்ப ஆபத்து காணப்படுவதாக பெபஜியோ தெரிவித்திருக்கின்றார். IMF உடன் 7வது மீளாய்வு பேச்சு நிறைவு என்பதாக தினக்குரல் பத்திரிகையும் சொல்கிறது. சர்வதேச நாணயத்தின் 7வது மீளாய்வு மற்றும் 2026 ஆண்டுக்கான 4வது சரத்து ஆலோசனை தொடர்பில் சர்வதேச நாணயத்தையும் இலங்கை அதிகாரிகளும் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்கள் நடத்தியிருக்கின்றார்கள். 7வது மீளாய்வு நிறைவு செய்வதற்கு தேவையான கொள்கைகள் மற்றும் அளவுகோல்கள் தொடர்பில் உடன்பாட்டை எட்டும் நோக்கில் எதிர்வரும் காலப்பகுதியில் பேச்சுவார்த்தைகள் தொடரும் என அந்த நிதியம் தெரிவித்திருப்பதாக தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அதில் சில விடயங்களும் அங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. இலங்கையின் பொருளாதாரம் தொடர்ச்சியான அதிர்ச்சிகளுக்கு மத்தியிலும் வலுவான மீட்சியை வெளிப்படுத்தி வருவதாக சர்வதேச நாணயத்தியம் தெரிவிக்கிறது. 2026 ஆண்டின் 2வது காலாண்டில் பொருளாதாரம் 4.2% வளர்ச்சியை பதிவு செய்திருக்கிறது. தொடர்ந்து 11 காலாண்டுகளாக பொருளாதார வளர்ச்சி பதிவாகியிருக்கிறது. எனினும் மத்திய கிழக்கு போரினால் கால அளவு மற்றும் தீவிரம் குறித்து நிச்சயமற்ற நிலை, உலகளாவிய வர்த்தக கொள்கைகள் மற்றும் எலினோவின் தாக்கம் உள்ளிட்ட காரணிகளால் இலங்கையின் பொருளாதாரத்துக்கு எதிர்மறையான அபாயங்கள் தொடர்வதாக சர்வதேச நாணயத்தையும் சுட்டிக்காட்டியிருக்கிறது. ஆகஸ்ட் மாதத்தில் உலகளாவிய எண்ணெய் விலை அதிர்ச்சியின் காரணமாக இலங்கையின் பணவீக்கம் 8% அதிகரித்துள்ள போதிலும் பணவீக்க எதிர்பார்ப்புகள் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆகஸ்ட் மாத இறுதியில் இலங்கையின் உத்தியோகபூர்வ மொத்த வெளிநாட்டு கையிருப்பு 6.9 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது. வங்கிகள் போதுமான மூலதனத்தை கொண்டுள்ளதோடு லாபகரமாக இயங்கி வருவதாக சர்வதேச நாணயத்தியம் குறிப்பிடுகிறது. நாட்டின் வருமானத்தை அதிகரிப்பதற்கான நடுத்தர கால மூலோபாயத்தை உருவாக்கி நடைமுறைப்படுத்துவது, அதேபோல வரி வசூல் முறையை மேம்படுத்துவது, வரி அடித்தளத்தை விரிவுபடுத்துவது மற்றும் வரி விலக்குகள் மற்றும் சவால்கள் சலுகைகளை மறுசரிப்பது அவசியம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அத்தோடு அரசு நிறுவனங்களால் ஏற்படுத்தக்கூடிய நிதி அபாயங்களை குறைப்பதற்காக எரிசக்தி விலையை செலவு மீட்பு அடிப்படையில் தொடர்ந்தும் பேணுவது முக்கியம் என சர்வதேச நாணயத்தையும் தெரிவிக்கின்றது. மூலதன செலவினங்களை நடைமுறைப்படுத்துவதில் காணப்படும் தடைகள் நீக்குவதோடு டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளின் மீட்பு மற்றும் மறுசுரப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது.
பணவீக்க இலக்கீட்டு கட்டமைப்பின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தும் வகையில் தற்போது நடைமுறையில் உள்ள 5% பணவீக்க இலக்கையும் அதற்கான பொறுப்புக்குரல் வரம்பையும் தொடர்ந்தும் பேணுவது பொருத்தமானது என சர்வதேச நாணயதியம் தெரிவிக்கிறது. குறைந்தபட்சம் நிலையான பணவீக்கத்தை பேணுவதற்கான சாதனை உருவாக்கப்பட்ட பின்னர் அடுத்த மீளாய்வின் போது குறைந்த பணவீக்க இலக்கை நோக்கி நகர்வது குறித்தும் பரிசீலிக்க முடியும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஊழல் எதிர்ப்பு சட்ட கட்டமைப்பின் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பது பொதுமக்களின் நம்பிக்கையை அதிகரிக்க மிகவும் முக்கியமானது எனவும் சர்வதேச நாணயதியம் தெரிவிக்கின்றது. அண்மையில் முன்வைக்கப்பட்ட சட்ட திருத்தங்களில் சில பிரிவுகள் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்குரலை பலவீனப்படுத்தக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் அந்த செய்திகள் முக்கியமாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காண வேண்டும். நாட்டினுடைய பொருளாதாரம் சிறமான நிலையில் இருக்கிறது, ஆனால் அந்த ஆபத்துகளிடம் குறையவில்லை என்பதாக சர்வதேச நாணயத்தினுடைய இலங்கைக்கான தூதுக்குழு தலைவர் ஜியோ தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அடுத்து இன்றைய தினமின பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற இன்னும் ஒரு செய்தி முக்கியமாக இருப்பதை காணலாம். மே வசரே முள் மாச அட்ட அப்பநாயன ஆதாயம டொலர் பில்லியன துலா பணி என்பதாக இன்றைய தினமின பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்று காணலாம். இந்த வருடத்தினுடைய முதல் 8 மாதங்களில் நாட்டின் ஏற்றுமதி வருமானமானது 12 பில்லியன் டாலர்களை கடந்திருப்பதாக தினமின பத்திரிகை அந்த செய்திக்கு முக்கியமான செய்தியாக அதனை தந்திருப்பது நாங்கள் காணலாம். அத்தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: சுயாதீன செய்தி பார்வையிடுகின்றோம். இன்றைய வீரகேசரி மற்றும் தினவின் பத்திரிகை வெளியாகின்ற செய்தி, முதல் 8 மாதங்களில் ஏற்றுமதி வருமானம் 12 பில்லியன் டாலர்கள் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. 2026 ஆம் ஆண்டின் முதல் 8 மாதங்களில் இலங்கையின் ஏற்றுமதி துறை வரலாற்று சாதனை படைத்து 12 பில்லியன் அமெரிக்க டாலர் எனும் குறிப்பிடத்தக்க மைல்கல்லை வெற்றிகரமாக கடந்திருக்கின்றது. இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி இக்காலகட்டத்தில் நாட்டின் மொத்த ஏற்றுமதி ஈட்டல் 12.01 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக எட்டியிருக்கிறது. இது கடந்த 2025 ஆம் ஆண்டு இதே காலப்பகுதியில் பதிவான 11.52 பில்லியன் அமெரிக்க டாலர்களுடன் ஒப்பிடுகையில் 4.26% வளர்ச்சியாகும். இலங்கையின் ஏற்றுமதி செயற்பாட்டில் தொடர்ந்தும் காணப்படும் அசைக்க முடியாத உத்வேகத்தையும் நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மையும் இந்த நேர்மறையான வளர்ச்சி தெளிவாக பிரதிபலிக்கிறது. குறிப்பாக இக்காலகட்டத்தில் நாட்டின் பொருளாதாரத்தின் முக்கிய தூண்களான பொருட்கள் மற்றும் சேவைகள் ஆகிய 2 துறைகளுமே சீரான வளர்ச்சியை கண்டிருக்கின்றன. அதன்படி பண்டங்களின் ஏற்றுமதி 3.63% அதிகரித்து 9.41 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்திருக்கிறது. அதேவேளையில் சேவைகளின் ஏற்றுமதி 6.59% என்ற மிக வலுவான வளர்ச்சியை பதிவு செய்து 2.60 பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியிருக்கிறது. ஒட்டுமொத்த ஏற்றுமதி மதிப்பு 12 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்ற மைல்கல்லை கடந்த நிலையில் 2026 ஆம் ஆண்டின் ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரையிலான ஏற்று காலப்பகுதியில் இலங்கையின் ஏற்றுமதி செயற்பாடு நாட்டின் வெளிநாட்டுத்துறை தொடர்ந்தும் வலுவாக இருப்பதையே காட்டுவதோடு எதிர்காலத்தில் இலங்கையின் வெளிநாட்டு வருவாயை மேலும் அதிகரிக்க வழிவகுக்கும் என நிபுணர்கள் பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டியிருப்பதாகவும் அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அதே போல எரிபொருள் தொடர்பான விடயத்தை மையப்படுத்தியும் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகள் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அதுமான செய்தி இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இன்றைய தினகரன் பத்திரிகையிலும் அதே போல தினவின பத்திரிகையிலும் அதுமான செய்திகள் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். தினவின பத்திரிகை ஒரு செய்தியை தருகிறது. தெல் விதுலி பில வெடி உணோத் கொட்டசாக் ரஜயன் தர்ணவால் பலசக்தி அமைத்து அனுர கருணாத்திலக்க என்பதாக தினமின பத்திரிகை தலைப்பிடுகிறது. எனவே உலக சந்தையில் தற்போது எரிபொருள் விலை பாரிய அளவில் அதிகரித்துக் கொண்டு செல்கிறது. எனவே இது ஒட்டுமொத்தமாக இந்நாட்டினுடைய எரிபொருள் மற்றும் மின் பயன்பாடு தொடர்பான விடயத்தில் சில தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது. எனவே இந்த விடயத்தில் எரிபொருள் விலை கட்டாயமாக அதிகரிக்கப்பட வேண்டிய நிலைமை உருவாகியிருக்கிறது. எனவே இருந்த போதிலும் அவ்வாறான விடயங்களை மையப்படுத்தி மக்கள் மீது முழுமையான சுமையை சுமத்தாது அதற்கான ஒரு பகுதியினை அரசாங்கம் தாங்கிக் கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும் என்பதாக நேற்று தினம் எரிசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக்க அவர்கள் பார்லிமெண்ட்டில் தெரிவித்த விவகாரங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். அதேபோல் இன்றைய தினகரன் பத்திரிகையில் பெட்ரோலிய கூட்டத்தாபனுடைய தலைவர் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. அவர் தெரிவித்த கருத்துக்கு இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது. இன்றைய தினகரன் பத்திரிகையில் எரிபொருள் விலைகளை திருத்துவதா மானியமா பெட்ரோலிய நிறுவனங்களோடு அரசு ஆலோசனை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. எரிபொருள் விலையை திருத்துவதா அல்லது எரிபொருளுக்கு அரசாங்க மானியம் வழங்குவதா என்பது தொடர்பில் பெட்ரோலிய நிறுவனங்களோடு கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனின் தலைவர் டிஜே ராஜகருணா தெரிவித்திருக்கிறார். நாட்டின் சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் அண்மையில் ஏற்பட்ட எரிபொருள் விநியோக குறைபாடு தொடர்பில் தெளிவுபடுத்தும் வகையில் நேற்று புதன்கிழமை ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அண்மையில் அமைச்சின் செயலாளரோடு பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. அதன்போது சில நிறுவனங்கள் தங்களுக்கு காணப்படுகின்ற இந்த நட்டங்கள் தொடர்பான விடயங்களை கூறியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஆரம் பாக்ஸ் நிறுவனம் 1 லிட்டர் டீசலுக்கு 173 ரூபாயும் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 38.75% நட்டத்தை எதிர்கொள்கிறது. சினேபக் நிறுவனமானது டீசல் 1 லிட்டருக்கு 192 ரூபாயும் பெட்ரோல் 1 லிட்டருக்கு இவ்வாறு பல நட்டங்களை எதிர்கொள்வதாக அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்த விடயங்கள் நான் காலம் 68 ரூபாய் நட்டம் ஏற்படுவதாக சினோபெக் நிறுவனம் தெரிவிக்கிறது. அதேவேளை லங்கா ஐஓசி நிறுவனம் 1 லிட்டர் டீசலுக்கு 136 ரூபாயும் பெட்ரோலுக்கு 51 ரூபாயும் நட்டம் ஏற்படுவதாக தெரிவித்திருக்கிறது. எனவே இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்து ஏற்கனவே 2022 ஆம் ஆண்டு கைச்சத்திடப்பட்ட எரிபொருள் ஒப்பந்தத்தின் பிரகாரம் நிறுவனங்களுடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் விலைகளை அரசாங்கம் அதிகரிக்குமாக இருந்தால் அல்லது குறைக்குமாக இருந்தால் அதில் வருகின்ற நட்டங்கள் ஏற்படுவதாக இருந்தால் அந்த நட்டத்தை அந்த தனியார் நிறுவனங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கடந்த காலங்களில் ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே அது ஒரு பாரதூரமான பிரச்சனை. எனவே இதில் விலைகளை அதிகரிப்பு அவர்களுக்கு வழங்குவதா அல்லது அவர்களுக்கான மானியம் வழங்குவதா என்பது தொடர்பான பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவர் டி ஜே ராஜகர்ணா நேற்று நடத்திய ஊடக சந்திப்பில் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாகவும் அந்த செய்தி முக்கியமாக இருப்பது காலம் இருந்த போதிலும் எரிபொருள் விநியோகத்தில் அது நாட்டில் எரிபொருளுக்கான எந்த தட்டுப்பாடும் கிடையாது, எரிபொருள் விநியோகத்திலும் பிரச்சனை இல்லை என்பதாக நேற்று அவர் தெரிவித்த விடயங்களும் பிரதானமாக இருப்பது காலம். அடுத்த இன்றைய தினமின பத்திரிகையில் வெளியாகியிருக்கின்ற மற்றொரு செய்தி குறித்தும் நாங்கள் இப்போது பார்க்கலாம். நாட்டினுடைய 6 நிறுவனங்கள் அவர்களுடைய சொத்துக்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்பதும் முக்கியமான தகவல். அது குறித்து நாங்கள் பார்க்கலாம். சமாகம் ஹயக்க சியலும தேப்பல கணுதெனு தகனம் மகாபெங்குவின் நியோகையாக் முதல் வியாபார பணத்திட்ட பிட்டின் ஜனதாபகின் தென்பத்து அரண் என்பதாக இன்றைய தினமின பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. 2011 இலக்கம் நிதி வியாபார சட்டத்தின் 44வது பிரிவின் கீழ் 6 நிறுவனங்கள் மற்றும் அதனுடைய பணிப்பாளர்களுக்கு சொந்தமான சகல சொத்துக்கள் மற்றும் ஏனைய சொத்துக்களை விற்பனை செய்கின்றமை அல்லது ஒரு ஆளுக்கு வழங்குகின்றமை அல்லது வேறு விதத்தில் அதனை கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற விடயத்திற்கு இலங்கை மத்திய வங்கி தடை விதித்திருப்பதாக இன்றைய தினம் தினமின பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணலாம். எனவே இலங்கை மத்திய வங்கியின் ஊடாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நிறுவனங்கள் தொடர்பான பட்டியலும் இந்த தினம் பத்திரிகையில் வந்திருக்கிறது. குறிப்பாக மக்களிடமிருந்து முறையற்ற வகையில் பணத்தை சேமிப்புக்காக பெற்றுக்கொண்ட விவகாரம் உள்ளிட்ட விடயங்களை அடிப்படையாக வைத்து 6 நிறுவனங்களுக்கு இவ்வாறான சொத்துக்களுக்கு முடக்கம் செய்யப்பட்டு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக இலங்கை மத்திய வங்கி நேற்று தினம் அறிவித்த விவகாரங்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். அடுத்து இன்றைய லங்கா தீப பத்திரிகையில் வெளியாகியிருக்கின்ற செய்தி குறித்தும் நாங்கள் இப்போது பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய லங்கா தீப பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கின்ற முதற்பகுதி செய்தி இவ்வாறு வருகிறது. குறிப்பாக நாட்டிலிருந்து டொலர்களை சட்டவிரோதமாக கடத்தி சென்ற சம்பவம் தொடர்பான விடயங்கள் குறித்தும் இன்றைய பத்திரிகை முக்கியமான செய்திகளை தந்திருக்கின்றன. ஜாவாரமுன் எக்க எக்கத்துவேலா டொலர் ஹொரின் ரட்டப்பெண்ணு சமாகம் விசியக்காக் அந்துனாகின நீதிபதி உசாவியற்ற தன்வாய் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த போலியான நிறுவனங்களை அமைத்து எந்தவிதமான பொருள் இறக்குமதியும் செய்யாது இலங்கையிலிருந்து இலங்கையினுடைய டொலர் கையிருப்பு பெறுமதியை நாட்டுக்கு வெளிநாடுகளுக்கு கொண்டு சென்ற அதாவது சட்டவிரோதமாக களவாக கொண்டு சென்ற சம்பவங்கள் தொடர்பாக இப்போது 21 நிறுவனங்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் அவற்றை தொடர்பான விடயத்தை நேற்று தினம் கொழு பிரதான நீதிவான் அசங்க எஸ் போதரக முன்னிலையில் சட்டமா அதிபர் இந்த அறிக்கையை சமர்ப்பித்து சுட்டிக்காட்டியிருப்பதாக தெரிவிக்கப்படுது. நாட்டில் டொலர் தட்டுப்பாடு தொடர்பான பிரச்சனை இன்னும் இருக்கிறது. குறிப்பாக இப்போது 6.9 மில்லியன் டாலர் இருந்தாலும் நாட்டினுடைய இந்த கடன் செலுத்த வேண்டும் என்ற நிலைமை அடிப்படையாக வைத்து டாலர்களை சேமிக்கின்ற வேலைகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. போதிலும் சட்டவிரோதமாக போலி நிறுவனங்களை அமைத்து வெளிநாடுகளிலிருந்து பொருட்களை கொண்டு வருவதாக தெரிவித்து டாலர்களை கொண்டு சென்று அங்கிருந்து எந்த பொருளும் வரவில்லை. இந்த விடயத்துக்கு ஒத்துழை வழங்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்ட 21 நிறுவனங்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே அதேபோல கூட்ட லேபனவளின் கோட்டி விசயத்திரதாக டொலர் ரட்டப்பெண்ணு கோட்டிபத்தியா அல்ல என்பதாக இன்னும் ஒரு லங்காதீபத்தினுடைய செய்தியும் இடம்பெற்றிருப்பது நாங்கள் காலம். எனவே அந்த அடிப்படை தொடர்பான விடயங்களை விரிவாக நாங்கள் இப்போது பார்க்கலாம். பதிவு செய்யப்பட்ட 89 நிறுவனங்கள் ஊடாக பொருள் இறக்குமதி செய்வதாக தெரிவித்து 24.85 பில்லியன் ரூபாய் டொலர் கையிருப்பு வெளியேற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட 89 நிறுவனங்கள் மூலம் பொருட்கள் இறக்குமதி செய்வதாக கூறி இலத்திரனியல் பணப்பரிமாற்றங்கள் மூலம் டொலர் கையிருப்பு நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்ட போதிலும் அதற்காக எந்த பொருட்களும் எதுவும் இறக்குமதி செய்யப்படவில்லை என தலைமையகத்துக்கு போலீஸ் தலைமையகம் கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய போலீஸ் மா அதிபரின் உத்தரவின் பேரில் நிதி குற்ற புலனாய்வு பிரிவு தொடர்பான விசாரணை மேற்கொண்டது. அதில் வெளிவந்த தகவலுக்கு அமைய குறிப்பிட்ட நிறுவனங்களில் 5 நிறுவனங்கள் மூலம் போலி தரவுகள் ஊடாக 24.85 பில்லியன் ரூபாய் பெறுமதியான டொலர் கையிருப்பினை நாட்டிலிருந்து வெளியேற்றுவதற்கு உதவி ஒத்தாசை புரிந்ததாக கூறப்படும் சந்தேக நபர் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் டேம் வீதி பகுதியைச் சேர்ந்தவர்களாகவும் பண மோசடி தடுப்பின் கீழ் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. போலி நிறுவனங்களை அமைத்து நாட்டுக்குள் வேண்டும் என்று டொலர் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தும் டொலருக்கான விலையை அதிகரிப்பதற்கும் பெறுமதி அதிகரிக்குமான திட்டங்களை நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்கின்ற வகையிலான திட்டமிட்டு செயற்பட்ட ஒருவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏனைய 21 நிறுவனங்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் இன்றைய பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகள் இடம்பெற்றிருப்பதை காணலாம். அடுத்து இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கவிருக்கின்றோம். தினகரன் பத்திரிகை இவ்வாறு பிரதான தலைப்புச் செய்தியை தருகிறது. ஏபஸ் கொள்வனவில் பணச்செலவை மோசடி நாமலுக்கு செப்டம்பர் 30 வரை விளக்கமறியல் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் தினகரன் பத்திரிகை பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் திவ இன பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்தி முதற் பக்க செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. திவயின பத்திரிகையும் அந்த செய்திக்கு இவ்வாறு தலைப்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. சிஐடிஏ பேவரு நடுவேன் நாமல் திஸ்வினிதா தேக் ரலி யலி ரிமான் நடு தெக்கம எக்கட்ட எதா கெனியான புழுவாந்த மகேஷ்டாத் விமர்சன நிதாரின்கேன் அசாய் என்பதாக இன்றைய தினம் திவயின பத்திரிகை தலைப்படுகிறது. சிஐடி தாக்கல் செய்த வழக்கில் நாமல் ராஜபக்சக்கு 30ஆம் தேதி வரை விளக்கமறியல். அதேபோல இந்த 2 வழக்குகளையும் ஒன்றாக சேர்த்து கொண்டு செல்ல முடியுமா என்பதாக விசாரணை அதிகாரிகளிடம் நேற்று தினம் நீதவான் இந்த கேள்வியை கேட்டிருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கின்றன. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கான யாபஸ் விமானங்கள் கொள்வனவு செய்த விவகாரம் தொடர்பில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள பார்லமென்ட் உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை எதிர்வரும் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நாமல் ராஜபக்ச ஏற்கனவே இதே ஏபஸ் கொள்ளுண விவகாரம் தொடர்பான மற்றொரு வழக்கில் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் விளக்கமறியில் வைக்கப்படும் நிலையில் இவ்விடயத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் பணச்செலவை தொடர்பான தனியான விசாரணையிலும் நாமல் ராஜபக்ச சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருக்கின்றார். 2013ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு யாபஸ் விமானங்கள் கொள்வனவு செய்யப்பட்ட நடவடிக்கைகளோடு தொடர்புடைய விசாரணையாக இது அமைந்திருக்கிறது. இந்த கொள்வனவு நடவடிக்கையில் நிதி முறைகேடுகள் மற்றும் லஞ்சங்கள் இடம்பெற்றிருப்பதாக விசாரணை அதிகாரிகள் குற்றம் சாட்டு முன்வைத்திருக்கிறார்கள். சுமார் 2 மில்லியன் அமெரிக்க டாலர் தொடர்பான நிதி பரிமாற்றங்கள் குறித்தும் பணச்செலவை விசாரணை இடம்பெற்று வருவதாகவும் விசாரணை அதிகாரிகள் மன்றில் சுட்டிக்காட்டிய விடயங்களும் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதனுடன் தொடர்புடைய தனியான லஞ்ச விசாரணையில் நாமல் ராஜபக்ச சுமார் 100 மில்லியன் ரூபாய் லஞ்சமாக பெற்றதாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றது. விசாரணையில் முன்வைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் சுமார் 1.45 மில்லியன் யூரோ தொகை சிங்கப்பூரில் உள்ள பிஸ் சொல்யூஷன் இன் ஐஎன்சி என்ற கணக்கில் செலுத்தப்பட்டதாகவும் அதிலிருந்து 8,000 அமெரிக்க டாலர் சாப்ரி விசன் ஹோல்டிங் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் கணக்குக்கு மாற்றப்பட்டதாகவும் இந்த தொகையுடன் தொடர்புடைய பணம் பின்னர் நாமல் ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். எனினும் இவை விசாரணை அதிகாரிகள் மற்றும் வழக்கு தொடர் தரப்பான அரசரப்பு நீதிமன்றத்தில் முன்வைத்த குற்றச்சாட்டுகளாகும். நாமல் ராஜபக்ச இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்திருக்கிறார். விசாரணையின் போது பெறப்பட்ட மின்னஞ்சல் தொடர்புகள் தொடர்பாகவும் நீதிமன்றில் தகவல்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. 2013ஆம் ஆண்டு ஏபஸ் அதிகாரிகளுக்கும் நாமல் ராஜபக்சவுக்கும் இடையில் தொடர்புகள் இடம்பெற்றதாகவும் தடையவியல் விசாரணையில் சில மின்னஞ்சல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் வழக்கு தொடர் தரப்பான அரசரப்பு நீதிமன்றில் தெரிவித்திருக்கிறது. ஏபஸ் நிறுவனத்தின் அதிகாரிகள் இலங்கைக்கு வந்து விசாரணை அதிகாரிகளிடம் வாக்குமூலங்களையும் வழங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. முக்கியமாக நாமல் ராஜபக்ச எதிர்கொள்ளும் பணச்செலவை விசாரணையும் லஞ்ச குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கும் சட்ட ரீதியாக தனித்தனி நடவடிக்கைகளாக உள்ளன. இந்நிலையில் கடந்த 14ஆம் தேதி சட்டமாதிபர் 21 பேரில் குற்றப்படாத திணைக்களம் பணச்செலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நாமல் ராஜபக்சவை சந்தேக நபராக பெயரிட்டிருக்கிறது. இந்த பணச்செலவை வழக்கில் நாமல் ராஜபக்ச உட்பட 4 சந்தேக நபர்கள் தொடர்பில் விசாரணை இடம்பெற்று வருவதாக நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணை ஆவணங்கள் சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் குற்றப்பத்திரங்களை தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கை முடக்கப்படுவதாகவும் அரசரப்பு தெரிவிக்கிறது. நாமல் ராஜபக்ச கைது மற்றும் விளக்கமறியல் தொடர்பில் 2 தனித்தனி சட்ட நடவடிக்கை இடம்பெறுகின்றன. லஞ்ச குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கில் அவர் செப்டம்பர் 29ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கிறார். அதேபோல் ஏபஸ் கொள்வனவு தொடர்பான பணச்செலவு விசாரணையில் அவரை 30ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு நேற்று தினம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் அந்த செய்தியும் பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி வந்திருக்கிறது. ஊழல் மோசடி தொடர்பான ஒரு செய்தி. வெளிகம அஞ்சல் நிலையத்தில் 21 லட்சம் கோடி ரூபா வருடாந்த கணக்காய்வில் அம்பலம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிட்டு 21 லட்சம் ரூபாய் மோசடி என்பதாக அந்த செய்தி வந்திருப்பதை நாங்கள் காணலாம். வெளிகம நகரில் உள்ள பிரதான அஞ்சல் நிலையத்தின் வருடாந்த கணக்காய்வில் 21 லட்சம் ரூபாய் நிதி கணக்கில் வைப்படப்படாதிருந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வெளிகம பிரதான அஞ்சல் நிலையத்தின் கீழ் 17 உப அஞ்சல் நிலையங்கள் இயங்கி வருகின்றன. கடித பரிமாற்றங்கள், பொருட்களை அனுப்புதல், வாகன அபராதம் செலுத்துதல், முதியோர் கொடுப்பனம் மற்றும் பணப்பரிமாறம் உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் இந்த உப அஞ்சல் நிலையங்களோட இடம்பெறுவதுண்டு. இதன் ஊடாகத்தான் இப்போது இந்த 21 லட்சம் ரூபாய் மோசடி இடம்பெற்ற விடயம் கண்டறியப்பட்டு கணக்காய்வறிக்கை இந்த விடயம் அம்பலமாகி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காலம். இன்றைய திவயின பத்திரிகையில் மற்றும் ஒரு தகவலும் முக்கியமான செய்தியாக இடம்பிடிக்கிறது. பத்மேகை ஹரக்கட்டாகியின் குட்டி எலியகின பந்தனாகாரியின் விமர்சனம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காணலாம். இது நாட்டினுடைய பிரதான பாதாளக்குழு உறுப்பினர்களாக கூறப்படுகின்ற இருவரான ஹரக்கட்டா மற்றும் கேல்பத்ரே பத்மே ஆகியோருக்கிடையில் வெளிசரம் கடற்படை முகாமில் அமைந்திருக்கின்ற பாதுகாப்பு அதி பாதுகாப்பு சிறைக்கூடத்தில் இருவருக்கிடையில் மோதல் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தில் கேல்பத்ரே பத்மே படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்த மோதல் சம்பவம் தொடர்பாக தற்போது சிறைச்சாலைக்குள் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இன்றைய திவைன பத்திரிகை தொடர்பான செய்தி பிரதானமான முக்கிய செய்தியாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து இன்னொரு முக்கியமான தகவல், கிழக்கில் இந்த கடற்கொள்ளையர்கள் நடவடிக்கை அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று தினம் பார்லமெண்ட் உறுப்பினர் எம்எல்ஏ மிஸ்புல்லா பார்லமெண்டத்தில் எழுப்பிய கேள்விகளுக்கு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பதில் வழங்கியிருந்தார். அது தொடர்பான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையில் வருகின்றன. இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெளியாகின்ற செய்தி, கிழக்கில் கடற்கொள்ளையர்களை கட்டுப்படுத்த உயர்மட்ட பேச்சுக்கள் என்பதாக நேற்று அவர் தெரிவித்த கருத்து இன்று தினம் தினகரன் பத்திரிகையுடைய முதற்பக்க செய்தியாக இடம்பெறுகிறது. அது தொடர்பாக இடம்பெற்ற அந்த விவாதத்தை நாங்கள் இப்போது பார்க்கலாம் கேட்கலாம்.
1: கடலிலே இரவு நேரத்திலே வலைகளை வெட்டி கொள்ளை அடிக்கும் தொழிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்த சில ஊர்களைச் சேர்ந்தவர்கள் இப்பொழுது பரவலாக கிழக்கு மாநிலத்தின் பல பகுதிகளிலும் தொழில் பரவி இருக்கிறது. எல்லா பிரதேசங்களிலும் இருந்து சின்ன போட்டுகளிலே வந்து பாவ பல நாட்கள் பல லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து கடலுக்கு சென்று அவர்கள் மீன்பிடி கடைசி நாளைக்கிட்டு போய் அவ்வளவையும் வெட்டி கொண்டு போகின்ற வருகின்ற போது வெறுமனே அவர்கள் எந்த ஒரு வருமானம் இல்லாமல் வீட்டுக்கு வருகிறார்கள். ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, இதற்கு ஒரே ஒரு வழி, நீங்கள் பாஸ்ட் நடைமுறையை கொண்டு வாருங்கள். இதிலே பாதுகாப்பு படையினருக்கும் தொடர்பு இருக்கிறது.
2: மட்டக்களப்பு மாவட்டத்தில் இவ்வாறான கடற்கொள்ளையர்கள் யார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். கடந்த காலங்களில் இதெல்லாம் வாய் சொல்லி வெளியில மறுப்பதற்கு கூட சொல்வதற்கு கூட பயமாக இருந்த போதிலும் கூட நீங்கள் சொன்ன இந்த விடயம் சம்பந்தமாக நேற்று எனக்கும் தெரிய வந்தது. உடனடியாக நாங்கள் எங்களுடைய பாதுகாப்பு அதிகாரிகளோடு நான் இது சம்பந்தமாக பேசினோம். அது மாத்திரமல்ல, பாதுகாப்பு படைகளோடு உரையாடலை செய்வது கொள்வதற்கு ஆன நடவடிக்கையை நாங்கள் எடுத்திருக்கோம். தெரியும், இவ்வாறான கொள்ளையர்களுடைய நடவடிக்கைகளை தடுப்பதற்கு விசேடமாக நீங்கள் சொல்லுகின்ற இந்த படகுகளுக்கான பாஸ்போர்ட் முறை ஒன்றை அறிமுகப்படுத்துவதற்கும் அதாவது சிறிய படகுகளுக்கான நிறங்களை மாற்றுவதற்கும் கூட ஒரு நடவடிக்கைகளை நாங்கள் இப்பொழுது எடுத்து வருகின்றோம். கூடிய சீக்கிரத்தில் அவைகளை அமுலாக்கப்படும். அதாவது பாதுகாப்பு படைகளும் இதோடு தொடர்பிருக்குமாக இருந்தால் அந்த பாதுகாப்பு படைகள் எந்த பிரதேசத்தில் இருக்கின்றார்கள், எங்கிருந்து வந்தார்கள் என்பது ஆதாரங்களோடு சொல்வார்களாக இருந்தால் நிச்சயமாக அது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதாக எங்களுடைய பாதுகாப்பு பிரதமர் அவர்களும் கூட குறிப்பிட்டிருக்கிறார்.
0: மேலதிக செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின்
3: பின்னர். பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம். இம்மாதம் 24ஆம் திகதி வீரகட்டிய ராஜபக்ஷ வித்யாலயம் பாதுகாப்பான பயணத்திற்கு

0: தொடங்குகிறோம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற செய்தி, மயிலத்துமடு மாதவனை பிரச்சனை மூலம் தமிழ் சிங்கள இன மோதலுக்கு சிலர் சதி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே மயிலத்துமடு மாதவனை மேய்ச்சல் தரை பிரச்சனையை முன்னிலைப்படுத்தி தமிழ் சிங்கள இனங்களுக்கிடையில் முரண்பாட்டை தோற்றுவிக்க ஒரு தரப்பினர் செயல்படுகிறார்கள். கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் அனுராத யாகபத் ஒரு சில பிக்குகள் இதன் பின்னணியில் இருப்பதாக நேற்று தினம் இந்த விவகாரம் பார்லமெண்ட்டில் சுட்டிக்காட்டப்பட்ட விடயங்கள் பிரதானமான செய்திகளாக பத்திரிகையில் வந்திருப்பது நாங்கள் காணலாம். அதில் பல விடயங்கள் அங்கு பேசுபொருளாக மாறுதன. எனவே பாட்பண்ணையாளர்களின் பொறுமைக்கு வெள்ளையுண்டு. ஆகவே இந்த பிரச்சினைக்கு அரசாங்கம் விரைவான தீர்வை உறுதியாக வழங்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பார்லமெண்ட் உறுப்பினர் பார்லமென்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பார்லமெண்ட் உறுப்பினருமான இரா சாணக்கி நேற்றைய தினம் இவ்வாறு பார்லமெண்டத்தில் சுட்டிக்காட்டியிருப்பது நாங்கள் காணலாம். எனவே இந்த விவகாரத்தை மயிலத்துமடு மாதவனை கால்நடை பண்ணையாளர்களுக்கு 1570 ஏக்கர் நிலத்தை வழங்குமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவு ஏன் இதுவரை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை, இந்த தாமதத்துக்கு யார் பொறுப்பும், ஜனாதிபதி உத்தரவு எப்போது அமல்படுத்தப்படும், ஜனாதிபதி உத்தரவு ஏன் அமல்படுத்தப்படவில்லை, ஜனாதிபதியின் அறிவிப்பையும் செயல்படுத்தாத நபர் யார் என்பது தொடர்பான விடயங்களை மையப்படுத்திதான் நேற்று தினம் இரா சாணக்கி எம்பி அவர்கள் பார்லமெண்டத்தில் இந்த கேள்வியை முன்வைத்திருந்தார். எனவே இந்த விவகாரத்தில் இப்போது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இவ்வாறு இருக்க இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி இடம்பிடிக்கிறது. தமிழரசு கட்சியின் எம்பிக்களை ஜனாதிபதி நாளை சந்திப்பார், அன்றாட பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்கு ஸ்ரீதரன் எம்பி அனுப்பிய கடிதத்தை அடுத்து நடவடிக்கை என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதிலும் என்னென்ன விடயங்கள் பேசப்பட போகின்றது தொடர்பான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அந்த வகையில் வடகிழக்கு தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் அன்றாட பிரச்சனைகள் தொடர்பில் தீர்வொன்றை பெறும் நோக்கில் பேச்சுக்கள் நடத்துவதற்காக ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்கவை சந்திப்பதற்கு கோரிக்கை விடுத்து இலங்கை தமிழரசு கட்சியினுடைய யாழ் மாவட்ட பார்லமெண்ட் உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். இதனையடுத்து நாளைய தினம் இலங்கை தமிழரசு கட்சியின் பார்லமென்ற உறுப்பினர்களை சந்திப்பதற்கு ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்கவை தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னதாக ஸ்ரீதரன் அனுப்பிய கடிதத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் பார்லமெண்ட் உறுப்பினர்கள் வடகிழக்கில் உள்ள அன்றாட பிரச்சனைகள் தொடர்பில் அவசரமாக தங்களை நேரில் சந்தித்து கலந்துரையாட விரும்புகிறோம், இதனை ஒரு அவசர சந்திப்பாக கருதி பாராளுமன்ற அமர்வு நாட்களில் தங்களை நேரடியாக சந்தித்து உரையாட வாய்ப்பை ஏற்படுத்துமாறு தயவாக கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்திருந்தார். குறித்த உரையாடலில் காணி உரிமை சார்ந்து யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு வசாவிலான் பலாலி மயிரட்டி அதேபோல தையட்டி பகுதிகளிலும் வவுனியா கீழ்மல்வத்தோயா சிங்கள குடியேற்றம் முல்லைத்தீவு கேப்பாப்பிளவு மட்டக்களப்பு மயிலத்துமடு மற்றும் மாதவனை ஆகிய தொடர்பிலும் தொல்பொருள் திணைக்களத்தில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள இடங்கள் தொடர்பிலும் வெடுக்கனாரி மலை மற்றும் குருந்தூர் மலை போன்ற வரலாற்று சிறப்புமிக்க சிவ வழிபாட்டு தலங்கள் மற்றும் வாழ்விடங்களில் மேற்கொள்ளப்படும் அண்மைக்கால நடவடிக்கைகள் தொடர்பிலும் செம்மணி மனித புதைக்குழி அகல் விடயங்கள் தொடர்பிலும் சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்ற சிவராச அனோஜனின் விடயம் தொடர்பிலும் கவனப்படுத்துவதற்கு எதிர்பார்ப்பதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்படவில்லை. ஜனாதிபதி நாளைய தினம் இலங்கை தமிழரசு கட்சி எம்பிக்களுக்கு சந்திப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருப்பதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காணலாம். அடுத்த இந்த தினம் மற்றும் ஒரு தகவல், இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் ஜம்மியத் உலமா சபையினரோடு இந்து அமைப்பினர் கலந்துரையாடல், அனோஜனின் விடுதலைக்கு நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராச அனோஜனுக்கு பொதுமன்னிப்பு அளித்து விடுதலை செய்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்குமாறு கோரி இந்து மத தலைவர்களும் இந்து மத அமைப்புகளின் பிரதிநிதிகளும் கூட்டிணைந்து அகிலங்கை ஜம்மியத் உலமா சபையிடம் மகிழ்ந்து கையெழுத்திருக்கிறார்கள். கொழும்பு மாளிகாவத்தில் உள்ள அகில இலங்கை ஜமீத் உலமா சபையின் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற இருதரப்பு சந்திப்பின் போதே இந்த விடயங்கள் குறித்தும் பேசப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்போது அவருடைய விடுதலை தொடர்பாக ஜமீத் உலமாவும் தங்களுடைய பக்கத்திலிருந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான இணக்கப்பாட்டுக்கு வந்திருப்பதாக அந்த செய்திகளும் முக்கியமாக இருப்பதை காணலாம். இதேபோல ராதாகிருஷ்ணன் எம்பி அவர்கள் நேற்று பார்லமெண்டில் தெரிவித்த கருத்தும் இன்றைய தினம் வீரகே தினகரன் பத்திரிகை தலைப்பிடப்படுகிறது. அனோஜனின் விடுதலைக்கான அரசின் முயற்சி பாராட்டுக்குரியது என்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். சவுதியில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள அனோஜன் சிவராசாவின் விடுதலைக்காக அரசாங்கம் முன்னெடுக்கும் நடவடிக்கைகளை பாராட்டுவதாக மலையக மக்கள் முன்னணி தலைவர் பி ராதாகிருஷ்ணன் பார்லமெண்டில் தெரிவித்திருக்கின்றார். அனோஜனை விடுவிக்கும் விடயத்தில் அரசாங்கம் முழு மூச்சுடன் நடவடிக்கை எடுத்து வருகிறது, விடயத்தில் நாம் அரசாங்கத்தை பாராட்டுவதாகவும் நேற்று தினம் பார்லமெண்ட் உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய தினம் தினமின பத்திரிகையில் வந்திருக்கின்ற பிரதான புகைப்படம் குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். பிட்டக்குட்டுவே அனவசர விளந்து செல் இவத்தட்ட என்பதாக இன்றைய தினமின பத்திரிகை பிரதான புகைப்படம் சுட்டிக்காட்டி இருக்கிறது. புறக்கோட்டை மத்திய பஸ் திரைப்படத்துக்கு அருகில் இருக்கின்ற போதிராஜ மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற சட்டவிரோத வர்த்தக நிலையங்களை அகற்றும் நடவடிக்கையை கொழும்பு மாநகர சபை மேற்கொண்டு வருகிறது. தொடர்பான புகைப்படம் இவ்வாறு வெளியாகிறது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலும், அதேபோல சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற இவ்வாறான கட்டிடங்கள், அதே போல தற்காலிக குடில்கள் என்பன, வர்த்தக நிலையம் என்பன அகற்றப்பட்டு அந்த பகுதி சுத்தப்படுத்தப்படுகிறது. கொழும்பு மாநகர சபையினர் என்பதாகவும் அந்த புகைப்படம் இன்றைய தினம் தினமின பத்திரிகையில் வெளியாகியிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய திவயின பத்திரிகையில் இன்னும் ஒரு முக்கியமான தகவலும் பிரதானமாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். லமா நிவசக்க தருவாண்ட அமானுஷுக்கு பாரதின வீடியோவுகின புழுல் விமர்சன என்பதாக இன்றைய தினம் திவயின பத்திரிகை செய்திக்கு தலைப்பெற்றுவதை காணலாம். சிறுவர் இல்லம் ஒன்றில் சிறுவர்கள் சிலர் மீது அமானுஷ்யமான முறையில் தாக்குதல் நடத்துகின்ற காணொலி காட்சி ஒன்று சமூக வலைதளங்களில் இப்போது அதிக அளவில் பகிரப்பட்டு வருகிறது. எனவே இந்த விடயங்கள் தொடர்பில் போலீஸ் சிறுவர் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுப்பதற்கான பணியகத்தின் ஊடாக தீவிரமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்வது நாங்கள் காணலாம். எனவே இந்த சிறுவர்களத்தில் பல்வேறு வயதுகளை கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் மண்டியிடப்பட்டு முழங்காலிடப்பட்டு அவர்கள் கால்கள் எத்தப்படுவதோடு கயிறொன்றை கொண்டு அவர்கள் தாக்கப்படுகின்ற விரட்டி விரட்டி தாக்கப்படுகின்ற காட்சிகள் அடங்கிய காணொலி ஒன்று தற்போது பகிரப்படுகிறது. எனவே இந்த விடயத்தை அடிப்படையாக வைத்து சிறுவர்கள் அங்கிருக்கின்ற சிறுவர்கள் சுவரில் தள்ளப்பட்டு அவர்கள் தாக்கப்படுகிறார்கள். இவ்வாறான வீடியோ ஒன்று வெளியாகியிருக்கிறது. எனவே இந்த சம்பவம் தொடர்பாக இப்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அடுத்து இன்றைய அருண பத்திரிகையில் இன்னும் ஒரு சிறுவர்கள் தொடர்பான முக்கியமான ஒரு செய்தி வந்திருக்கிறது. அனைவரும் காணப்படுத்த வேண்டிய ஒரு செய்தி, அவுருது பாகட்ட அடு தருவான்கேன் சியட்ட விசாக் தேவராக் தத்மதின்னே ந சியட்ட திஸ்தகாக் நிதாகண்ணே ந சியட்ட அத்தலிஸ் துனாக் கேம கண்ணே போன் பலல் பலபல என்பதாக இன்றைய அருண பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை காணலாம். எனவே இந்த முன்பிள்ளை பருவத்தில் இருக்கின்ற 5 வயது குறைவான பிள்ளைகளில் 32 விதமானோர் தங்களுக்கு தேவையான தூக்கத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வதில்லை, தேவையான அளவு தூக்கம் அவர்களுக்கு கிடைப்பதில்லை என்பதாகவும், அதே போல இந்த வயதில் உள்ளவர்கள் 20 விதமானோர் நாளாந்தும் 2 முறை பல் துலக்குவதில்லை என்பதாகவும் தற்போது ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. எனவே இந்த விடயம் குறித்து பெற்றோர் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்ற விடயத்தை சுட்டிக்காட்டி அந்த தகவலும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அதே போல இந்த வயதில் இருக்கின்ற 43 5 வயது குறைவான 43 வயதுக்கும் அதிகமான பிள்ளைகள் தாங்கள் உணவருந்துகின்ற போது கையடக்க தொலைபேசியோ அல்லது வேறு ஏதாவது ஸ்கிரீன்களையோ டிவிகளையோ பார்த்து கொண்டுதான் அவர்கள் உணவருந்துகிறார்கள். இதுவும் அவருடைய உணவருந்தல் செயற்பாட்டுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே இந்த விடயத்தில் பெற்றோர் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்பதாக சுகாதார அமைச்சினுடைய வைத்திய நிபுணர் செயலாளர் வைத்திய நிபுணர் அனில் ஜாய்சிங்க இந்த ஆய்வை மேற்கொள் காட்டி சில விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அக்டோபர் 1 சிறுவர் தினம் அனுஷிக்கப்பட போகிறது. 25 விசேட வாரம் அமல்படுத்த இந்த வாரத்தில் இந்த விடயங்கள் குறித்தும் விசேட கவனப்படுத்தப்படவிருப்பதாகவும் அனில் ஜாய்சிங் அவர்கள் தெரிவித்த கருத்தை மேற்கொள் காட்டி அந்த செய்திகளும் பிரதானமாக வந்திருப்பதை நாங்கள் காணலாம். இந்த தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நாளேடுகள் மீதான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின்

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்

0: வணக்கம் வசந்தம். வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை. தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து பிரைடெக்ஸ் எண்டிக்ரோசிவ். கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும் அகன்ற செல்.
1: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுறையை பாருங்கள்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: பொருளாதார மேம்பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்முதல் செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி அக்ரோ மொமெண்டம்.
4: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்கள் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் நிகழ்ச்சியோடு. ஆக இன்றைய நாளும் பாத்தீங்கன்னா வெளியில அப்படியே மழை பெய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பயணங்கள் செல்லும் போது நேரத்தை அதிகமாக வைத்துக் கொண்டே செல்லுங்கள். காரணம், இந்த மழை காரணமாக பாதை கொஞ்சம் வாகன நெரிசலாகத்தான் காணப்படுகிறது. அதே போல ராஜகிரிய பாதையா இருக்கலாம், அதே போல வெள்ளவத்த மவலபிடி பாதை, அங்கும் பாத்தீங்கன்னா மழை காரணமாக வாகனம் நெரிசலாக காணப்படுகிறது. அதே போன்று யாழ்ப்பாணம் வைத்தியசாலை வீதியிலும் பாத்தீங்கன்னா பாதை பொழுது வாகன நெரிசலாகத்தான் காணப்படுகிறது. தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்கள் ஏராளமான விடயங்கள் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும். காலை பொழுது உற்சாகப்படுத்துகின்ற வணக்கம் வசந்த. மழை காலங்களில் நீங்கள் வாகனத்தை செல்லும் போதும் சரி, அதே போன்று நீங்கள் வீட்டிலிருந்து வெளியே செல்லும் போது பாதசாரிகளாக இருந்தாலும் சரி, நாங்கள் கட்டாயம் எங்களுடைய கவனத்தை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இல்லையா. எங்களுடைய பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் மிக பாதுகாப்பாக வாகனத்தை செல்கிறோம் என்று சொன்னால் வேகத்தை சரியான முறையில் கட்டுக்கோப்பில் வைத்துக் கொண்டு செல்வது எங்களுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக இருக்கிறது. நேற்று தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தலோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் அத கோடிபதிலோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 3119 சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்கள் 36, 43, 48, 58. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்கள் 36, 43, 48, 58. நேற்றைய நாளில் 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 95,32,640 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,21,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான இளநில நிற அத கோடிபதி அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது DLB சீபேப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள். 5,005 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக மீனராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 32, 33, 47, 60. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மீனம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 32, 33, 47, 60. நேற்று நாளில் 10 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,79,30,960 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 1,22,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான கபில நிற ராசி அதிர்ஷ்ட அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது DLB சீபேப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சூப்பர் பவுல் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள். இதோ நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 3,93 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்கள் 7, 16, 33, 58. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்கள் 7, 16, 33, 58. சூப்பர் கேஷ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட் இலக்கங்களாக 9, 4, 4, 7, 7. சூப்பர் கேஷ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட் இலக்கங்களாக 9, 4, 4, 7, 7 தெரிவாகியிருக்கிறது. நேற்றைய நாளில் 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 87,16,440 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,98,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான பச்சை நிற சூப்பர் பால் அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது DLB சீபேப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சனிதளத்திற்கான வெற்றி முடிவுகள். 5,454 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்கள் 11 18, 42, 66 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்கள் 11, 18, 42, 66 லக்கி சான்ஸ் சீட்ல மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷய இலக்கங்களாக 8, 7, 7, 1, 5 லக்கி சான்ஸ் சீட்ல மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷய இலக்கங்களாக 8, 7, 7, 1, 5 200,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 743,600 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,32,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான சிவப்பு நிற சனிதா அச்சிடப்பட்டுள்ள ஒத்தட்டிக்கிறது. டிஎல்பி ஸ்வீப் ஆப் ஊடாக டிஜிட்டல் லொத்தரி டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கப்பற்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் 2469 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து யூ சூப்பர் இலக்கம் 20 வெற்றி இலக்கங்கள் 17, 21, 32, 68 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து யூ சூப்பர் இலக்கம் 20 வெற்றி இலக்கங்கள் 17, 21, 32, 68 நேற்று நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,51,16,320 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 37,09,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான செம்மஞ்சள் நிற கப்ருக்கா அச்சிடப்பட்டுள்ள ஒத்தட்டிக்கிறது. டிஎல்பி ஸ்வீப் ஆப் ஊடாக டிஜிட்டல் டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சுபிரிதான சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 7, 6, 3, 1, 8, 8 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 1027 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 7, 6, 3, 1, 8, 8 நேற்று நாளில் 25,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக

501 சீட்ல இப்ப வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து டி, வெற்றி இலக்கங்கள் 3-1-8-8. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து டி, வெற்றி இலக்கங்கள் 3-1-8-8. நேற்று நாளில் 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 28 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 66,43,800 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து ஜயசம்பத பச்சை நிற அச்சிடப்பட்ட லொத்த டிகிரனை இன்று கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சசிரிலோத்தருக்கான வெற்றி முடிவுகள். இதோ நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சசிரிலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் 16-47-48. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், 16-47-48. நேற்று நாளில் மொத்தமாக பார்க்கும் போது 41,721,720 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,00,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சீட்லிப்புக்கான கரு நீல நித சசிரி அச்சிடப்பட்ட லொத்த டிகிரனை அல்லது டிஎல்வி ஸ்வீப்பை கூடாக டிஜிட்டல் லொத்த டிகிரனை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். இவைகள் தான் நேற்று நாளில் சீட்லிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்கம் வசந்தம், எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். 102.6 102.8 என்ற லெவல் செயலில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ள முடியும். அதே போன்று www.vasantham.fm.net இணையதளம் சென்றீங்கன்னு சொன்னால் மூலமாகவும் இணைந்து கொள்ள முடியும். சரி, ஜனதா ஸ்டீல் தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? நீங்கள் சொல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல் சொந்தங்களை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜனதா ஸ்டீல் போனீங்கன்னா அனைத்து விதமான பொருட்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல அங்கீகரிக்கப்பட்ட இடத்தில், அதாவது அக்ரோ மூமெண்ட் மூலமாக நீங்கள் காணிகளை கொள்வனம் செய்வது உங்களுக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கிறது சொந்தங்களை. சோ அது பற்றிய விளக்கங்களையும் நான் உங்களோட இன்றைய நாளில் பகிர்ந்து கொள்ள போகிறேன். சரி, தொடர்ந்து மனித கொள்ளுங்கள். இது காலை பொழுதை உற்சாகப்படுத்துகின்ற வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சுபதாசா குளத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 435 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக கும்பம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 13, 51, 52. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக கும்பம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 13, 51, 52. சிறப்பு இலக்கங்களாக 9, 7, 4, 6. சிறப்பு இலக்கங்களாக 9, 7, 4, 6. நேற்றைய நாளில் 500,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 85,25,300 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கோவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 4,561 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எல். வெற்றி இலக்கங்கள் 35, 40, 76, 79. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எல். வெற்றி இலக்கங்கள் 35, 40, 76, 79. நேற்றைய நாளில் 20,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,000,000 மணிக்கும் 25,000 பரிசு வெல்லப்படவில்லை. நேற்று நாளில்

லட்சத்தி 56,000 பரிசுகள் 4 விலப்பட்டு கிடந்த மொத்தமாக 1,05,60,920 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 8,47,10,754 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மகாஜன சம்பத் தளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 6,319 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜி. வெற்றி இலக்கங்கள் 0, 1, 3, 3, 6, 0. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி. வெற்றி இலக்கங்கள் 0, 1, 3, 3, 6, 0. நேற்று நாளில் 25,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 1,00,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,40,97,740 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,61,60,490 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தன நிதான இலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து பி. வெற்றி இலக்கங்கள் 6, 51, 57, 60. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து பி. வெற்றி இலக்கங்கள் 6, 51, 57, 60. நேற்று நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 74,72,880 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,61,29,973 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மெகா பவர் லத்தருக்கான வெற்றி முடிவுகள் 2,667 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஐ. சூப்பர் இலக்கம் 13. வெற்றி இலக்கங்கள் 15, 42, 60, 75. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஐ. சூப்பர் இலக்கம் 13. வெற்றி இலக்கங்கள் 15, 42, 60, 75. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 78,88,840 ரூபாய் பெறுமதி பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 30,76,44,022 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஹந்தஹனலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக ரிஷபம் தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 8, 13, 39, 41. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 1,628 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் தானவைகள். ராசியாக நேற்று நாளில் ரிஷபம் தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 8, 13, 39, 47. நேற்று நாளில் 25,000 பரிசுகள் 17 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 82,93,840 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 40,60,230 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 894 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜி. ஆங்கில எழுத்து ஜி. வெற்றி இலக்கங்கள் 3, 3, 6, 0. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி. வெற்றி இலக்கங்கள் 3, 3, 6, 0. நேற்று நாளில் மொத்தமாக 51,43,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 587 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து வை. வெற்றி இலக்கங்கள் 2, 3, 0, 7. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வை. வெற்றி இலக்கங்கள் 2, 3, 0, 7. நேற்று நாளில் 5,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 34 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 69,89,85,160 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: சினம் துளாம் உறுதி விருட்சிகம் தனம் தனுசு மகிழ்ச்சி மகரம் நட்பு கும்பம் நலம் மீனம் களிப்பு இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
1: இன்றைய நாளுக்கான ராசி பலன். ராசி பலன் 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம்

0: பெய்கிற மழையை பார்த்தா இப்படி எல்லாம் தெரியல. ரொம்ப பெரிய மழையால பெய்து கொண்டிருக்குதா? எல்லா இடங்களிலும் மழை பெய்து கொண்டிருக்கு, அதிகமான இடங்களில் மழை பெய்கிறது. அதை பற்றி விடயங்களும் நீங்கள் தெரிந்து கொள்ள தொடர்ந்து மணிந்து கொள்ளுங்கள். வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு நேரம் இப்போது 8 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.

0: சமத்தில் வசந்தம் FM வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்.
1: இன்றைய அறிந்ததும் அறியாததும் பகுதியில் ஒரு சுவாரஸ்யமான விடயம் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். நீலத்திமிங்கலத்தின் வியக்க வைக்கும் உண்மைகள். பூமியில் வாழ்ந்து மற்றும் வாழ்கின்ற உயிரினங்களிலேயே மிகப்பெரிய உயிரினம் நீலத்திமிங்கலம் தான். டைனோசர்களை விடவும் பெரிய உடலமைப்பை கொண்ட இந்த விசித்திரமான விலங்கை பற்றிய வியப்பூட்டும் அபூர்வ தகவல்களை இப்போது பார்ப்போம். பிரம்மாண்டமான உடல் உறுப்புகள். இதயத்தின் அளவு. இதன் இதயம் ஒரு சிறிய காரின் அளவுக்கு பெரியது. சுமார் 180 எடை. 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் இருந்து கூட கேட்க முடியும். நீலத்திமிங்கலத்தின் நாக்கு மட்டுமே ஒரு ஆசிய யானையின் எடை கொண்டது. சுமார் 2.7 டன் எடை கொண்டது. இரத்த குழாய்கள். இதன் முதன்மை இரத்த குழாயான அயோட்ரா வழியாக ஒரு மனித குழந்தை நீந்தி செல்லக்கூடிய அளவுக்கு அகலமானது. இதன் குரலும் உணவும். உலகில் உரத்த குரல். பூமியிலேயே அதிக சத்தம் எழுப்பும் உயிரினம் இதுதான். இவை எழுப்பும் ஒளி 188 டென்சில் வரை இருக்கும். இது ஜெட் விமானத்தின் சத்தத்தை விடவும் அதிகம். நீருக்கு அடியில் 100 கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கும் மற்றும் ஒரு திமிங்கலத்துடன் இதன் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உணவு பழக்கங்கள். இவ்வளவு பெரிய உடலை கொண்டிருந்த இவை கிரில் எனப்படும் மிக சிறிய இறால் போன்ற உயிரினங்களை மட்டுமே உணவாக கொள்கின்றன. ஒரு நாளைக்கு சுமார் 4 டன் அதாவது 4000 கிலோ கிரில்களை உண்ணும். பிற வியப்பூட்டும் உண்மைகள். பிறந்த குட்டியின் அளவு. பிறக்கும் போதே திமிங்கலத்தின் குட்டி சுமார் 3 டன் எடையும் 25 அடி நீளமும் கொண்டிருக்கும். தாய்ப்பால் குடித்து மட்டுமே நாளொன்றுக்கு 90 கிலோ வரை எடை கூடும். வயதை கணிக்கும் வழி. மரங்களின் வளையங்களை வைத்து வயதை கணிப்பது போல திமிங்கலத்தின் காதில் படிந்துள்ள மெழுகு படலத்தை கொண்டு அதன் வயதை துல்லியமாக கணக்கிட முடியும். இவற்றின் சராசரி வாழ்நாள் 80 முதல் 90 ஆண்டுகள் வரை ஆகும்.
0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்.

தேவி ஸ்ரீபிரசாத்தின் இசையில் அந்த பாடல் மாயாவி திரைப்படத்துக்காக ஒளித்தோகிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வணக்கம் வசந்தம். எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். ஏராளமான விடயங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போல நீங்கள் வாட்ஸ்அப் வழியாகவும் இணைந்து கொண்டு உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். 0760 47 102 6 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக நீங்கள் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியும். பேஸ்புக் வழியாக வந்து உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். சரி, மழை பெய்து கொண்டிருக்கிறது. நான் சொல்லியிருந்தேன், இந்த மழை நிறைய இடங்களில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. நாட்டின் பல பகுதிகளில் பார்த்தீங்கன்னா சில மணித்தியாலங்களில் கனமழை பலத்த காற்று வீசக்கூடும் சொல்லி இப்பொழுது வளிமண்டல் வகைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறாங்க. வங்காள விரிகுடாவின் மத்திய மற்றும் வடமேற்கு பகுதியில் உருவாகியிருக்கின்ற ஆழமான தாளமுக்கு தான் இதுக்கான காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறித்த தாளமுக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்திய மற்றும் வடமேல் பகுதிகளில் உருவாகியிருக்கின்றது. அதன் காரணமாக இந்த தாளமுக்கம் மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று இரவு இந்தியாவின் வடக்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் தெற்கு ஒடிசா கரையை கடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல இந்த வானிலை அமைப்பு பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதேவேளை அதன் தாக்கம் காரணமாக நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் மழை தொடர்ந்து பெய்யக்கூடும் என்று சொல்லி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி மேல் சபர்கமுக மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை அதே போல சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வடமத்திய மாகாணம் மற்றும் மன்னார் மாவட்டத்தின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதேவேளை மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளில் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் உள்ளிட்ட திருகோணமலை ஹம்பாந்தோட்டை மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் மழைக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மழை காலங்களில் மிக அவதானமாக செல்லுங்கள். பாதசாரியாக நாங்கள் இருக்கும் போதும் சரி, மிக அவதானமாக செல்ல வேண்டும். வாகனத்தில் செல்லும் போதும் சரி, நாங்கள் மிக மிக அவதானமாக செல்ல வேண்டிய எங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பு. இலங்கை சுங்க திணைக்களம் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க, நல்ல விஷயம் தானே. ஏன்னா அது அவங்களுடைய முதலாவது தாளில்லா சுங்க பிரகடன முறையை வருகின்ற அக்டோபர் 1ஆம் தேதி முதல் உத்தியோகபூர்வமாக தொடங்கி வைப்பதாக இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சுங்க நடைமுறைகள் மற்றும் வர்த்தக சமூகத்துக்கான சேவை டிஜிட்டல் மயமாக்குவதன் நோக்கில் தான் இந்த விஷயம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அடுத்த மைல்கல்லாக இந்த விஷயம் பார்க்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஆக புதிய முறையின் மூலமாக சுங்க பிரகடனங்கள் மற்றும் அதுக்குரிய ஆவணங்கள் மின்னணு முறையில் நீங்கள் சமர்ப்பித்து பரிசீலித்துக் கொள்ள முடியும் என்ற விஷயம் சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக காகித ஆவணங்கள் பயன்பாடு கைமுறை செயல்பாடுகள் வெகுவாக குறையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் மூலமாக நேரமும் மிச்சமாக போகிறது இல்லையா. நாங்கள் குயிக்காக ஒரு விஷயத்தை செய்து கொள்ள முடியும், நேரம் தாமதம் ஏற்படாது அப்படின்ற விஷயங்கள் மூலமாக தான் இந்த டிஜிட்டல் மயமாக்கலுக்கான அடுத்த கட்டமாக இந்த விடயம் பார்க்கப்படுகிறது.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
1: பொருளாதாரமும் பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.
2: நினைவுகளின் நிழல் வருடும் ஓர் இனிய பயணம்.
3: நிலா காயும் நேரம் சரணம்,
2: கடந்து போன காலத்தை மீண்டும் மலர வைத்து மனதை மயக்கும் தருணம்.
4: மண்ணின் சொல்ல தயங்க

0: இளமை நாட்களில் காலை 10 மணி முதல் 12 மணி வரை ராகம் சுகமானது. கேட்டால் இதமானது.
1: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை
2: மகுடம் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது. கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வணக்கம் வசந்தம். சரி, இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன், எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு விடயம். அதாவது நாங்கள் அந்த காலத்துல மழை காலங்களில் நாங்கள் கப்பல் சேர்ந்து விடுவோம் இல்லையா, அந்த சின்ன சின்ன கப்பல்லாம் சேர்ந்து அந்த மழை நீர் வடிந்து விடு போகும்போது அந்த கப்பல் விடுவோம், பின்னாடியும் ஓடிக்கொண்டிருப்போம். ஆனால் இப்ப இருக்க குட்டி சின்ன செய்யணும்னு சொன்னா, இந்த கப்பலை எப்படி செய்யறாங்க, அதாவது காகித கப்பல் இல்ல உண்மையான கப்பல் எப்படி போகுது, நம்ம ஒரு கேள்வி கேட்பாங்க, உங்ககிட்ட எல்லாம் கேள்வி கேட்பாங்க, அந்த உண்மையான கப்பல் எப்படி பா செய்யறாங்க, எப்படி போகுது, எப்படி அந்த கப்பல் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க, எப்படி கடல் இது அலைகளை தாண்டி போகுதுன்னு பல கேள்விகள் கேட்கிறாங்க. எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது, என்னப்பா இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க, நாங்கெல்லாம் அந்த காலத்துல காகிதத்துல கப்பல் செஞ்சு விட்டு பின்னாடியே ஓடிட்டு இருந்தோம், இப்படி இருக்கும்போது நீங்க தான் இப்படி யோசிக்கிறீங்கன்னு சொல்லி. சோ நல்ல விஷயமாக வித்தியாசமா யோசிக்கிறாங்க, பெரிய பெரிய விஷயங்களை அவங்க அவங்களோட அடையணும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சோ இப்படி இருக்கும்போது அவர்கள் எண்ணங்கள் சிறந்ததாக இருக்கும்போது நாங்களும் அவர்களுக்கு நாங்கள் கட்டாயம் கை கொடுக்க வேண்டும். அதுக்கு நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்க வேண்டும். எப்படி நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்வது, இரும்பு சத்து, புரதம் உள்ளிட்ட பல முக்கிய ஊட்டச்சத்துகளுடன் மன வளர்ச்சி மற்றும் மூளை செயற்பாடு, நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் வளர்ச்சி, செரிமானம், தெளிவான பார்வைத்திறன், இந்த ஐந்து முக்கிய வளர்ச்சி படைகளுக்கு வளரும் குழந்தைகளுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் அங்கபீடியா ப்ரோ MFGM. ஆக நீங்க அங்கபீடியா ப்ரோ MFGM நீங்க வாங்கி கொடுத்து பாருங்க. இன்னைக்கு இருக்கிற பெருசா யோசிக்கிற இந்த குட்டிஸ்களுக்கான ஸ்மார்ட்டான தயாரிப்பு நினைச்சாலும் அது அங்கபீடியா ப்ரோ MFGM தான். கூடுதல் விவரங்களுக்கு நீங்கள் பேக்கெட்டை பார்க்கும் சீரான மற்றும் விவிதமான உணவு பழக்க வழக்கங்களுடன் சரியான வெளிப்புற தூண்டுதல்கள் மற்றும் செயல்பாடுகளை நாங்கள் எப்போதும் ஊக்குவிக்கின்றோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான விஷயங்களுக்கு தகுதியான சுகாதார நிபுணர்களின் ஆலோசனையே சிறந்த வழிகாட்டி ஆகும். சரி, அதே போல நாங்கள் காலையிலேயே மழை வேற ஒரு பக்கம் பெய்து கொண்டிருக்கிறது, தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீவை போட்டுருவோமா அப்படின்னு யோசிப்பீங்க, அப்படிலாம் முடியாது. அப்படி தலைவலி மாதிரி இருந்ததுன்னு சொன்னா நீங்கள் ஒரு வேலை செய்யணும், ஒரு மேல்தோரான எடுத்துக்கொள்ளுங்க, தலைவலி காய்ச்சல் அப்படியே சிற கட்டித்து பறந்து போயிடும். ஓகே, மிஸ் பண்ணிடாதீங்க, இந்த தலைவலி இதெல்லாம் ஒரு லீவு போடக்கூடாது. ஓகே, சொல்றத கேளுங்க, வேலைக்கு போங்க, ஒரு குடைன்னு எடுத்துக்கொண்டு வேலைக்கு போங்க, தலைவலி மெல்டோன் எடுத்துக்கொள்ளுங்க, இது ஒரு வகையான பேராசிட்டமோல் தான். அதே போல சுயாதீன ஊடக வலையமைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் செய்கின்ற வேலை திட்டம் சேக்கியா வேலை திட்டம், ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பின் கீழ் இந்த வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் இந்த வேலை திட்டம் நடைபெறுகிறது. இரண்டாவது கட்டமாக இந்த வேலை திட்டம் நடைபெறுகிறது. சுயாதீன ஊடக வலைப்பின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா, வசந்தம் டிவி, ITN, லக்கண்ட, வசந்தம் FM இணைந்து செய்கின்ற ஒரு செயல் திட்டமாக தான் இந்த செயல் திட்டம் காணப்படுகிறது. சரி, ஜனதா ஸ்டீல்ஸ் போங்க சொந்தங்களே. ஏன் ஏன் ஏன், அதாவது நாங்க ஒரு வேலையை செய்யறோம், சரியா செய்யணும் இல்லையா, சரியா செய்யறது மட்டும் இல்ல நாங்கள் சிக்கனமாகவும் செய்யணும். சரி, இதெல்லாம் உள்ளடக்கி ஒரு வேலையை செய்யணும், ஒரு வீடு கட்ட போறோம் அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி செய்யணும், ஜனதா ஸ்டீல்ஸ் போனீங்கன்னு சொன்னா தரமான பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும், நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ அதுக்கு இப்போ ஒரு முக்கியமான ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க என்னன்னு சொன்னால், அனுமதி பெற்ற பெறுவதற்காக இப்பொழுது இலகுப்படுத்தப்பட்ட முறைகளில் டிஜிட்டல் முறைகளை பார்த்தீங்கன்னா இன்று முதல் அமலுக்கு வருகிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் தலைவர் கிளிஃபர்ட் ஃபெரேரா தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார். புதிய முறையின் கீழ் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாரதி அனுமதி பத்திரத்துக்கான மருத்துவ பரிசோதனை இருக்குதானே, அதை மேற்கொள்வதற்கு நாங்கள் விண்ணப்பங்கள் எந்த ஒரு தொலைபேசி வலையமைப்பில் இருந்து ஊடாகவும் நாங்கள் ஒதுக்கீடு செய்து கொள்ள முடியும். எங்களுக்கு டைமை நாங்கள் ஒதுக்கிக் கொள்ள முடியும், அதாவது நம்பர் சப்போர்ட் கொள்ள முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக நாங்கள் அங்கே போய் வெயிட் பண்ணி இப்போ எத்தனை பேர் இருப்பாங்களோ தெரியாது, ஒரு மனக்கணக்கில் காலையிலேயே போய் அப்படிலாம் இருக்குதானே, ஸோ அதெல்லாம் தேவையில்லை. இப்போ இந்த முறையின் மூலமாக நேர ஒதுக்கீடு சேவை முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது. திகதி மற்றும் நேரத்தை ஒதுக்குவதற்கு மூலமாக நீங்கள் நான் விண்ணப்பதாரிக்கு மூலமாக போய் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாது, நீங்கள் அப்படி நேரத்தை ஒதுக்கி கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நேரம் மிச்சம் இல்லையா, டைம் வேஸ்ட் கிடையாது. ஓகே, இப்போ இந்த மாதிரியான விஷயங்களும் இப்பளோ அமல்படுத்தப்பட்டுகிறது. ஆக இந்த விஷயங்களும் நீங்கள் மேற்கொள்ளுங்க. சரியா, அமெரிக்கா பற்றி ஒரு விஷயம் இருக்குது நான் சொல்கிறேன் சரியா, எப்போ நீ சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி தான் ட்ரம்ப்பை பார்த்து நாங்கள் கேள்வி கேட்கணும். இந்த பார்லை கேளுங்க, நான் அந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறேன்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8 மற்றும் இதர பரிசுகளையும் அனைவருக்கும் வாசி. Take care. பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம். இம்மாதம் 24ஆம் திகதி வீரகட்டிய ராஜபக்ஷ வித்யாலயம். Take care. பாதுகாப்பான பயணத்திற்கு
1: நினைவுகளின் நிழல் வருடும் ஓர் இனிய பயணம்.
2: நிலா காயும் நேரம் சரணம்,
1: கடந்து போன காலத்தை மீண்டும் மலர வைத்து

கேட்டுக்கொண்டிருக்கின்ற வணக்கம் வசந்தம் தோழியா என் காதலியா காதலில் விழுந்தேன் திரைப்படத்துக்காக விஜய் ஆண்டனி ரசிகள் அந்த பாடல் கேட்டு ரசித்தோம் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். நாங்கள் நிறைய விடயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் இல்லையா, காலை வேளையிலேயே நேரங்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கின்றோம். சார், நான் ட்ரம்ப பத்தி சொல்லுதேன் இல்லையா, அதுக்கு முன்னதாக நாங்கள் ஒரு வீடு கட்டுறோம், உறுதியான ஒரு வீட்டை கட்ட வேணும் சொன்னா சரியான முறைகளான அந்த உள்ளீடுகளை பயன்படுத்தணும். அந்த உள்ளீடுகள் போகும்போது நாங்கள் கட்டாயம் இந்த சரியான கம்பிகளை பயன்படுத்த வேணும். அதுதான் நான் சொல்றது, இந்த மெல்வா கெமிஸ்ட்ரி கம்பியில நீங்க வாங்கி பாய்த்து பாருங்க, எப்பவுமே உறுதி பாத்தீங்களா, அந்த எப்பவுமே உறுதி அப்படின்னு சொன்னா இந்த மெல்வாக்கி வேஷ்டி கம்பிகள் தான். மெல்வாக்கி வேஷ்டி கம்பியில் வாங்கினா காற்று மழை எது வந்தாலும் அதை நிலைத்து நிற்கும். நீங்கள் பரம்பரை பரம்பரைக்கு இந்த வீடு உங்களுக்கு சொல்றதுக்கு இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் மெல்வாக்கி வேஷ்டி கம்பிகளை பாவித்து நீங்கள் வீடுகளை கட்டுங்கள், மதில்களை கட்டுங்கள். இந்த ட்ரம் பாத்தீங்கன்னு சொன்னா சும்மாவே இருக்க மாட்டார். யாரையாவது பிடிச்சி இந்த கிளாஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குறும்பு பையன் இருப்பான், சும்மாவே இருக்க மாட்டான், யாரையாவது குழப்பி கொண்டிருப்பான், என்னமாவது ஏதாவது செய்து, அவன் சும்மா இருந்தாலும் மற்றவங்களை பார்த்து ஏதாவது கிண்டல் கேலி செய்து கொண்டு பேசாம இருந்துருவாங்க. அந்த மாதிரி தான் இந்த உலகில மிகப்பெரிய தீவு தான் கிரீன்லாந்து தீவு இருக்கிறதானே, மிகப்பெரிய தீவுல ஒன்று தான் கிரீன்லாந்து தீவு. அது அமெரிக்காவோட இணைப்பதாக ட்ரம்ப் பாத்தீங்கன்னு சொன்னா தொடர்ந்து மிரட்டல் விடுக்கும் வகையில சொல்லிக்கொண்டே இருந்தார். இப்போ சர்வதேச அளவில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சர்ச்சையை இது கிளப்பியது. நேட்டோ அமைப்பில் நட்பு நாடாக இருக்கும் டென்மார்க்கு சொந்தமான இந்த தீவை அமெரிக்கா ஆக்கிரமித்து விடுமோ என்ற ஒரு அச்சம் நீடித்து கொண்டே இருந்தது. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநா கூட்டத்தொடரில் ஒரு பகுதியாக அமெரிக்கா, டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்து ஆகிய நாடுகளுக்கு இடையிலான வரலாற்று சிறப்பு மிக்க முத்தரப்பு பாதுகாப்பு

ஒப்பந்தம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கிரீன்லாந்தில் அமெரிக்கா தனது ராணுவ தளங்களை விரிவுபடுத்தவும் நவீனப்படுத்தவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் கிரீன்லாந்து மீதான டென்மார்க்கின் இறையாண்மையையும் அங்கிருக்கின்ற மக்களின் சுய நிர்ணய உரிமையையும் மதிப்பதாக அமெரிக்கா ஒப்புக்கொண்டிருக்கிறது. மேலும் நேட்டோ அமைப்புகள் இல்லாத பிற நாடுகள் அங்கு ராணுவ தளங்களை முகாம்களை அமைக்க தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. சோ இந்த ஒப்பந்தம் இப்படிதான் முடிஞ்சிருக்கிறது. எதுக்கு தொல்ல அப்படின்ற மாதிரி ஒப்பந்தத்தை முடிச்சிட்டாங்க போல. சரி, நாங்கள் அப்படி விளையாட்டு பக்கம் கொஞ்சம் போய் வர வேணும். இன்றைய நாள் ஒரு போட்டி இருக்கிறது. இந்த நான் சொல்றேன், ஏதாவது ஒரு ஆச்சரியம் நடக்காதா அப்படின்ற போட்டி தான் இன்றைய நாளும் இருக்கிறது. இன்றைய போட்டி இங்கிலாந்து மற்றும் இலங்கை அணிகள் மோதுகின்ற போட்டி, இரண்டாவது ஒரு நாள் போட்டி. இந்த போட்டிகள் திடீர்னு வெற்றி ஒன்று கிடைத்தால் எப்படி இருக்கும் முன்னையா, அந்த திண்ணியில கிடைத்த எனக்கு திருக்குன்னு கல்யாணம் அப்படின்ற மாதிரி திடீர்னு வெற்றி பெற்ற எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. சரி, பார்க்கலாம். இன்று மாலை 5 மணிக்கு இந்த போட்டி நடைபெற போகிறது. அதை பற்றிய விஷயங்களும் உங்களுக்காக வரும். அதேபோல தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் மோதுகின்ற முதலாவது ஒரு நாள் போட்டி இன்றைய நாள் ஆரம்பிக்கப்படவிருக்கிறது. 1:30 இந்த போட்டி நடைபெற போகின்றது.

0: வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் இப்போது 8:47. இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது
1: மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.
0: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
2: மனசே சரியில்லாசன். இன்னைக்கு
3: அப்படி சொல்றீங்க,
2: இல்ல என்னன்னே தெரியல, ரொம்ப குழப்பமாவே இருக்கு.
3: அதுக்கு நீங்க வசந்தத்துல மதிய நேர குதூகலம் கேட்டீங்கன்னு சொன்னா, சிரிக்கிற புள்ளல் ஆடும், ஆடுற புள்ளல் பாடும்.
2: அப்படியா?
3: கேட்டு பாருங்க, கவலை பறந்தோடும்.
2: சரி, நான் கேட்கிறேன் வசந்தத்துல மதிய நேர குதூகலம். வார நாட்களில் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வணக்கம், வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சரி, நான் முக்கியமான விஷயங்கள் சொல்ல வேண்டும். அதாவது நீங்கள் விவசாய நிலங்களை கொள்வனு செய்யணும் சொல்ல அக்ரோ மொமெண்டம், அதாவது உங்களுக்கு தெரியும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. அதாவது நீங்கள் கொள்வனு செய்யும் போது சரியான இடத்தில் கொள்வனு செய்யணும் இல்லையா. 2007 ஏழாம் இலக்கு கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் மூலமாக நீங்கள் விவசாய நிலங்களை கொள்வனும் செய்யுங்கள் நம்பிக்கை கூறிய ஒரு இடம். ஜனதா ஸ்டீல்ஸ், தேவையான பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், அனைத்து விதமான பொருட்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். கடத்தொழில் சார் உபகரணங்கள், கட்டிட உபகரணங்கள், அதே போல ஜிஐடி வைகள், பெயிண்ட் வைகள், எல்லாவற்றையும் நீங்கள் அங்கே போய் பெற்றுக் கொள்ளுங்கள். இப்போது இருக்கின்ற சிறுவர்கள் வித்தியாசமா யோசிக்கிறாங்க இல்லையா. வித்தியாசமா யோசிக்கிற சிறுவர்களுக்கு நாங்களும் நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இல்லையா. எப்படியான விஷயங்கள் நாங்கள் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம்? எஸ், சப்போர்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் முக்கியமா இருக்குது. அவர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கொடுத்தாலே அவர்கள் இன்னும் இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு வளர்ந்து வருவார்கள். காரணம், இன்னைக்கு இருக்கிற குட்டிஸ் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய விஷயங்களை பார்க்கிறாங்க, நிறைய விஷயங்கள் கேட்கிறாங்க, புரிஞ்சு கொடுறாங்க, புதுசு புதுசா யோசிக்கிறாங்க. சோ அப்படி இருக்கும்போது நாங்களும் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இல்லையா. இரும்பு சத்து, புரதம் உள்ளிட்ட பல முக்கிய ஊட்டச்சத்துகளுடன் பாத்தீங்கன்னு சொன்னா மன வளர்ச்சி, மூளை செயற்பாடு, நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் வளர்ச்சி, செரிமானம், தெளிவான பார்வை திறன் ஆகிய முக்கியமான 5 வளர்ச்சிகளின் படிகளாக வளரும் குழந்தைகளுக்கு இருக்கிறதான் இப்பொழுது உறுதுணையாக இருக்க போகிறது அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்னைக்கு பெருசா யோசிக்கிற குட்டிகளுக்கான ஸ்மார்ட்டான தயாரிப்பு நிச்சயம் அது அங்கபீடியா ப்ரோ MFGM தான். ஆக இப்போது நீங்கள் வாங்கி கொடுங்கள். கூடுதல் விவரங்களுக்கு பேக்கெட்டை பார்க்கும். சீரான மற்றும் விதமான உணவு பழக்க வழக்கங்களுடன் சரியான வெளிப்புற தூண்டுதல்கள் மற்றும் செயல்பாடுகளை நாங்கள் எப்போதும் ஊக்குவிக்கின்றோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் தொடர்பான விஷயங்களுக்கு தகுதியான சுகாதார நிபுணர்களின் ஆலோசனையே சிறந்த வழிகாட்டி ஆகும்.

0: 2.8 வசந்தம் எஃப்எம் வழித்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: நாட்டின் பல பகுதிகளில் அடுத்த சில மணித்தியாலங்களில் கனமழையுடன் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. வங்காள விரிகுடாவின் மத்திய மற்றும் வடமேற்கு பகுதிகளில் உருவாகியுள்ள ஆழமான தாளமக்கமே இதற்கு காரணம் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. குறித்த தாளமக்கம் மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று இரவு இந்தியாவின் வடக்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் தெற்கு ஒடிசா கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் இந்த வானிலை அமைப்பு இலங்கைக்கு நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவழி அதன் தாக்கம் காரணமாக நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் மழை தொடரக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மேல் சபரகமு மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடமத்திய மாகாணம் மற்றும் மன்னார் மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலம் மற்றும் நீதித்துறை அமைப்புகள் திருத்த சட்டமூலம் ஆகியவற்றின் 2 வாசிப்பு மீதான பாராளுமன்ற விவாதம் இன்று ஆரம்பமாக உள்ளது. இவ்வாறு சட்டமூலங்கள் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்மானத்தை சபாநாயகர் வைத்தியர் ஜகத் விக்ரமரத்ன நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். அதில் 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்தை நிறைவேற்றுவதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு தேவையில்லை என்றும் பாராளுமன்றத்தில் 3/2 விசேட பெரும்பான்மையுடன் மட்டுமே அதை நிறைவேற்ற முடியும் என்றும் உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. அதேபோன்று நீதித்துறை அமைப்புகள் திருத்த சட்டமூலத்தை சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் என்றும் உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இதற்கமைய இன்று மற்றும் நாளை இது தொடர்பான விவாதம் நடைபெறவுள்ளதுடன் நாளை மாலை வாக்கெடுப்பு நடத்தப்படவுள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
3: மெக்சிகோவின் தென்மேற்கு கடற்கரைக்கு அப்பால் உருவாகியுள்ள போலோ சூறாவளி அதிக வேகமாக வலுப்பெற்று 5 வகை சூறாவளியாக மாறியுள்ளதாக அமெரிக்காவின் காலநிலை அவதான நிலையம் தெரிவித்துள்ளது. சூறாவளி கண்காணிப்பு வானூர்தி மேற்கொண்ட ஆய்வில் போலோ சூறாவளியின் அதிகபட்ச தொடர்ச்சியான காற்றின் வேகம் மணிக்கு சுமார் 285 கிலோமீட்டராக பதிவாகியுள்ளதுடன் மத்திய வளிமண்டல அழுத்தம் 892 மில்லிபார் வரை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூறாவளியின் மையப்பகுதி மெக்சிகோ கடற்கரையொட்டி நகரும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் அது நிலப்பரப்பில் நேரடியாக கரையை கடக்கும் என தற்போது எதிர்பார்க்கப்படவில்லை. எனினும் தென்மேற்கு மெக்சிகோவின் கடலோர பகுதிகளில் கடும் மழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் குறிப்பாக தாழ்வான மற்றும் மலைப்பாங்கான பகுதிகளில் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு ஏற்படக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த மணித்தியாளர் செய்தியினை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
4: மணித்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
6: நிமிர்ந்த நடை.

வில்லு திரைப்படத்துக்காக பாடல் கேட்டு ரசித்தோம். கேட்டுக் கொண்டிருக்கின்ற வணக்கம் வசந்தம் இங்கிருந்தாலும் முடிந்து கொள்ளுங்கள். சுயாதீன ஊடக வலையமைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் என்ற அடிப்படையில் செய்கின்ற வேலை திட்டம்தான் டேக்யா வேலை திட்டம். ஆக இந்த வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்வாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டாவது முறையாக, அதாவது இரண்டாவது காலப்பகுதியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த செயல்திட்டத்தின் மூலமாக மாணவர்கள் மத்தியில் சமிஞ்சங்களை, வீதி சமிஞ்சங்களை நாங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும், வீதி விபத்துகளிலிருந்து எங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்வது போன்ற பல விடயங்கள் அவர்களுக்கு கருத்தரங்கு மூலமாகவும் அதே போல நாடக வடிவிலும் அங்கே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஆக சுயாதீன ஊடக வலைப்பு வசந்தம் டிவி, ஐடிஎன், வசந்தம் எஃப்எம், லக்கண்டை இணைந்து செய்கின்ற ஒரு செயல் திட்டமாக இந்த செயல் திட்டம் காணப்படுகிறது. காலையிலேயே தலைவலி காய்ச்சல் வருதா? அந்த தலைவலி காய்ச்சல் இல்லாமல் செய்யறதுக்கு நான் சொல்கிறேன் ஒரு ஐடியா. மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோல் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். இப்படி சிறை கண்டித்து பறந்து போகணும்னு சொன்னா நீங்கள் மெல்டோல் எடுங்க, கேட்டு வாங்குங்க. சோ இது ஒரு வகையான பாராசிட்டமோல். தொடர்ந்து முடித்துக் கொள்ளுங்கள். முக்கியமான தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். அழைப்பினை ஏற்படுத்தி நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். 0312 7750 அல்லது 0312 7750 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதுபோன்று வாட்ஸ்அப் வழியாக அணிந்து கொள்ள முடியும். 0760047126 என்ற இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் வழியாக அணிந்து கொண்டு நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்கள். வருகிறது பாடல் விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்துக்காக. அழகான பாடல், ரஹ்மான் இசையில் கேட்டு ரசிப்போம்.

0: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: உலகத்துல நடக்கிற எல்லாத்தையும் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது எப்படி? ஒட்டுமொத்த தகவலும் ஒரே இடத்துல.
2: இந்த உலகத்துல எல்லாத்தையும் மறக்கக்கூடிய வியாதி உனக்கு இருந்தாலும் அவரை மட்டும் நீ மறக்கவே மாட்டேங்க.
1: இப்போ என்ன பண்றது? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்கள் வசந்தம் எஃப்எம் முதல் வெள்ளி வரை மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் போட்டு

0: தேன் தேன் தேன் பாடல் கேட்டு ரசித்தோம். தேன் தேன் எங்க தேன், அங்க மழை அடிச்சு ஊத்துது. சரி, நிறைய பேர் வெளியில கிளம்பும் போதே என்னடாப்பா மழை பெய்ஞ்சு கொண்டிருக்குன்னு சொல்லி காலையில, ஏன்னா சில பேருக்கு நல்லா தூக்கம் வரும், இன்னைக்கு ஒரு லீவை போட்டு நல்லா தூங்கலாம்னு சொல்லி யோசிப்பீங்க. நோ, வேலைக்கு போங்க, நாங்களாம் வேலை செய்யலைங்க, வந்து தூக்கம் என்ன தூக்கம். சரி, மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் நீங்க வாங்கி பாவித்து பாருங்களேன், எப்போதுமே உறுதியான கம்பி. உங்க நீங்க கட்டுற வீடு எப்போதுமே உறுதியான ஒரு வீடாக இருக்கும் இல்லையா, பரம்பரைக்கு அந்த வீடு இருக்கணும் சொன்னா நீங்க மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை வாங்கி பாவித்து பாருங்கள், எப்போதும் உறுதியாகவே இருக்கும். இப்போது எங்களோடு உங்களுக்கு தெரியும் டேக்கியா வேலை திட்டம் சுயாதீன ஊடக வலைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் நட்பில் செய்கின்ற ஒரு வேலை திட்டம் தான் டேக்கியா வேலை திட்டம். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு சொன்னா டேக்கியா வேலை திட்டத்தின் கீழ் இன்றைய நாளும் பாடசாலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கிருந்து எங்களோடு இணைந்து கொள்கிறார் வீரக்கட்டிய ராஜபக்ஷ வித்யாலயத்திலிருந்து விஜய். வணக்கம் விஜய்.
1: வணக்கம் புவனேஸ்வர், அனைவருக்கும் சந்தோஷமான காலை பொழுது வணக்கம். நீங்கள் சொல்வது போன்று இப்பொழுது இலங்கை பூராகம் அதிகமான இடங்களில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. மழை அப்படின்றது மிக மோசமான ஒரு காலநிலை, எங்களுக்கும் இந்த பாதிப்பு வந்து நிறையவே இருக்கிறது. நேற்றைய நாள், நேற்றைய முந்தைய தினம், இன்றைய நாள் தொடர்ந்து இங்கே வந்து அதிகமான மழை பெய்து கொண்டிருக்கிறது. மழையோடு கூடிய காலநிலை இருந்தாலும் மழையோடு கூடிய காலநிலையோடு சேர்த்து எங்களுடைய பாடசாலை மாணவர்களை ஒன்றிணைத்துக் கொண்டு எங்களுடைய பொறுப்பை நாங்கள் சரியாக செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வீதி விபத்துகள் என்று சொல்லும் பொழுது இலங்கையில் இப்பொழுது அதிகரித்து வருகிறது. மிக மிக அதிகமாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஏராளமான வீதி விபத்துகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மழை காலத்தில் இன்னும் அதிகமான வீதி விபத்துகள் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது. எனவே பாடசாரிகள் சாரதிகள் மிக அவதானமாக இந்த வாகனங்களை செலுத்துவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எனவே அந்த வேலை திட்டத்தோடு தான் இன்றைய நாளிலும் நாங்கள் முக்கியமாக இணைந்திருக்கிறோம். இன்றைய நாள் நாங்கள் வீடு கட்டிய எங்களுடைய ராஜபக்ச தேசிய பாடசாலையில் எங்களுடைய வேலை திட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இது எங்களுடைய 25வது சேக்கியார் வேலை திட்டம் என்பதை அன்போடு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். வளஸ்முள்ள கல்வி வலயத்திற்கு உட்பட்ட பாடசாலைகளை ஒன்றிணைத்துக் கொண்டுதான் இந்த வேலை திட்டமானது இன்றைய நாளும் காலை பொழுதில் மிக சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இன்றைய நாள் 11 பாடசாலைகளிலிருந்து இங்கே பாடசாலை மாணவர்கள் வந்திருக்கின்றார்கள். சுமார் 680 அல்லது 700 அதிகமான பாடசாலை மாணவர்களை நாங்கள் ஒன்று திரட்டி இருக்கிறோம். அதே போல இந்த ராஜபக்ஷ வித்தியாலயத்தில் உள்ள பாடசாலை மாணவர்களையும் ஒன்று திரட்டிக் கொண்டு காலை பொழுதில் நாங்கள் சாதாரண மழை ஒன்று இருந்தது, அதனோடு சேர்த்து நாங்கள் இந்த வீதி நாடகத்தை மிக சிறப்பாக அரங்கேற்றி முடித்திருக்கிறோம் இப்பொழுது. எனவே காலை பொழுதில் இணைந்து கொண்ட பாடசாலை மாணவர்களுக்கு பிரதான பாதையில் நாங்கள் எவ்வாறு பயணிக்கும் முறைகள், வீதி விபத்துகள் எவ்வாறு ஏற்படுகிறது, வாகனங்களில் நாங்கள் முறைகேடாக எவ்வாறு செலுத்துகிறோம், இது போன்ற பல விஷயங்களை நாங்கள் காலை பொழுதில் பாடசாலை மாணவர்களுக்கு இந்த நாளிலும் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். இப்பொழுது எங்களுடைய பிரதான மண்டபத்திலே கரசரம் கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது சரியாக 12 அல்லது 2 மணி வரை இந்த வேலை திட்டம் நடைபெறும் என்பதை நாங்கள் அன்போடு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். எனவே இன்றைய நாளிலும் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி போக்குவரத்து சம்பந்தமாக பல புதிய விடயங்களை நாங்கள் அவர்களுக்கு தெளிவுபெற தயாராக இருக்கின்றோம். இன்னும் இன்னும் ஏராளமான விடயங்கள் இருக்கிறது. எனவே இன்றைய நாள் 3 மணி வரை நாங்கள் இந்த பாடசாலையில் இந்த வேலை திட்டத்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். இன்றைய நாளில் எங்களோடு கிழக்கு செயலகம், அதே போல கல்வி அமைச்சு, எங்களுடைய போலீசார், போக்குவரத்து போலீசார், இலங்கை மோட்டார் போக்குவரத்து திணைக்களம், அதே போல 1990 சுவசரிய சேவை, அதே போல இலங்கையின் முதல் தர காப்பிரதி நிறுவனமாக இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் எங்களோடு இருந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டிக் கொண்டு இன்றைய நாளிலும் நாங்கள் வெற்றிகரமான 25வது வேலை திட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அடுத்தடுத்த மனிதர்களின் பற்றிய மேலதிக தகவல்களோடு உங்களை சந்திக்கிறோம்.
0: நன்றி விஜய்.
1: நன்றி
0: நன்றி. இன்றைய நாள் டேக்கியா வேலை திட்டமானது வீரகட்டிய ராஜபக்ஷ வித்தியாலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது பற்றிய விடயங்களை எங்களோட விஜய் பகிர்ந்து கொண்டதா தொடர்ந்து மடித்துக் கொள்ளுங்கள். வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு.

0: ஞாபகப்படுத்தம் இன்றைய நாள்
1: கடல் நம்முடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்திருக்கும் இயற்கையின் மிக பெரிய வளம். உணவு, வர்த்தகம், போக்குவரத்து என மனிதர்களின் அன்றாட வாழ்க்கையில் கடலின் பங்கு அளவிட முடியாதது. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதத்தின் கடைசி வியாழக்கிழமை உலக கடல்சார் தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. உலக நாடுகளுக்கு இடையிலான பெரும்பாலான சர்வதேச வர்த்தகம் கடல் வழியாகவே நடைபெறுகிறது. ஒரு நாட்டில் உற்பத்தியாகும் பொருட்கள் மற்றொரு நாட்டை சென்றடைவதற்கும் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் உலகில் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படுவதற்கும் கடல் போக்குவரத்து முக்கிய பங்கு வகிக்கின்றது. அதே நேரத்தில் கடலில் பயணிக்கும் கப்பல்கள் மற்றும் அவற்றில் பணியாற்றும் கடலோடிகளின் பாதுகாப்பும் மிகவும் முக்கியமானது. கடல் மாசுபாட்டை குறைப்பதும் கடல் வளங்களை பாதுகாப்பதும் பாதுகாப்பான மற்றும் நிலையான கடல்சார் போக்குவரத்தை உருவாக்குவதும் இன்றைய உலகின் முக்கிய பொறுப்புகளாக இருக்கின்றன. 2026 மற்றும் 2027 ஆண்டுகளுக்கான உலக கடல்சார் தினத்தின் கருப்பொருள் கடல்சார் துறைக்காக உருவாக்கப்படும் கொள்கைகள் வெறும் ஆவணங்களாக இல்லாமல் அவை நடைமுறையில் செயல்படுத்தப்பட்டு பாதுகாப்பான, திறமையான மற்றும் சிறந்த கடல்சார் துறையை உருவாக்க வேண்டும் என்பதையே இந்த கருப்பொருள் வலியுறுத்துகிறது. கடல் நமக்கு பல வளங்களை வழங்குகின்றது. ஆனால் அந்த வளங்களை பயன்படுத்தும் அதே நேரத்தில் எதிர்கால தலைமுறைக்காக கடலை பாதுகாப்பதும் நம்முடைய கடமையாகும். இந்த உலக கடல்சார் தினத்தில் கடலின் முக்கியத்துவத்தையும் கடலோடிகளின் பங்களிப்பையும் நினைவு கூர்வோம். கடல் பாதுகாப்பாக இருந்தால்தான் அதன் மூலம் கிடைக்கும் வளங்களும் எதிர்காலத்திற்கு பாதுகாப்பாக வந்து சேரும்.
0: ஞாபகப்படுத்திய இன்றைய நாள்.

மின்னலே திரைப்படத்துக்காக ஹரிஷ் ஜெயராஜின் இசையில் பாடல் கேட்டு ரசித்தோம். இந்த மழை பொழுதில் இந்த பாடலாம் கேட்கும் போது அவ்வளவு இனிமை இல்லையா? சரி, கவனமாக இருக்க வேண்டும் நான் அடிக்கடி சொல்வதா. அதே போல ஒரு விஷயம் இருக்கிற, அதாவது நீங்கள் விவசாய நிலங்களை கொள்முதல் செய்ய வேண்டும் சொன்னால் 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரமெண்டம் மூலமாக நீங்கள் காணிகளை கொள்முதல் செய்யுங்கள். இது பாதுகாப்பான முறையாகவும் இருக்க போகிறது என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. இப்போ பிள்ளைகள் ரொம்ப யோசிக்கிறாங்க இல்லையா, ரொம்ப யோசிக்கும் போது நாங்களும் அந்த யோசனை கேட்டால் போது அவங்களுக்கு அந்த டியூன் பண்ணிவிடும் இல்லையா. நாங்கள் நிறைய விஷயங்களை சின்ன ஒரு டியூன் பண்ணி விட்டோம் சொன்னா அவங்க அப்படியே வளர்ந்து போய்கொண்டே இருப்பாங்க. அவ நாம என்ன செய்யணும், பட்டம் பறக்கும் போது நாங்கள் கையில் பிடித்திருக்கின்ற நூல் போல இருக்க வேண்டும் இல்லையா. அப்படி என்ன சொன்னா அந்த நூலை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தணும்னா என்ன சொல்ல போனா நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா, எஸ் நான் சொல்றது என்ன சொன்னால் அவளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்க வேண்டும். ஆக இரும்பு மற்றும் புரதம் உள்ளிட்ட பல முக்கிய ஊட்டச்சத்துக்கள், அதாவது மன வளர்ச்சி, மூளைய செயற்பாடு, நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் வளர்ச்சி, செரிமானம், தெளிவான பார்வைத்திறன் ஆகிய முக்கியமான 5 முக்கிய வளர்ச்சி படிகளுக்கு வளரும் குழந்தைகளுக்கு உறுதுணையாக இருக்கிறது தான் அங்கபீடியா ப்ரோ MFGM. எஸ் மறந்துடாதீங்க, நீங்க இன்னைக்கு பெருசா யோசிக்கிற குட்டிசுகளுக்கான ஸ்மார்ட் தயாரிப்பு என்று சொன்னால் அது அங்கபீடியா ப்ரோ MFGM தான். கூடுதல் விவரங்களுக்கு பேக்கெட்டை பார்க்கும். சீரான மற்றும் விதமான உணவு பழக்க வழக்கங்களுடன் சரியான வெளிப்புற தூண்டுதல்கள் மற்றும் செயல்பாடுகளை எப்போதும் ஊக்குவிக்கின்றோம். நீங்கள் உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான விஷயங்களுக்கு தகுதியான சுகாதார நிபுணர்களின் ஆலோசனையே சிறந்த வழிகாட்டியாகும் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். சரி, இந்த விஷயம் இப்படி இருக்கும்போது நாங்கள், அதாவது போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக நாங்கள் ஒவ்வொருவரும் கட்டாயம் கைகூறுக்க வேண்டும் இல்லையா. இந்த போதைப் பொருள் என்பது மிக மோசமான ஒரு விடயமா, இந்த சமுதாயத்தில் இந்த பரவி இருக்கின்ற போதைப் பொருளை இல்லாமல் செய்ய வேண்டும் சொன்னால் நாங்கள் ஒவ்வொருவரும் கை கொடுக்க வேண்டும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய இந்த வியாபாரம் பற்றி விநியோகம் பற்றி தகவல் தெரிந்தால் 10-18 அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போல புணர்வாழ்வுக்காக யாருக்காக உதவி செய்ய போறீங்கன்னு சொல்லி யோசிச்சீங்கன்னு சொன்னால் 19-27 இந்த இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி பற்றிய விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். தரமான பொருட்களை புவனேஷன்னா நாங்கள் எங்கே பெற்றலாம்? நான் சொல்றேன், கட்டிட உபகரணங்கள், கடத்தொழில் சார் உபகரணங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல் சொந்தங்களை மிஸ் பண்ணிடாதீங்க. அங்கே போனீங்கன்னு சொன்னால் விதவிதமா சூப்பு சீப்பு கண்டாடின்ற மாதிரி விதவிதமான கட்டிட பொருட்கள், அதே போல GIT பைகள், அதே போன்று குறிப்பாக பார்க்கும்போது பெயிண்ட் பைகள், கடத்தொழில் சார் உபகரணங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அங்கேயே பெற்றுக்கொள்ள முடியும். மிஸ் பண்ணிடாதீங்க.

0: இருந்தவர் காணாமல் போயிருக்கிற சம்பவம் பதிவாகிருக்கிறது. உடனே தகவல் தந்த போலீசார் தான் அங்கு போய் இந்த விஷயங்களை மேற்கொண்டு மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆக இதுக்கான மேலதிக விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நீராட செல்லும் போது மிக அதனமாக செல்ல வேண்டும் இல்லையா? நாங்கள் போறது குளிக்கத்தானே, குளிச்சுட்டு வர வேண்டியதானே, நீங்க அங்க போயிட்டு சாகசம் காட்ட தேவையில்லை தானே. நிறைய பேர் இந்த மரணம் இப்படி என்று தெரியாது, ஆனால் அதிகமான விஷயங்கள் நான் பார்க்கறேன், சின்ன சின்ன ரீல்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்கிறேன், அதிகமாக தேவையில்லாத வேலைகளுக்கு போய் தங்களுடைய உயிரை பயணம் வைக்கிறார்கள். என்ன என்ன நோக்கம் என்று தெரியாது. உண்மையிலே சொல்ல போனால் இந்த வாகனம் செலுத்தவும் சரி, இந்த அதிகமாக இந்த இளைஞர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பைக்ஸ்ல முறுக்கு வாங்க பாருங்க. உண்மையிலே சொல்ல போனா நல்ல ஒரு பெரிய வாகனம் பக்கத்துல போகும்போது நீங்க பக்கத்துல போனா காற்றுக்கே வீசு பெற்றும். சோ அதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. முதல்ல உங்கள் வேகத்தில் அந்த பெரிய ஒரு வாகனத்தை முந்தி அடிச்சு போறதுனால உங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போதில்லை. மூன்றாவது சஞ்சல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கேடயம் கொடுக்க போது, நீங்க அந்த வாகனத்தெல்லாம் முந்தி கொண்டு வந்தீங்க, நீங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் சொல்லி உங்களுக்கு கொடுக்க போறது கிடையாது. எதுக்காக? தேவையில்லாத வேலையை, உயிரை சின்ன சின்ன விஷயங்களுக்காக பணையை வைக்கங்க. எதுக்குமே நீங்க உயிரை பணையம் வைக்காங்க இல்லையா? அது இருக்கும் வரைக்கும் தானே நீங்கள் எல்லாமே புரிந்து கொள்ள வேண்டும். நேரம் இப்போது 9:43.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள். உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையில் இருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. நினைவுகளின் நிழல் வருடும் ஓர் இனிய பயணம்.
2: நிலா காயும் நேரம் சரணம்.
1: கடந்து போன காலத்தை மீண்டும் மலர வைத்து மனதை

0: நாட்களில் காலை 10 மணி முதல் 12 மணி வரை ராகம் சுகமானது. ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
1: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே வந்து கொண்டிருக்கிறார் நடிகை மகேஸ்வரி.

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.

தூத்துக்குடி திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து வந்திருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்ற வணக்கம் வசந்தம். சரி, இப்போது நடைபெற்றுக் கொண்டிருந்த போட்டியோடு நானும் நிகழ்ச்சி விடையிறேன். அதாவது இப்போது இந்தியா ஏ அணி மற்றும் ஆஸ்திரேலியா ஏணிகள் மோதுகின்ற போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போட்டியில் முதலில் தொடர்படுத்தாடிய இந்தியா ஏ அணி 334 ஓட்டுகளை பெற்றது. பதிலுக்கு தொடர்படுத்தாடிய ஆஸ்திரேலியா ஏ அணி 171 ஓட்டுகளை மாத்திரமே பெற முடிந்தது. இப்பொழுது இரண்டாவது இன்னிங்ஸ் தொடர்படுத்தாடுகிறது இந்தியா ஏ அணி, 22 ஓட்டுகள் தற்சமயம் வரை பெற்றுக்கிறது விக்கெட் இழப்பின்றி. ஒலிக்க வருகின்ற பார்லோடு நானும் நிகழ்ச்சி இருந்து விளையாடப் போகின்றேன். தொடர்ந்தும் ராகம் சுமணது நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் எம் எல் கிருபாகரன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன். புவனேஸ்வரராஜ், நன்றி சொன்னங்களே.

0: வணக்கம் வசந்தா. கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
1: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுறையை பாருங்கள்.
2: மெல்டால் தலை வலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: பொருளாதாரமோ பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்முதல் செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி அக்ரோ மொமெண்டம்.
0: நேரம் காலை 10 மணி. இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது
4: மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.

0: 2.8 வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: கிங் கங்கை மற்றும் நெல்வளா கங்கையை ஒட்டியுள்ள பல பகுதிகளுக்கு அடுத்த 24 மணி நேரத்துக்கு சிறு வெள்ள அபாயம் நிலவுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இன்று அதிகாலை 2:30 மணிக்கு வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிவிப்பு நாளை அதிகாலை 2:30 மணி வரை செல்லுபடியாகும். தற்போது கிங் கங்கை படுகையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கணிசமான அளவில் பலத்த மழை பெய்துள்ளதுடன் தொடர்ந்து மழை பெய்து வருகின்றது. இம்மழை நிலைமை மற்றும் நீர்ப்பாசன திணைக்களத்தினால் கிங் கங்கை படுகையில் பராமரிக்க நீர்மானிகளின் நீர்மட்ட பகுப்பாய்வுகளுக்கு அமைவாக எதிர்வரும் 24 மணித்தியாலங்களில் தவளம, நாகோட, பத்தேகம, வெளிவெட்டிய, திவினுபர் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட கிங்கங்கையின் தாநில பகுதிகளில் சிறு வெள்ள நிலைமை ஏற்படக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் கிளியரன்ஸ் சான்றிதழ் விண்ணப்பங்கள் தொடர்பில் பொதுமக்கள் மிகவும் திறம்பட தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கும் வினவல்களை இலகுவாக்குவதற்கும் போலீஸ் தலைமையகம் புதிய நடவடிக்கை ஒன்றை எடுத்துள்ளது. இதற்கமைய 2026 செப்டம்பர் 23 தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் போலீஸ் தடையகத்தில் சான்றிதழ் பிரிவுக்கு வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை அனுப்புவதற்காக விசேட புதிய தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. புதிய தொலைபேசி இலக்கம் 07185951550 வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக செய்திகளை மட்டும் பரிமாற முடியும். விண்ணப்பதாரர்கள் தங்களுக்கு தேவையான தகவல்களை வாட்ஸ்அப் செய்திகள் மூலம் அனுப்பவும் போலீஸ் தடையகற்றல் சான்றிதழ் பிரிவுடன் செய்திகளை பரிமாறிக்கொண்டு வினவல்களை செய்யவும் இதன் மூலம் வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: செயற்கை நுண்ணறிவு வர்த்தகம் மற்றும் ஈரான் விவகாரம் வரை வல்லரசு நாடுகளுக்கு இடையிலான பதற்றத்தை தணிப்பதை நோக்காக கொண்ட உத்தியோகபூர்வ அரசு முறை பயணத்தை தொடங்கும் வகையில் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்குக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அரிதான முறையில் விமான நிலையத்துக்கு நேரில் சென்று ஆடம்பரமான வரவேற்பை அளித்துள்ளார். வாஷிங்டனுக்கு வெளியே உள்ள அமெரிக்க ராணுவ விமான தளமான ஜாயின்ட் பேஸ் ஆண்ட்ரூஸில் சீன ஜனாதிபதி தனது விமானத்திலிருந்து இறங்கியதும் டிரம்ப் மற்றும் முதல் பெண்மணி மெலனி ஆகியோர் ஷி ஜின்பிங் மற்றும் அவரது மனைவி பெங் லியோன் ஆகியோருக்கு கைகுலுக்கு வரவேற்பு அளித்தனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பீஜிங்குக்கு பயணம் மேற்கொண்டு 4 மாதங்களின் பின்னர் ஷி ஜின்பிங் வாஷிங்டனுக்கு பதில் பயணமாக சென்றுள்ளார். இருதரப்பு உறவுகள் சீரான நிலையை எட்டியிருந்த போதிலும் அடிப்படை மூலோபாய போட்டி பெரும்பாலும் மாறாமல் உள்ளதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்த சந்திப்பில் பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் ஏதும் ஏற்படும் என்ற எதிர்பார்ப்பு குறைவாக உள்ளது எனவும் உலகின் மிகப்பெரிய பொருளாதாரத்துக்கு இடையே நிலவும் பலவீனமான ராஜதந்திர மற்றும் வர்த்தக அமைதியை தக்க வைப்பதே இந்த ஆடம்பர வரவேற்பின் முக்கிய நோக்கம் என்றும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். எமது அடுத்த மனித செய்தியினை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களிலிருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை தந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சியின் முதலாவது நேயராக பதூதீன் வணக்கம்.
1: வணக்கம் மருதமுனையில் இருந்து.
0: ரொம்ப உற்சாகமா வந்துக்கிறீங்க பதூதீன், சொல்லுங்க. அப்படியா? சரி, அப்ப இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: பாடல் கேட்பதற்கு எனது மனைவி மக்கள் மற்றும் மருதமுனை கஸ்வின், அப்துல் நாசர், வள

ராகம் சுகமானதை கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை கேட்டுக் கொடுக்கிற இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வாயிலாக இணைந்திருக்கின்ற உறவுகளின் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபானா, ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஃபசாத் இணைந்திருக்கிற. இதேவேளை அந்தோனி ஜூட் வந்துக்கிறாங்க பண்டாரவளையிலிருந்து. ஆரையம்பதி இதயரத்னம் இணைந்திருக்கிறார். கிருபா, ராகம் சுகமானது என்று சொன்னால் எனக்கு ரொம்பவும் பிடித்த நிகழ்ச்சி, உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். அக்கறை பெற்று பாப்டைல நிசார் இணைந்துக்கிறது. இவளை மொரீன் இணைந்துக்கிறாங்க. ராஜகிரியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளையும் அங்கே கரசி வந்துக்கிறாங்க. நசூர் வளமை போல் என்றும் கிண்ணியாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். ஸ்டீஃபன் ட்ரெய்லர்ஸ்ல ரொம்ப சத்தமா ஸ்டீஃபன் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை மட்டக்கிழப்பு கொக்குவிலிருந்து சிவராஞ்சனி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறாங்க. நாகராஜன் வந்திருக்கின்றார். அதே போன்று அசுருதீன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். இனிமையான பாடல்களை நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேர்வளையிலிருந்து ரம்சான் எழுந்திருக்கிறது. இவளை யாழ்ப்பாணம் செல்வச்சினதி சுதன் எழுந்திருக்கின்றார். தொண்டை மாநாறிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பேர்வளையிலிருந்து ரம்சான் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல் தெரிவுகள், நான் யாழ்ப்பாணம் சின்னக்கடையிலிருந்து ரூபன் நினைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். திருக்கோயில் விநாயகபுரம் சிவராஜ சித்ரா வந்திருக்கிறாங்க. நம்பிக்கை கிராமம் ஹரல் சந்திரா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை வெள்ளவத்தியிலிருந்து செல்வத்துறை நந்தகுமார் நினைந்திருக்கிறாங்க. வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க, நான் கொட்டக்கலையிலிருந்து காளிமுத்து இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பரமானந்தன் வசீஹரன் இணைந்திருக்கிறார் ஹேட்டன் கிழவட்டன் பிரிவிலிருந்து. அதே போன்று நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி அவிசாவளையிலிருந்து சந்திரகுமார் வந்திருக்கிறார். இந்திரா, துஷாந்தன், திவாகரன், தினுஜன் மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து நிலதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சிராஜ் இணைந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க. நேற்றைய தினம் சோக பாடல், இன்று இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சியில் என்னை மன்னித்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே. இவளை வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான். ஜெகன் வந்திருக்கின்றார். லெந்துலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இதேவளை பிரதீஷன் மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கின்றார். சசி ஷாமிலா அணுந்துக்கிறாங்க பொத்துவிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளே கண்குடா வழியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுதாகர் மேகல்லா வந்துக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: நேரம் 10:26. இந்த நேரம் நிக்க விரட்டிய சரீஃபா, வணக்கம். எப்படி சோமா இருக்கிறீங்களா சரீஃபா? அப்படியா, சரி சொல்லுங்க சரீஃபா. இப்ப வந்து சாப்பாடு மத்தியானம் இப்ப என்னத்த சமைப்போம் அப்படின்ற ஒரு கேள்வியோட இருக்கிறீங்களா, இல்லாட்டி தொடங்கியாச்சா? நிகழ்ச்சியில யார யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க சரீஃபா? நன்றி நிகழ்ச்சி நடந்தமைக்க.
1: நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டு.
2: என்னங்க அது?

0: சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சியில் அவிசாவளையிலிருந்து உதயா வந்திருக்கிறார். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா,
0: எப்படி இருக்கிறீங்க உதயா?
1: நல்லா
0: இருக்கிறேன். வெளியில கொஞ்சம் மழையா இருக்கேனா? அப்படியா? சும்மாவே குளிரும், அது வேற மழை குளிரா? வெளியே இறங்குறதுக்கே மனசு வருதில்ல. இப்ப வசந்தம் கேட்டுக்கொண்டு ஒரு மாதிரி பாட, அதாவது நாம ஒரு பாட்டை கேட்டுவோம்னு சொல்லி ஓடோடி வந்தீங்க, கிடைச்சிருச்சு லைன். சொல்லுங்க, யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க உதயா?
1: மகள் மினிஷா, மகன் பிரவீன், அப்பா கணபதி பிள்ளை, மற்றும் தரணிகள் உடற்பயிற்சி, தம்பி சந்திரமோகன் குடும்பத்தினர், அங்கிருக்கும் அனைத்து நண்பர்களுக்காகவும்
0: நன்றி. நிகழ்ச்சியில் நடந்தமைக்க
1: நன்றி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமான இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளின் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வட்டவளையிலிருந்து பார்த்தீபன் இணைந்திருக்கின்றார். என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறதே வேளை இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் அண்ணா உங்களுக்கு வணக்கம். என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி சுதாகர் இணைந்திருக்கின்றார். ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வேளை ஈஸ்வரன் வந்திருக்கின்றார். வளமை போல் என்றும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். தமோதரை மங்களேஸ்வரன் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறதே வேளை ரொசல்ல மோகன் வந்திருக்கின்றார். சோப்போ பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறதே வேளை ஷக்கீல சந்திரசேகரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். மருதமுனையிலிருந்து ராஃபி இணைந்திருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ஹொப்டன் நவீன் இணைந்திருக்கிறேன் கிருபாண்ணா, இன்னும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஜே எஸ் சைலு இணைந்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நாவலப்பட்டியவிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். நீர்குழம்பிலிருந்து ரவீந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாகவும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அத்தனை உறவுகளையும் இணைத்து பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கின்றார். இனிமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள் கொழும்பு 14 முந்தாஜ் வேகம் இணைந்திருக்கின்றாங்க. அதே போன்று ஜோன் ஏஹாம்பரம் வந்திருக்கின்றார் அக்கரைப்பட்டிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். பாலசுப்ரமணியம் இணைந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வேளை சிங்க ராஜா வந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் கிருபானா. நான் வத்தளையிலிருந்து

நிறைஞ்சி நீ எழுந்திருக்கின்றேன் மழை மழையோடு கூடிய பாடல் அருமையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். பூநாகலையிலிருந்து இயேசுதாஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை பலாங்குடையிலிருந்து வேணி வந்திருக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? பன்னீர் அணிந்திருக்கிறேன் அண்ணா நிகழ்ச்சியில் என்னை மனித்து பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சசி வந்துக்கிறாங்க. ரொம்ப பிடித்தமான பாடல்களை எல்லாம் தந்து கொண்டுக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பசரையூர் பாலச்சந்திரன் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் கிருபாண்ணா, நான் யாழ்ப்பாணத்திலிருந்து தார்ஷினி இணைந்திருக்கிறேன், என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை யாழ்ப்பாணம் பருத்தித்துறையிலிருந்து அருள் மொழி வந்திருக்கிறாங்க. மாளிகாவத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக மணிவண்ணன் குறிப்பிட்டு இருக்கிற இதேவேளை சி பாலசுப்ரமணியம் இணைந்திருக்கின்றார். தூத்துக்குடியிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக தெரிவித்துக்கிறது. இவளை நிர்மலா பாலா வந்திருக்கிறாங்க. இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறார். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் ராஜா குறிப்பிட்டுகின்றார். ஊர்கூடத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: நேரம் 10:53. இந்த நேரம் சகுந்தலா தேவி, வணக்கம்.
1: வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன்னு சொல்லுங்க. பாடல்கள் பிடிச்சிருக்கா?
1: ஆமா, நல்ல பாடல்கள்.
0: நீங்க சொல்றீங்க, நான் சொல்லல. சரி சொல்லுங்க, இப்போ நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க? கண்ணன் கொஞ்சம் வளர்ந்துட்டார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். சரி, இருந்தாலும் அந்த பாடல நான் தருவதற்கு முயற்சி செய்யறேன். நன்றி நிகழ்ச்சியில இருந்து வைக்க.
1: நன்றி நன்றி.

வரும் வர வர சுகம் வரும். ஆயினும் என்னம்மா தேன்மொழி சொல்லம்மா, பாரதி கண்ணம்மா நீ அடி சின்னம்மா.

0: நேரம் 11 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக்

0: அமைப்பில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் கூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: மேகாலய மாவட்டம் கெத்துர்கலம் மனாங்கெத்திகல பகுதியில் நீராடச் சென்ற இரண்டு இளைஞர்கள் நீரில் மூழ்கியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொரு இளைஞர் காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த பகுதிக்கு நீராடுவதற்காக சென்றபோது எதிர்பாராத விதமாக இவ்விருவரும் நீரில் மூழ்கியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் தகவல் அறிந்த போலீசார் உடனடியாக அப்பகுதிக்கு சென்று மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இதன்போது நீரில் மூழ்கிய ஒரு இளைஞரின் உடலும் மீட்கப்பட்டுள்ளதுடன் காணாமல் போயுள்ள மற்றைய இளைஞரை தேடும் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அத்துடன் இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சம்பந்தப்பட்ட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். உலக சிறுவர் தினத்தை முன்னிட்டு மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு தேசிய வாரம் ஒன்றை பிரகடனப்படுத்தியுள்ளது. நாளை முதல் அக்டோபர் மாதம் முதலாம் தேதி வரை இம்முறை உலக சிறுவர் தின கொண்டாட்டங்கள் முன்னெடுக்கப்படவுள்ளதாக அமைச்சு அறிவித்துள்ளது. அத்துடன் மனதில் வலிமை சிறுவர்களின் வளம் எனும் கருப்பொருளின் கீழ் இம்முறை உலக சிறுவர் தின கொண்டாட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலிய அரசின் சுகாதார தரவுகள் அடங்கிய இணையதளத்துக்குள் ஓபன் ஏஐ நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு முகவர் அனுமதியின்றி அணுகியுள்ளதாக ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பனீஸ் தெரிவித்துள்ளார். இந்த அனுமதியற்ற அணுகல் ஆஸ்திரேலிய மெடிக்கேர் சுகாதார புள்ளி விவர அறிக்கையிடல் அமைப்பில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்பு சர்வீசஸ் ஆஸ்திரேலிய நிறுவனத்தின் இயங்கி வருவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் மருத்துவ செலவுகள் தொடர்பான பொது தகவல்களை தேடுவதற்காக ஓபன் ஏஐ நிறுவனத்தின் ஆய்வு குழுவொன்று செயற்கை நுண்ணறிவு மாதிரியை பயன்படுத்திய போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பாக அவசரமானதும் விரைவானதுமான விசாரணையை முன்னெடுக்க சிறப்பு பணிக்குழு ஒன்றையும் அமைக்க ஆஸ்திரேலிய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
4: மழுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் கூடிய மகுடமே
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, எட்டு திக்கிலும் எமது ஆட்சி.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 11:10. இந்த நேரம் முந்தாஜ் பேகம் கொழும்பில் இருந்து. வணக்கம்
1: அன்பான காலநேர். வணக்கம்.
0: வணக்கம். ரொம்ப உற்சாகமா வந்தாச்சு, காலம சாப்பிட்டாச்சு. சரி, இப்ப வந்து மதியம் சாப்பாடு தயாராக்கணுமா, இல்லாட்டி வந்து கடையில வாங்குவோமா, வெளியில மழையா இருக்கு, பல விதமான யோசனை போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதுதானே, நம்ம சமையல விடுவோமா? சரி, இருந்தாலும் நம்ம என்னத்தை தான் சமைச்சாலும் வெளியில போய் சாப்பாடு வாங்கி சாப்பிடறதுக்கு பலர் ஆசைப்படுறாங்க, உண்மையா? நல்லதுன்னு சொல்றாங்களே இல்ல? உங்க சிரிப்பிலேயே இதுக்கு என்னத்த நான் பதில் சொல்ல அப்படின்ற மாதிரி இருக்கு, அப்படியா? சரி, சொல்லுங்க பேகம், உங்களுடைய சமையல் திறமையில உங்களோட சாப்பாடுல என்ன சாப்பாடு சாப்பிட்டா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அதிகமா வீட்டுல சொல்றாங்க?
1: பருப்பு கறி.
0: பருப்பு கறி, அதுதான் வைக்கிறதும் லேசன்னு சொல்றாங்க, அதனால நீங்க நல்லா வச்சு கொடுத்துருவீங்கண்ணா. கொஞ்சம் கருவேப்பிலையே கொஞ்சம் கூட போட்டா கொஞ்சம் வாசமா இருக்கும். சரி, சொல்லுங்க, நிகழ்ச்சியில யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: பாடல் எனக்காகவும் அன்பு கணவருக்காக, எல்ல மகளுக்கா, முக்கியமா உங்களுக்காகவும், போனஸ் நந்தகுமார் சாருக்காக, வசன கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்
0: நன்றி. நிகழ்ச்சியில் இருந்தமைக்க
1: நன்றி. வணக்கம்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இருந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபானா, நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் இருந்து நக்கீரன் இணைந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பூநகர இயேசுதாஸ் குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இன்னைய நிகழ்ச்சியில் நினைத்து நல்லது ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். சுஹாயில் வந்திருக்கின்றார். திவான் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை எங்களை நிகழ்ச்சியில் நினைத்து நல்லது ஒரு பாடல் தாருங்கள். கதிர் ரத்தோட்டையிலிருந்து நிகழ்ச்சிக்கு கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். ஜமுனா வந்துக்கிறாங்க. அப்புத்தொலை தங்கமலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இன்னை நிகழ்ச்சியில் இருந்து நல்லது ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். வலாங்குடையிலிருந்து ஜெயந்தி மாலா குறிப்பிட்டிருக்கிறாங்க. வசீம் வந்திருக்கிறார். வளமை போல் ஒன்றும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிற தேவலை செல்வம் வந்துக்கிறாங்க. தமிழ்நாடு தேனி மாவட்டம் பேர்னட்ஸா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டிருக்கிறார். வணக்கம் கிருபாண்டன், பட்டித்தடல் மூதூர் வடிவேல் இணைந்திருக்கின்றேன். வசந்தம் வானொலியின் அபிமான நேயர், வியாழன் தரும் ராகம் சுகமானது அனைத்தும் மனதுக்கு மகிழ்ச்சியை தரும் மிக மிக அருமையான பாடல்கள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள். கொட்டும் மழையை இனிமையான பாடல் தெரிவுகள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நானூயாவிலிருந்து சுதன் இணைந்திருக்கின்றார். அதேபோன்று நசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை எங்களை நிகழ்ச்சியில் எடுத்து நல்லதொரு பாடல் தாருங்கள். நான் பார்த்திபன் நடந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். தேமோதரையிலிருந்து ரூபா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை தேவி யோகேஸ்வரன் வந்துக்கிறாங்க. இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னி நிகழ்ச்சியில் எடுத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஆமர் வீதி லங்கா ஹோட்டலிலிருந்து அன்வர் வந்திருக்கின்றார். அதேபோன்று சிவான் ஓடிலிருந்து நிகழ்ச்சியோடு நடந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை பிரதீபன் நடந்திருக்கின்றார். இன்னைய நிகழ்ச்சியில் நினைத்து நடந்த பாடல் தாருங்கள் கேர்பாடுனா அப்படின்னு சொல்லி கேட்டுகிறதே. வேளை ஏறாவூரிலிருந்து தாசன் பிரியா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கின்றார். பண்டாரவளையிலிருந்து ராஜா நிகழ்ச்சியில் இன்னையும் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிற தேவலை ஒஸ்மான் விஜயகுமார் வந்துக்கிறாங்க. மழையில் இசையில் நனைந்து கொண்டு நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி சசிகலா நடந்துக்கிறாங்க. புஸ்தல்லாவிலிருந்து இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் கேர்பாடுனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கும் அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: பாகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 11:31. இந்த நேரம் அப்துல் நாசிர், வணக்கம்.
1: வணக்கம் சார். அன்புக்கினிய அறிவிப்பாளர், அமைதியான அறிவிப்பாளர் அவர்கள். நான் மருதனை அப்துல் நாசிர்.
0: சரி,
1: அருமையான பாடல் தெரிவு.
0: அப்படியா?
1: ஆமா.
0: சரி, இப்ப ரொம்ப உற்சாகமா இருக்கிறீங்க, ரொம்ப குளிராவும் இருக்குது காலநிலை.
1: அந்த காலநிலை அங்க குளிரா இருக்குது, ஆனா இங்க முதுகுத்தோட உரிக்கி.
0: அப்படியா? அப்படி சொல்றீங்க. சரி, வெகு விரைவில் நல்ல மழையை நீங்க எதிர்பார்ப்பீங்க, அவ்வளவுதான்.
1: ஆமா, மழை வருதுதான், பின்னிடம் வந்து இருட்டும், ஆனா மழை செய்யாது.
0: அதுதானே, மிகம் கருக்குது மழை வர பாக்குது அப்படின்னு சொல்றீங்க.
1: ஆமா ஆமா, அதே மாதிரி.
0: சரி சொல்லுங்க, இப்போ நிகழ்ச்சியில யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: பாடலை கேட்பதற்கு மருதமனை ராஃபி, வசந்தம் ராஃபி, என்றென்றும் பதீதி, எச் எல் நஜ்முடீன் மற்றும் திட்டுக்கடை புகாரி, ஜின்னா, அஸ்ரப், ஹிதாயத்துல்லா மொய்தீன் ஆகியோர் கேட்டாங்க.
0: நன்றி, நிகழ்ச்சியில் இருந்தமைக்க
1: நன்றி.

0: ராகம் சுகமானதை கேட்டால் இதமானது இந்த நேரம் நிகழ்ச்சியில் சியாம் வணக்கம்.
1: வணக்கம் கிரவாணா.
0: இப்ப இங்க வவுனியால இருந்து தானே? அப்படியா, சொல்லுங்க. இப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில்
1: நல்ல அருமையான இலக்கால தெரியுதல் நீ அப்படிதான் ரெண்டு பாட்டு போட்டுக்கிறீங்க.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா.
1: ரொம்ப நான் கட்டியிலே ஒரே ஜீவன் உண்டே உள்ளோம்.
0: அதுதான் ரெண்டும் பிடித்த பாடல் தானே? அதுதானே, தின தரம் கேட்டாலுமே கேட்டுக்கொண்டே இருக்கலாம். சரி, இப்ப மற்ற நாள் சரி.
1: என்ன
0: பாடல் சொல்லுங்க. சியாம நிகழ்ச்சியில யார் யாருடைய இணைந்து
1: எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கலாம்.
0: எல்லாரும் சேர்ந்து பாடல் கேட்போம். என்ன செய்யாம்?
1: நன்றி நன்றி நன்றி.

0: நேரம் 11:47.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பண பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டர் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.
2: பொருளாதார மேம்பாட்டிற்காக அக்ரோ மொமெண்டத்திடம் இருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.
1: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

ராகம் சுகமானதை கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக்கொள்ளலாம். வணக்கம் கிருபாண்ணா, அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமீதரன் வந்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வத்தளையிலிருந்து தனுஷ் கோடி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். வணக்கம் பாட்டு தலைவா, அப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை விஜய் வீணாஸ் இருந்திருக்கின்றார். ரொம்ப சந்தோஷமாக நானும் வசந்தம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை காத்தான்குடியிலிருந்து இர்ஷாத் இருந்திருக்கின்றார். இசை மலையில் அணைகின்றேன், ரொம்ப சூப்பரான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பிரசாந்தி குறிப்பிடுகிறது. இவளை மாலா வேணாள் எழுந்திருக்கிறாங்க. வசந்தத்தின் பாடல்களோடு வெளியில் மழை கொட்டுகின்றது, இனிமையான இசை மலையில் நனைந்து கொண்டிருக்கிறோம். ஹட்டனில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக மாலா குறிப்பிடுகிறது. இவளை ஆனல்ட் கிருபா எழுந்திருக்கிறாங்க. டீன் கார் குஷன் ஒர்க் ஷாப்ல ரொம்ப சத்தமா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார். ஹரோலினா ஆகாஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் கிருபான், எப்படி இருக்கிறீங்க, நான் முறையின் நினைந்திருக்கின்றேன், ரொம்ப சந்தோஷமாக பாடல்களை சத்தமா கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இன்று முதலாவது பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ரிஷிதரனை வாழ்த்துகின்றார்களாக. திருமூர்த்தி மற்றும் வசந்த உறவுகளையும் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. ரிஷிதரனை வசந்த மிஃபம் சார்பில் நாங்களும் வாழ்த்துகிறோம். அதாவது இந்த நேரத்தில் இவரையும் வாழ்த்தி நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க, நான் நஸ்லியா அணிந்திருக்கின்றேன், நீ நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். அக்கறைப்பற்று அப்துல் காதர் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் அண்ணா, நாங்களும் வசந்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மாவனல்லையிலிருந்து நிசா வந்துக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

ஒலிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகளோடு இணைந்திருக்கலாம். அதனைத் தொடர்ந்து மதிய நேர நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலைத்தல் ரொஃபினா அவரோடு இணைந்து அபுல் ஹாசன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடம் விடுந்து விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா வணக்கினீர்களே.

92.8 வசந்தம் எஃப்எம். நேரம் நண்பகல் 12 மணி.

0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: 22வது அரசியலமைப்பு திருத்த சட்ட மூலம் மீதான விவாதம் ஆரம்பம், நாளை வாக்கெடுப்பு. நாட்டின் பல மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை, குறைந்த தாளமுக்கம் இந்தியாவை நோக்கி நகர்வு. அனோஜனை காப்பாற்றும் முயற்சியில் கட்சி பேதங்களை கலந்து ஒன்றிணைந்த முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள். சிறுவர்கள் மத்தியில் அதிகரிக்கும் டிஜிட்டல் திரை பயன்பாடு, வைத்தியர்களின் எச்சரிக்கை. சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கினை விமான நிலையத்துக்கு சென்று வரவேற்ற ஜனாதிபதி டிரம்ப். உபாதை காரணமாக இங்கிலாந்துக்கு எதிரான தொடரிலிருந்து வெளியேறிய வனிந்து ஹசரங்க.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் மதிய நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். 22வது அரசியலமைப்பு திருத்த சட்ட மூலம் மற்றும் நீதித்துறை திருத்த சட்ட மூலம் ஆகியவற்றின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் இன்று பாராளுமன்றத்தில் ஆரம்பமாகியுள்ளது. குறித்த இரு திருத்த சட்ட மூலங்களையும் சவாலுக்குட்படுத்தி உச்சநீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் அண்மையில் அதன் மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் சபாநாயகருக்கு அறிவித்தது. இதற்கமைய நீதிமன்ற தீர்ப்பை சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன முற்பகல் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். 22வது அரசியலமைப்பு திருத்த சட்ட மூலத்தை நிறைவேற்றுவதற்கு பொது வாக்கெடுப்பு தேவையில்லை எனவும், பாராளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மையுடன் அதை நிறைவேற்றுவது போதுமானது என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. அத்துடன் நீதித்துறை திருத்த சட்ட மூலத்தை எளிய பெரும்பான்மையுடன் நிறைவேற்றலாம் என்றும் உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. இதற்கமைய அவற்றின் மீதான விவாதம் இன்றும் நாளையும் இடம்பெறவுள்ளதுடன் நாளை பிற்பகல் வாக்கெடுப்பு இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நிலவும் மழையுடன் கூடிய வானிலை காரணமாக நாட்டின் பல மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 4 மணி முதல் நாளை அதிகாலை 4 மணி வரை இந்த அனர்த்த எச்சரிக்கை அமுலில் இருக்கும் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய கொழும்பு, காலி, கம்பக, ஹம்பாந்தோட்டை, களுத்துறை, கண்டி, கேகாலை, குருணாகல், மாத்தரை, நுவரலியா, ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு அனர்த்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஜின் மற்றும் நெல்வளா கங்கைகளின் கரையோரங்களில் உள்ள பல பகுதிகளுக்கு அடுத்த 24 மணி நேரத்துக்கு சிறு வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 2:30 மணிக்கு விடுக்கப்பட்ட இந்த எச்சரிக்கை நாளை அதிகாலை 2:30 மணி வரை அமுலில் இருக்கும். ஜின்கங்கை அண்மித்த பகுதியில் கிடைக்கப்பெற்ற அதிக மழைவீழ்ச்சி கமைய தவளம, நாகொட, பத்தேகம, வெளிவெட்டிய, திவித்துரா பிரதேச செயலக பிரிவுகளின் தானில பகுதிகளுக்கு அடுத்த 24 மணி நேரத்தில் சிறிய வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு, மத்திய மற்றும் அதற்கு அப்பால் வடமேல் வங்காள விரிகுடாவை அண்மித்ததாக காணப்படும் குறைந்த தாளமுக்கம் மேற்கு பக்கமாக வடவில் நோக்கி பயணித்து இந்தியாவின் வடக்கு ஆந்திர பிரதேஷ் மற்றும் அதற்கு அப்பால் தெற்கு ஒடிசா கரையோரத்தின் ஊடாக பயணிப்பதாக வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த தாளமுக்கத்தின் நேரடி தாக்கம் இலங்கைக்கு இல்லாத போதிலும், இதனால் ஏற்படும் பலத்த காற்று காரணமாக நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நிலவும் மழையுடனான வானிலை நீடிக்கும் என திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை மேல் சப்ரகமுக, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கப்படுகிறது. சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும். வடமத்திய மாகாணத்திலும் மன்னார் மாவட்டத்திலும் சில இடங்களில் ஆங்காங்கே மழை பெய்யலாம் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. சிவராசா அனோஜனுக்கு கருணை அடிப்படையில் மன்னிப்பு வழங்குமாறு கோரி சவுதி மன்னர் சல்மான் பின் அப்துல் அசீஸ் அல் சவுத் அவர்களுக்கு இலங்கை முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து அதிகாரப்பூர்வ கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர். குறித்த கடிதத்தில் இலங்கையின் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கையொப்பமிட்டுள்ளனர். பிரதி சபாநாயகர் டாக்டர் ரிஸ்வி சாலி, பிரதி அமைச்சர்களான முனிர் முலாஃபர், அர்கம் இலியாஸ், கட்சி தலைவர்களான ரவுப் ஹக்கீம், ரிஷாட் பதியுதீன் மற்றும் ஆளும் எதிர்க்கட்சி முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதில் கையொப்பமிட்டுள்ளனர். சவுதியில் மரண தண்டனைக்கு உட்பட்டுள்ள சிவராசா ஆனோஜன் தனது தவறுக்காக மனமார்ந்த வருத்தம் தெரிவித்துள்ளதோடு நபிகள் நாயகம் மற்றும் முஸ்லிம்களின் மத உணர்வுகளுக்கு தனது ஆழ்ந்த மரியாதையையும் வெளிப்படுத்தியுள்ளார் என்ற விடயம் இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குடும்பத்தின் வறுமை நிலை மற்றும் இலங்கைக்கும் சவுதிக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை சுட்டிக்காட்டி அல்லாஹுவின் கருணையோடு அனுஜனுக்கு அரச மன்னிப்பு வழங்குமாறும் கடிதத்தின் ஊடாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவில் மரண தண்டனை எதிர்கொண்டுள்ள அனுஜன் சிவராசாவை குறித்த தண்டனையிலிருந்து விடுவிக்க செய்யும் முயற்சிகளை ஜனாதிபதி சட்டத்தன்னைகளான ஃபைசர் முஸ்தபா மற்றும் உபுல் குமார பெரும் ஆகியோர் முன்னெடுத்துள்ளனர். ஜனாதிபதி மற்றும் வெளிவிவகார அமைச்சின் நேரடி தலையீட்டின் கீழ் இடம்பெறும் இந்த ராஜதந்திர நடவடிக்கைகளுக்கு குறித்த இருவரும் தமது சொந்த பணத்தை செலவு செய்து வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டுள்ளனர். சவுதி அரசிடமிருந்து அனுஜனுக்கு மன்னிப்பு பெறும் இந்த தூது பணிக்கென குறித்த இருவரையும் சிறப்பு ராஜதந்திர தூதுவர்களாக சவுதி அரேபியாவுக்கு அனுப்ப அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. வெளிவிவகார அமைச்சர் விஜய் தஹேரத் இந்த விடயத்தை நேற்றைய தினம் சபை அமர்வின் போது தெரிவித்திருந்தார். இதேவேளை குறித்த தூதுப்பணியின் முதற்கட்டமாக ஃபைசர் முஸ்தபா மற்றும் உபுல் குமார பெரும் ஆகியோர் இலங்கையின் நீண்டகால நண்பரும் மாலத்தீவு முன்னாள் ஜனாதிபதியுமான முகமது நசீத் அவர்களை நேற்றைய தினம் மாலத்தீவில் சந்தித்து கலந்துரையாடினார். அனுஜனை மரண தண்டனையிலிருந்து மீட்பதற்கு மனிதாபிமான முறையில் உதவிகளை செய்ய தயார் என இதன்போது மாலத்தீவு முன்னாள் ஜனாதிபதி உறுதியளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் முன்பள்ளி சிறுவர்கள் மத்தியில் டிஜிட்டல் திரை பயன்பாடு குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார். குறித்த பருவத்தை சேர்ந்த சிறுவர்களில் 64 வீதமானோர் நாளொன்றில் அரை மணித்தியாலத்துக்கு மேற்பட்ட காலம் கையடக்க தொலைபேசி அல்லது கணினியை பயன்படுத்துவதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பரிந்துரைக்கமைய சிறுவர்களின் டிஜிட்டல் திரை பயன்பாடு நாளொன்றில் அரை மணித்தியாலத்துக்கும் குறைவாகவே காணப்பட வேண்டும் என வைத்திய நிபுணர் அனில் ஜாசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விடயத்தை கவனத்தில் கொண்டு முன்பள்ளி சிறுவர்களின் சுகாதார மேம்பாட்டு வேலை திட்டம் உட்பட வழிகாட்டுதல்களை அறிமுகப்படுத்த சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதுகுறித்து அறிவுறுத்தும் வகையில் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். இலத்திரனியல் வாகன அனுமதி பத்திர கட்டமைப்பை புதுப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நாளைய தினம் முதல் எதிர்வரும் 28 தேதி வரை 8 மாகாணங்களில் இலத்திரனியல் வாகன அனுமதி பத்திர விநியோக சேவையை தற்காலிகமாக நிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மத்திய வடமத்திய வடமேல் தென்கிழக்கு வடக்கு சப்ரகமுக ஊவா ஆகிய மாகாணங்களில் இந்த நடைமுறை அமலுக்கு வரும். இலத்திரனியல் கட்டமைப்பை புதுப்பிக்கும் பணிகள் நிறைவடைந்த பின்னர் எதிர்வரும் 29 தேதி முதல் மீண்டும் வழமை போன்று குறித்த மாகாணங்களில் வாகன அனுமதி பத்திர விநியோக பணிகள் வழமைக்கு திரும்பும். குறித்த சேவை இடைநிறுத்தம் காரணமாக மக்களுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்களுக்கு வருந்துவதாக குறித்த மாகாண சபைகள் தெரிவித்துள்ளன. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக சட்டத்தரணி ஹபீப் ரிஃபான் இன்றைய சபை அமர்வின் போது சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். இன்று காலை சபை அமர்வுகள் ஆரம்பமான நிலையில் சபாநாயகர் முன்னிலையில் அவர் சத்திய பிரமாணம் செய்தார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக செயற்பட்ட MS அப்துல் வாசித் அண்மையில் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து ஏற்பட்ட வெற்றிடத்துக்கே சட்டத்தரணி ஹபீப் ரிஃபான் நியமிக்கப்பட்டுள்ளார்.
0: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
1: வரலாற்று முக்கியத்துவம் பயணமாக சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் அமெரிக்காவுக்கு 3 உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார். விமான நிலையத்தில் வைத்து அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் அவருக்கு மகத்தான வரவேற்பு வழங்கியிருந்தார். இருவரும் விமான நிலையத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் பின்னர் வாஷிங்டன் நோக்கி சென்றதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா மற்றும் சீனா தமது வர்த்தக போர் நிறுத்தத்தை ஜனவரி வரை நீடிக்க உள்ளதாக அமெரிக்க திரைசேரி செயலாளர் ஸ்காட் பெசன் தெரிவித்துள்ளார். இந்த வர்த்தக போர் நிறுத்தம் எதிர்வரும் நவம்பர் மாதத்துடன் நிறைவுக்கு வரவிருந்தது. ஆஸ்திரேலிய அரசின் சுகாதார தரவுகள் அடங்கிய இணையதளத்துக்குள் ஓபன் ஏஐ நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு முகவர் அனுமதியின்றி அணுகியுள்ளதாக ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பனீஸ் தெரிவித்துள்ளார். இந்த அனுமதியற்ற அணுகல் ஆஸ்திரேலிய மெடிக்கேர் சுகாதார புள்ளி விவர அறிக்கையிடல் அமைப்பில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்பு சர்வீசஸ் ஆஸ்திரேலிய நிறுவனத்தின் கீழ் இயங்கி வருவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் மருத்துவ செலவுகள் தொடர்பான பொது தகவல்களை தேடுவதற்காக ஓபன் ஏஐ நிறுவனத்தின் ஆய்வுக்குழு ஒன்று செயற்கை நுண்ணறிவு மாதிரியை பயன்படுத்திய போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பாக அவசரமானதும் விரைவானதுமான விசாரணையை முன்னெடுக்க சிறப்பு பணிக்குழு ஒன்றையும் அமைக்க ஆஸ்திரேலிய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது.
0: விளையாட்டு செய்திகள்.
1: இலங்கை கிரிக்கெட் அணியின் சகலத்துறை ஆட்டக்காரர் வனிந்து ஹசரங்க உபாதை காரணமாக தொடரை கைவிட்டு நாட்டுக்கு திரும்ப உள்ளதாக கிரிக்கெட் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவரது கழுத்து மற்றும் முதுகு பகுதியில் ஏற்பட்டுள்ள தசைப்பிடிப்பே இதற்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. இந்த பிரச்சினை காரணமாக அவர் இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது சர்வதேச ஒருநாள் போட்டியில் விளையாடும் வாய்ப்பையும் இழந்தார். இந்நிலையில் வனிந்து ஹசரவுக்கு பதிலாக சச்சின் கொலம்பிக்கே அணியில் இணைய உள்ளதுடன் இது அவரது அறிமுக சர்வதேச ஒருநாள் போட்டி என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை இங்கிலாந்து இரண்டாவது ஒருநாள் சர்வதேச போட்டி இன்று இடம்பெறவுள்ள நிலையில் குறித்த போட்டியில் சசிந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தும் பட்சத்தில் வனிந்து இலங்கை வருவது உறுதியாகும் எனவும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலம் மீதான விவாதம் ஆரம்பம், நாளை வாக்கெடுப்பு. நாட்டின் பல மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை, குறைந்த தாளமுக்கம் இந்தியாவை நோக்கி நகர்வு. அனுஜனை காப்பாற்றும் முயற்சியில் கட்சி பேதங்களை கடந்து ஒன்றிணைந்த முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள். சிறுவர்கள் மத்தியில் அதிகரிக்கும் டிஜிட்டல் திரை பயன்பாடு, வைத்தியர்களின் எச்சரிக்கை. சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கினை விமான நிலையத்துக்கு சென்று வரவேற்ற ஜனாதிபதி டிரம்ப். உபாதை காரணமாக இங்கிலாந்துக்கு எதிரான தொடரிலிருந்து வெளியேறிய வனிந்து ஹசரங்க. இத்துடன் வசந்த எஃப்எம் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை மாலை 6 மணிக்கும் அடுத்த செய்தியினை 1 மணிக்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: வசந்த எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

எமது ஆட்சி வசந்தம் FM அடிக்க

0: திரிவதற்காக நடைபெற்ற சூப்பரான பாடலோடு சந்தோஷமாக மத்திய நிறைவுகள் நிகழ்ச்சியை நாங்களும் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். நீரிப்பது 12:20 நிமிடமாகின்றது. மற்றும் ஒரு புத்தம் புதிய நாள், ரொம்ப ரொம்ப ஒரு கூலான ஒரு நாள்ல இன்றைய பொழுது சுபகீட் பாடல்களோடு தொடர்ச்சியாக 3 வரைக்கும் நிகழ்ச்சி வாயிலாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம் சொந்தங்களே. அப்படின்னு சொல்லும் போது நீங்க கொஞ்சம் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கிறாரு நம்ம ஹீரோ, அதாவது வஸ்தத்தின் கதா நாயகன்.
1: ஆசிக்கான மதிய நேரம் வணக்கம். வீட்டுல கச்சால், ரோட்ல கச்சால், எங்கெங்கும் கச்சாலிக்கு மனசை தவற விடாம இங்க வந்தீங்கன்னா ஆசிக்கா சந்தோஷமா ஜாலியா ஆசிக்கா இயலும். என்ன ருப்பி
0: காட்டிலும்
1: கடிக்க முடியாத பூச்சி எது? எந்த காட்டிலும், காட்டில ரோட்ல எல்லாம் கடிக்க முடியாத பூச்சி எது?
0: பூச்சி நிகழ்ச்சியோடு பேசலாம், இணைந்து கொள்ளலாம். மீட்படுத்துங்கள்
1: 0-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1

0: எங்களோட பேசுறதுக்கு அப்துல் மஜித் வந்தீங்க.
1: பேசலாம், வணக்கம்.
2: அன்பான சந்தோஷமான மதிய வணக்கம் இருவருக்கும்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க ஸ்ரீதேவி?
2: நல்ல சோமாரிக்கிறேன் ஸ்ரீதேவி. நீங்க எங்க ஸ்ரீதேவி போறீங்க? ரெண்டு கிழமையே உங்களை காணல ஸ்ரீதேவி.
0: என்ன பண்ண, கண் போன போக்கிலே போயிட்டு கொண்டிருக்கீங்க ஸ்ரீதேவி.
2: கண்ணாமூச்சி விளையாட போயிட்டீங்க போல. என்ன
0: அப்படி தெரியாத என்ன ஊர் பக்கம் என்ன மலையா?
2: மலை என்று சரி, குடையெல்லாம் பிடிச்சு கொண்டு நிற்கிறேன்.
0: ஐயா என்ன மிச்சம் விட்டுறாதீங்க, குடையோட சேர்ந்து நீங்களும் போயிருவீங்க.
2: நானும் போயிருவேன், கூட இருந்துதான் நிக்கிறேன். எங்க நான் பாதுகாப்பு செய்தியில போட்டுட்டு பாக்கில போட்டான் மண்டை.
0: என்ன செய்ய, ஏன்னா அப்படித்தான்
2: சரியான மலை மேடம்.
1: சரி, இருந்தாலும் வந்து கடமை உணர்ச்சியோட கடமையில இருக்கிறீங்க, எங்களை மாதிரிதான் நீங்களும்.
0: சரிம்மா, தாரெல்லாம் மீகாயிர கோளே.
2: இந்த பாட கேட்பதற்கு தோப்பூர் அன்பான ஆசிரியர் அனிபா சார் அவர்களுக்கும், தோப்பூர் செல்வனாருக்கும் தம்பி மொய்டினுக்காகவும், அருமை சகோதரி கொழும்பு பயனாளி இருக்கும் சகோதரி மும்தாஜிமே அவரது கணவர் மோமெண்ட் செல்லும் ஆளுக்காகவும், என்றென்றும் மறவாத எனது உடன்பிறவாத சகோதரி மாவனலை நிஷா குடும்பத்துக்காகவும், திருப்புக்கு சொந்தக்காரி சகோதரி பழத்துத்துறை அருண்மொழிக்காகவும், உங்கள் இருவருக்காகவும் எனக்காகவும் வசனங்கள் அத்தனை பேருக்காக கேட்போம். இருவருக்கு நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி
1: நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு போய்
0: தோட்டத்துல வேலை செய்யறதுக்கு பொஸ் சொன்னாரா? அடே, மரங்களுக்கு செடிகளுக்கு தண்ணி ஊத்துட்டா சொன்னாரா? மழை பெய்யுது பரவாயில்ல, ஊத்த தேவையில கொடையை பிடிச்சி ஊத்து சொன்னாரா?
1: சரி, அடுத்து ஒரு அருமையான பாடல் பாய்ஸ் திரைப்படத்துக்காக பெற்ற பாடல்.

புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் உங்கள் வசந்தம்.

0: நேரம் 12:42.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.
0: குதூகலமாக மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். சரி, இந்த நேரம் ஃபரிதா இணைந்திருக்கிறாங்க, பேசலாம். வணக்கம். குலான வணக்கம். எப்படி இருக்கீங்க? எங்க இருந்து பேசுறீங்க?
2: என்ன
0: மலை மலை எல்லா இடத்துலயும் தான். ஆமா,
3: ஆனா ஃபர்தா கொஞ்சம் குளிங்க மலை பெய்ய
2: குடியாதுபாய்
3: போயில ஜீதே துபாய் போயிட்டு இந்த மலை தானே சொல்லி திரும்பி வந்து.
0: சரி, அவர் துபாய் எல்லாம் போக மாட்டாரு, அவர் போனா ஸ்ட்ரைட்டா போவாரு இங்க ஆஸ்திரேலியா தான்.
3: துபாய் போயில
2: ஞாயிற்றுக்கிழமை.
0: சரி சரி சரி சரி, ஓகே ஓகே. சரி ஓகே, அப்புறம் சொல்லுங்க ஃபரிதா, சமைச்சிட்டீங்களா?
2: என்னப்பா
3: சமைக்கிறீங்களா?

0: அப்ப பகலுக்கு வந்து இன்னும் கடையில
1: நன்றி.
0: சொன்னா ஒரு மணி ஆனாலும் வந்து இன்னும் சமயக்கல.
2: சாப்பாடு திண்டாச்சு, பவர் சாப்பாடு இனிமேதான் ஆகியாச்சு.
0: சரி சரி ஓகே. இருந்தாலும் ஒரு
2: நாள்
0: ஆமா சமைக்கிறது தான்.
2: அடுப்புல
0: அடுப்புல வேற எதுல சமைக்கிறது சொல்லுங்க பாக்கலாம்.
2: சில பேர் சமைப்பேன் அப்படி இல்ல.
0: சரி ஓகே.
2: எப்படி சமைக்கிறேன்?
0: சமைக்கிற மாதிரி சமைக்கிறது இல்ல, எப்படி சமைக்கிறது தெரியாட்டி சொல்லுங்க பாக்கலாம்.
2: ஒழுங்கா வெட்டணும், உரிக்கணும், கழுவணும்.
0: ஆமா, அதுக்கு தேவையான சாமான எல்லாம் போடணும். ஆமா, அது கூட தெரியாம யாரும் இருப்பாங்களா உலகத்துல சொல்லுங்க.
2: பெரிய விஷயம், நானே இங்க நீங்க டெய்லி வந்து இந்த பார்சல்
0: தானே. என்ன பார்சல்?
2: சப்பாத்தி பார்சல் எடுத்து வர.
0: சரி ஓகே. நேரம் 12:46 ஆகின்றது.

0: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தா.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
0: தற்போது ஜனதா ஸ்கில்ஸ் விருது, பிரைடெக்ஸ் என்டிக்ரோசிவ்.
2: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
3: மெல்டால் தலை வலி காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: பொருளாதாரமோ பட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி, அக்ரோ மொமெண்டம்.
5: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும். மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: மாலையின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: மதிய நெருக்குதிகளும் நிகழ்ச்சியோடு உற்சாகமாக இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது 1 மணி.
0: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: இன்று காலை முதல் ஹப்புத்தலை நகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பனிமூட்டம் சூழ்ந்து காணப்படுவதனால் வீதிகளில் வாகனங்களை செலுத்தும் சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் பயணிக்குமாறு போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை பாடசாலை மாணவிகள் மிகுந்த அவதானத்துடன் வீதியை கடந்து செல்லுமாறும் போலீசார் அறிவித்துள்ளனர். பனிமூட்டம் காரணமாக வீதி தெளிவற்று காணப்படுவதால் வாகன சாரதிகள் வேகத்தை குறைத்து மிகுந்த அவதானத்துடன் பயணிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்.
0: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
2: வடகொரியா தொடர்ந்தும் அதிநவீன அணு ஆயுத சோதனைகளை நடத்தி வருகின்றது. ஒளியின் வேகத்தை விட 5 மடங்கு வேகமாக சென்று இலக்கை தாக்கும் புதிய ஹைபர்சோனிக் ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு கடற்கரை பகுதியிலிருந்து ஏவப்பட்ட இந்த ஏவுகணைகள் சுமார் 600 கிலோமீட்டர் தூரம் கடலில் பாய்ந்து விழுந்ததாக தென்கொரிய ராணுவம் உறுதி செய்துள்ளது. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தனது மகளுடன் நேரில் சென்று ஏவுகணை சோதனையை பார்வையிட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எமது அடுத்த மணித்தியால செய்திகளை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
3: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
0: உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: பேசலாம்.
1: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் எப்படி இருக்கீங்க ஜி தேவி?
1: எங்க
0: இருந்து பேசுறீங்க?
1: எங்க
0: இருந்து பேசுறீங்கன்னு
1: சொன்னீங்க? கோவிந்தராஜ்.
2: கோவிந்தராஜ் எங்க இருந்து பேசுறீங்க? கண்டி யாழ்ப்பாணம் கட்டுக்கோஸ்தோட்ட எங்க இருந்து
1: கேட்டாங்க?
2: எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் மேடம், அவங்களுக்கு தெரியும், ஆயிட்டு கேட்டாங்க. பெரிய நீலாவணி. இப்ப பெரிய நீலாவணி எல்லாம் எப்படி இருக்குமா?
0: நீங்க
2: மிமிக்ரி எல்லாம் பண்ணுவீங்க தானே ஸ்ரீதேவி?
1: பண்ணுங்க
2: பேசுங்க.
0: பாடுங்க, எப்படியாவது உங்களோட விருப்பம்.
2: பேசினா
0: உண்மையிலே
2: சாந்தி கோவிந்தராஜன் தான் செல்லி வேடாக்குங்க.
0: சரி, ஓகே, சூப்பர். உங்களுக்காக மின்சார கண்ணா திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடல் தயாரிக்கி யாருக்காக பிக்கா சொல்லுங்க பாக்கலாம்.
1: கணவருக்காகவும் பிள்ளைகளா நான் சஜித் ரஜித் மகள் மதுசாரணிக்காகவும் அன்பா நிறைய பாடுவது உங்களோட இருவருக்காகவும் மட்டும் முன்னதாக்கிட கண்ணி.
0: சரி, எல்லோருக்காகவும் பாடல் கேட்கலாம். எங்களுடைய அன்பு சொந்தங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் அப்படின்னு சொன்னா, எப்பவுமே வந்து நீங்க பாடல் விரும்பி கேட்கறீங்க, யாருக்காக டெடிகேட் பண்றீங்கன்னு கேட்கும் போது உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட் அப்படியானவங்களுக்கு மட்டும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
2: அப்ப நல்லதானே, நீங்க அவங்கள 150 பேரு, நீங்க செல்ல அவங்கள 150 பேரு, இவங்க செல்ல அந்த டைம் போற நேரத்துல இன்னொருத்தர பேச விட கோவம் இல்ல. உங்களோட சொந்த பந்தங்களை சொல்லுங்க.
0: சரி, இனி வரும்
2: சொன்னாங்க உங்களுக்கு நல்ல, அவங்களுக்கு நல்ல
0: பிடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். சரி, அடுத்து பாய் ஃப்ரெண்ட பார்த்தால் வர சொல்லு.
2: அது நீங்க பாருங்க, எங்களுக்கு நீ உங்களோட பாய் ஃப்ரெண்ட பார்த்து வர சொல்றதுக்கு எங்களுக்கு வேற வேலை இல்லையா?
0: சரி சரி, ஓகே. அவள் அடுத்து ஒரு அருமையான பாடல் தயாரா இருக்கு. அதற்கு முன்பதாக வந்து இதே போல தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பு ஏற்படுத்தலாம். 0112 1255 அல்லது 0112 1255 நீங்களும் கால் பண்ணலாம்.
2: அப்படி மிலனிச்சினா முகநூல் வழியா வர வளமையா வர மாதிரி ஆசிகா வந்து ஜாலியா பாட்டு கேட்டீங்கன்னா ஜாலியா அவங்களோட பேர் வழியெல்லாம் நம்ம செல்லுவோம்.

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
0: தற்போது ஜனதா ஸ்ரீசிறுவிருந்து பிரைடெக்ஸ் என்டிக்ரோசின்.
2: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நடக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: பொருளாதாரமோ பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி, அக்ரோ மொமெண்டம்.

0: மன்னர்கள் திரைப்படத்துக்காக நடைபெற்ற பாடல் ஒழித்து ஓய்ந்தது. சரி, நேரம் 1:30 நிமிடமாக இந்த நேரம் அட்டாளச்சேரி பக்கம் போயிட்டு வரலாமா?
1: அட்டாளச்சேரி கூட்டாளி வரசினார் வரசில் செல்லி மெதுவா மாறுறே அவர்
2: எப்படி
1: அஸ்கர் ஊர்ல எல்லாம் அவரை கண்ட எல்லாம் கை கால நடுங்க ஓடுவாங்க உண்மையா?
0: இல்ல என்ன அப்படின்னு சொன்னா அஸ்கர் அட்டாள சென்னையின் கதாநாயகன் ஹீரோ.
1: அப்படியா? கவிதை எல்லாம் சொல்லுவாரியா?
0: எழுதுவாரு.
1: அட்ட போல ஓட்டுன அட்டாள சேனை அவர் தான் எழுதி.
0: சரி ஓகே, அவரு திறமையான அறிவிப்பாளர் செய்தி வாசிப்பாளர் என்ன? சரி சரி ஓகே, சிறப்பு. அவர் அங்க இருக்கிறாரு பேசுறதுல பக்கத்து வீட்டு சொல்லுங்க.
1: என்ன குறை ஈரக்கோழி
0: சாப்பிடுறது
1: சரி சரி தாரல வீக்கெண்ட் நௌஷாத்
2: இன்னரே பாடல் கொடுத்துருக்காங்க. நண்பர்கள் உங்கள் இருவரை கேட்கும் நன்றி வணக்கம்
1: நன்றி நன்றி நன்றி. தத்துவம் ஒன்று கேக்கவா? தங்க சேனை உருக்கினா தங்கம் வரும், வெள்ளி சேனை உருக்குனா வெள்ளி வரும், சைக்கிள் சேன் உருக்குனா சைக்கிள் வரும்
0: வராது, வரவே வராது. இது வந்து இப்ப நீங்க கேக்குறது வந்து அந்த சைக்கிள் காமெடி தேங்காய் மாங்காய்.
1: ஐயோ என்னமோ தெரியாதோ, தேங்காய் மாங்காய்ன்றீங்க, என்ன மாங்காவா தேங்காய்ன்றீங்க.
0: சரி, சைக்கிள் சேனை உருக்குனா என்ன வரும்?
1: சைக்கிள் வரும்.
0: வருமா?
1: உருக்கி பாருங்க,
0: நீங்க தான் ட்ரை பண்ணணும்.

0: 1:42.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அறிமுகப்படுத்திய வாசிக்கு மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பண பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டர் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.
0: சரி, இதமான சூப்பரான அட்டகஸ்மன பாடல்களோடு ரொம்ப ரொம்ப கூலான ஒரு பொழுதுல ரொம்ப ரொம்ப உற்சாகமாக மதிய நேரகுதிகளும் நிகழ்ச்சியோட ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு இருந்திருக்கிற இந்த நேரம் அப்படியே நாங்க இப்ப வந்து ஏழாலை பக்கம் போயிட்டு வரோம்.
2: ஏழாலை பக்கம் என்ன?
0: வணக்கம்,
2: நானும்
0: அபுல் ஹாசனும் வந்துட்டோம். எங்களுக்கு என்னென்ன எல்லாம் தருவீங்க, எப்படி உபசரிப்பீங்க எங்களை?
2: சும்மா வாயால சில்லையா? என்ன வந்து பாருங்க,
3: சிவபாலங்க
2: போன சிறிய முதல்ல பூங்காய்க்கு என்ன அங்க இல்ல
3: முத்தவன் மண்டபம் இருக்கு.
2: இதுக்கு என்ன?
0: எப்படி சொல்லிட்டாரு
2: பிரின்சிபல் கேட்டாரா நீங்க ஏண்டா தமிழ் வாத்தியாருடைய கால வாருங்க சொல்லி அவர் சொன்னார். அவர் தானே சொன்னார். ஏன் அவர் தான் சொன்னார் சார், நாளை காலை வாருங்க, காலை வாருங்க.

0: நன்றி நன்றி நன்றி.
1: பாலன் இப்படி இருக்கார் பாத்தீங்களா?
0: அதுதான் அதுதான், நீங்க இப்படி எல்லாம் யோசிக்க மாட்டீங்களே. அவர் எப்படி யோசிக்கிறார் பாருங்க,
1: அவர் என்ன யோசனையில இருக்கிறார்கள் தான். என்ன
0: சரி,
1: நீங்க நீ வட்டி காசு கட்டுறதுக்கே யோசிக்க
0: சரி சரி ஓகே அப்படின்னு அடுத்த அருமையான

0: அரசுக்கு நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம் 102.6 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தினின்றி ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நடிகை மகேஸ்வரி.

0: 2.8 வசந்தம் எஃப்எம் அனுசரணை வழங்குவது மக்கள் சூடிய கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: நுவரெலியா மாவட்ட செயலகத்தின் போலி அலுவலக கடிதத்தாள்கள் மற்றும் முத்திரைகளை பயன்படுத்தி அரசு வேலைகள், வீடுகள் மற்றும் கடன்களை பெற்றுத் தருவதாக கூறி மக்களிடமிருந்து பணம் வசூலித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் ஐவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நுவரெலியா குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட இவர்களில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 70 வயது முதியவர் ஒருவரும் நுவரெலியா, ஹட்டன் மற்றும் கொட்டகலை பகுதிகளில் தொடர்பாடல் நிலையங்களை நடத்தி வரும் சிலர் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்கள் நுவரெலியா மாவட்ட செயலகத்தின் பதில் கணக்காளர் மற்றும் திட்டமிடல் பணிப்பாளர் என தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டதுடன் மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னக்கோன் உள்ளிட்ட அதிகாரிகளின் கையொப்பங்களையும் போலியாக பயன்படுத்தியதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானை இலக்காக கொண்டு வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அதற்கு பதிலடியாக வான்வழி தாக்குதல்களை பாகிஸ்தான் மேற்கொண்டுள்ளது. பாகிஸ்தான் எல்லையை கடந்து ஆப்கானிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் மேற்கொண்டிருந்ததாகவும் அதனை இரு நாடுகளும் இடையில் பதற்ற நிலை ஏற்பட்டதாகவும் இந்நிலையில் மீண்டும் பதற்றத்தை அதிகரிக்கும் வகையில் வான்வழி தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எமது அடுத்த மனதியால் செய்திகளை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன். மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது மக்கள் சூடிய மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
2: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
3: நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, எமது ஆட்சி

0: நேருக்கு நேர் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சி ஒளித்து அகிலா. அகிலா, அகிலாவ தெரியுமா?
1: அகிலா இருந்து முன் விலகி போயிட்டா இங்க தானே இந்த அகிலா.
0: ஆமா ஆமா ஆமா.
1: ஓ, கேண்டீங்கார இன்னும் தேடுறேன், பில் கட்டாம போயிட்டு
2: நாங்க
1: நல்லா இங்க. ஆனா எங்களை அப்படி அடியோட மறந்து வேற எங்க போயிட்டு இருக்கீங்க? பரவாயில்ல, நல்லா எங்க சீதேவி, எங்களை
2: மறந்துட்டீங்க.
1: நீங்க என்ன மேல பாசமா இருந்த ஒரு ஆசிக்கான பாட்டு ஒண்ணு படிங்க.
0: படிங்க படிங்க பாடுங்க.
2: பாட்டு வருது இல்லை,
1: வரும்.
0: ஏதாவது ஒரு, ஏதோ ஒரு பாட்டு படிங்க.
1: உங்களுக்கு ஒரு பாட்டு வரண்டி, வேற யாருக்கு பாட்டு வருது?
2: இறைவன் என்றொரு கவிஞன், அவன் படைத்த கவிதை மனிதன், அறிஞனும் ஊழனும் உண்டு, ஆனால்
1: புதிய பாட்டு படிக்க தெரியாவே?
2: புதிய பாட்டு
1: படிக்கிறேன். அப்படி ஒரு பாட்டு
0: அப்படி அவர் பாடுவார்.
1: என்ன மறக்கலையா அவரு? வார ஒரு நாளைக்கு வார புவாரி நானே பாக்கணும்.
0: அவங்களோட
1: பாட்டு கேக்க
2: அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அவரோடு சேர்த்து எங்கள் குடும்பத்தை சேர்ந்த எருசன், எருசா ஜாய் மற்றும் பெரியநீலாவணி கிருஷ்ணா, புட்டுக்கரை புகாரி,
1: வெள்ளைக்கு புட்டு
0: போடுவோம். இதே போல சந்தங்களை 0122-115 கால் பண்ணுங்க. அடுத்து வராரு விஷ்ணு திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல்.

60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து நோலீக் பூசினால் நோலீக் தான்.

0: வணக்கம் வசந்த வாழ்வின் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்
3: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
4: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
5: பொருளாதார மேம்பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்முதல் செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.

0: தமிழ் படம்.
1: நல்ல இப்பாட்டி நாக்க முக்க நாக்கா ஓசமிச மாசான்னா என்ன என்ன சின்னான்னு வேணா.
0: ஆமா
1: இந்த செல்லுங்க எங்களுக்கு பிறல் சந்திரக்கு படிக்க சொல்லி.
0: ஊர்ல மழையா மருதமுனை?
2: ஊர்ல மழை வர பாத்துல மழை
0: எடுக்கும்
1: பாருங்க. எட்டாவது கஷ்டப்பட்டு அஞ்சு நிமிஷம் வாங்கி விடுக்குறேன் இவங்க.
0: என்ன சமையல் உங்க வீட்டுல
1: இன்று?
0: நன்றி.

புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் உங்கள் வசந்தம்

0: நேரம் 2:42.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.
0: பாடல்களோடு உற்சாகமாக இணைந்திருக்கிறோம். வஸ்தத்தின் சபைகளுக்கு விழுந்தாய் மதிய நேர குதிகல நிகழ்ச்சியோடு இந்த நேரம் ஏராளமான சொந்தங்கள் எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. எங்களோடு திபிய சேலந்து ஸ்டீவன் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறார். ரொம்ப ரொம்ப கூலா சந்தோஷமா இன்றைய தினமும் தையல் வெளிகளோட பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிற நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அபுல், உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்.
2: பிடிக்காமையும் அது மட்டும் இல்லாம பரமானந்த வசீகரம் வந்தீங்க இருவருக்கும் இனிமையான மதிய நேர வணக்கம் வளமை போல நானும் நிகழ்ச்சியில் எனக்கு நல்ல பாட்டு தாங்க நான் அப்படி சொல்லிக்கிறேன்.
0: அதே போல ஒரு கூட பார்த்த தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் இணைந்திருக்கிறாரு. உறவுகளுக்காக வரும் பாடல் விவி கேட்டிருக்கிறாரு. எபி இணைந்திருக்கிறார் வாழைச்சேனையிலிருந்து. நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு, உறவுகளுக்காக பாடல் விவி கேட்டிருக்கிறார். தொண்டைமானார்லது சுதனும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறதா சொல்லி இருக்கிறார்.
2: சுரேஞ்சி வந்திருக்கார், அவர் வந்திருக்கார், அவர் வந்து சொல்லியிருக்கார். எங்களுக்காக நல்ல ஒரு பாடல் வந்தாங்க. கொட்டையனையிலிருந்து ரமேஷ் நானுக்காக ஒரு பாட்டு தாங்க அவர் அப்படின்னு சொல்லியிருக்கார்.
0: அதே போல வட்டவழியில இருந்து எங்களோட வந்து சுதர்ஷன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறதா சொல்லி இருக்கிறாரு. அதே நேரம் ஆரபி இணைந்திருக்கிறாங்க. அவளும் மல்லாவிலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி உறவுகளுக்காகவும் அன்பு கனவு நிதீஷ் அவருக்காகவும் ஒரு அருமையான பாடல் தாங்கன்னு
2: சொல்லி ஞானசியாமணி வந்தீங்க. அவட காதலி புஷ்பராணிக்காக சூப்பரான ஒரு பாட்டு தாங்கன்னு சொல்லி
0: என்ன சிரிப்பு,
2: அவர் காதலிக்கு பாட்டு கேட்கிறார் பாருங்க.
0: என்ன தப்பு, தப்பு எதுவும்
2: இல்லையே. காதலிக்கா கடன் எல்லாம் கேட்க போறார்.
0: சரி, ஓகே. அனைவருக்காகவும் நிகழ்ச்சி நடத்தி நான் கேட்க போறது இந்த மனத்தியாளத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல். இன்றைய ஸ்டார் நடிகை மகேஸ்வரி. உங்களுக்கு பிடிக்குமா மகேஸ்வரி?
2: மகேஸ்வரி
0: அதுதானே, தெரியல,
2: தெரியா?
0: சரி சரி, தெரியாம இருக்க கூடாது. ஒரு
2: இந்த காலத்து புள்ளோட தெரியும் பழைய அந்த மகேஸ்வரி ராஜேஸ்வரி அவங்க எல்லாம் தெரியாது.
0: ஓ சரி சரி சரி, ஓகே. நாங்க பாடல் கேட்கலாம்.
1: திரை உலகின்

0: மிக்கும் இந்த பாடலோடு நாங்கள் இருவரும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். தொடர்ந்து இருந்திருக்கலாம் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கு ஆனந்தி மற்றும் ஜி ஆர். விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: என்றும்
0: பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சொன்னங்களே.

0: நன்றி ருஃபீனா மற்றும் அபுல் ஹாசன்.
1: நேர்கள் தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்திருக்கலாம். நேரம் இப்பொழுது மாலை 3 மணி.
2: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
3: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: கழுகங்கையின் குடாகங்கை உபப்படுகைக்கு விடுக்கப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை அறிவித்தல் அடுத்த 48 மணித்தியாலங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த 20 முற்பகல் 9:30 விடுவிக்கப்பட்ட அறிவித்தலே இவ்வாறு மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலைமை குறித்து மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு அப்பகுதிகளில் வாழும் பொதுமக்களிடமும் அப்பகுதிகள் ஊடாக செல்லும் வீதிகள் குறிப்பாக கிளை வீதிகளை பயன்படுத்தும் வாகன சாரதிகளிடமும் அத்திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. புத்தல மொனராகலை பிரதான வீதியின் புத்தல மகாகொடயாய பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 8 காயமடைந்துள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்றும் தனியார் பேருந்தொன்றும் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்தில் காயமடைந்தவர்கள் மொனராகலை மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வெள்ளவாயில் இருந்து மொனராகலை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து பயணிகளை இறக்குவதற்காக வீதியோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்தபோது பின்னால் வந்த தனியார் பேருந்து அதனுடன் மோதியுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மாத்தரையிலிருந்து அம்பாறை நோக்கி பயணித்த தனியார் பேருந்தே இவ்வாறு இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தின் பின்புறத்தில் மோதியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
2: வெளிநாட்டு செய்திகள்.
4: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்தால் தடை விதிக்கப்பட்ட CNN, MS Now மற்றும் பொலிட்டிகோ ஊடக நிறுவனங்களின் செய்தியாளர்களுக்கு வெள்ளை மாளிகைக்கான அனுமதியை உடனடியாக மீண்டும் வழங்குமாறு அமெரிக்க பெடரல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொலம்பியா மாவட்டத்திற்கான அமெரிக்க மாவட்ட நீதிபதி திமோதி கெல்லி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். குறித்த ஊடக நிறுவனங்களின் செய்தியாளர் அனுமதிகளை ரத்து செய்யும் போது தேவையான சட்ட நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்றும் அந்த தீர்மானம் அரசியல் அமைப்புக்கு முரணானதாக தோன்றுவதாகவும் நீதிபதி தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகை குறித்த 3 ஊடக நிறுவனங்களின் அணுகலை கடந்த செப்டம்பர் 18 இடைநிறுத்தியது. எமது அடுத்த மணித்தியால செய்திகளை 4 எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 அவதானத்துடன்.
5: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
6: மக்கள் சூடிய மகுடமே.
2: உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
7: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
8: நிமிர்ந்த நடை.

0: நேர்கள் அனைவருக்கும் அன்பான இனிமையான ஒரு மாலை பொழுதின் வணக்கங்கள். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் ஆனந்தி.
1: வணக்கம் வணக்கம் சியார். நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். தொடர்ந்து 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.
0: 102.6 102.8 வசந்தத்தோடு இணைந்திருக்கலாம். அதே போல www.vasanfm.lk பக்கம் உள்நாட்டுல வெளிநாட்டுல எங்களெல்லாம் சுற்றி என்னெல்லாம் நடக்குங்கிற அப்டேட் நீங்க 5 மணி வரைக்கும் வசந்தத்தோடு இணைந்து கேட்டு ரசிக்க போறீங்க. அது மட்டுமல்ல கேட்டு தெரிந்து கொள்ள போறீங்க. நல்ல நல்ல பாடல்கள் வேணும் கேட்டு ரசித்துக் கொண்டே இருக்கலாம்.
1: அதுதான், நல்ல பாடல்கள் நிறையவே இருக்கு. நாங்க அடுத்தடுத்து தரத்துக்கு ரெடி.
0: அதுதானே, அதனாலதான் கொஞ்சம் இங்கே வேற கூலா இருக்கு, அந்த பக்கம் கூலா இருக்கு, அதனாலதான் கொஞ்சம் ஆடியா இருக்கு. சரி ஓகே. அதிகரித்து இருக்கிறது வானிலை, சீரற்ற வானிலை நிறைய இடங்களுக்கு தொடர்ந்தும் அதிகரித்து இருக்கிறது. கழுகங்கை கிளை ஆறான குடாகங்கையினுடைய நீர்த்தேக்க பகுதிகளில் வெள்ளாப்பாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனது 48 மணித்தளங்களுக்கு நீடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த குறித்த பகுதியில் சிறிய வீதிகளை பயன்படுத்துமாறு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பகுதியில் பயணிக்கின்ற வாகன சாரதிகள் மிகவும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டுபட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த மத்திய மலைநாட்டில் தொடர்ந்து பெய்து வருகின்ற இந்த கனமழை காரணமாக மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் வான் கதவுகள் இப்போது திறக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீர் வெளியேறப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கடலும் கொந்தளிப்பாக இருக்கிறது. நிறைய இடங்கள்ல நல்ல மழை இல்லையா, இடி மின்னல் முழக்கம் காற்று இப்படி எல்லாம் நல்ல மழை தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருக்கிறது. எனவே மிகுந்த அவதானத்துடன் நீங்க இருக்கணும். குறிப்பாக நிறைய இடங்கள்ல வெள்ளாப்பாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருக்கிறது. தூர பயணங்களுக்கு போறவங்க எல்லாருமே மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எனவே கவனமாக இருங்க.
1: இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நாடு முழுவதும் உள்ள பாடசாலைகளில் வந்து இந்த வகுப்பறைகள் வந்து டிஜிட்டல் மயமாக்க நோக்கில் வந்து 4750 ஸ்மார்ட் போர்ட்களை வந்து இறக்குமதி செய்துள்ளதாக விநியோக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. சரியா, இதுவரைக்கும் வந்து 1000 ஸ்மார்ட் பலகைகள் வந்து 1000 பாடசாலைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. சீனா நிதியுதவியுடன் கிடைக்கப்பெற்ற மேலும் 900 இந்த ஸ்மார்ட் போர்டுகள், சரியா, மேலும் 500 ஸ்மார்ட் பலகைகள் வந்து இந்த பாடசாலைகளுக்கு வழங்குவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வந்து தெரிவித்தப்பட்டிருக்கு.
0: சரி ஓகே, நல்ல விஷயங்கள் தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். வசந்தத்தின் இன்னும் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள 5 மணி வரைக்கும் போட்டு தாக்க நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

0: நான் மகான் அல்ல திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் ஒரு அழகான பாடல்.
1: பாடுதாக நிகழ்ச்சி கேட்டுக்கிறீங்க. நேரம் 3:22 கொண்டிருக்கிறது. புதிய புதிய விஷயங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆனந்தி, இந்த எல்லாருக்கும் சாரதி அனுமதி பத்திரம் கொடுப்பது சரிதான், ஆனா மாற்றுத்திறனாளிகளுக்கும் கட்டாயம் வழங்கணும் இல்லையா? அவங்களும் அதுக்கான அதாவது நிறைய நல்ல வாகனம் ஓட்டுநராக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் நிறைய ஆசைகள் இருக்கும், கனவுகள் இருக்கும், தூர பயணங்கள் போகணும், தனியான ஒரு வாகனத்துல போகணும், எனக்கு பிடிச்ச ஒரு வாகனத்துல போகணும், இப்படின்னு எக்கச்சக்கமான கனவுகள் இருக்கும். ஆனா சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு முக்கியமான ஒரு விதி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. சோ எங்களுடைய பார்வை திறன் அதிகமாக இருக்கணும், அந்த பார்வை திறன் தெளிவாக இருக்கணும் இப்படின்னு மருத்துவ சான்றதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வந்துட்டு புதிய ஒரு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது என்னன்னு சொன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு சாரதி அனுமதி பத்திரங்களை பெறுவதற்கான நடைமுறைகளை இலகுப்படுத்தும் வகையில் முக்கிய கொள்கை மாற்றங்கள் மற்றும் சட்டத்திருத்தங்களை மேற்கொள்ள நாடாளுமன்ற விஷேட குழு பரிந்துரை செய்திருக்கிறது. எனவே பார்வை செவிப்புலன் குறைபாடுடைய நபர்களுக்கு இந்த சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவதற்கான தகுதிகளை விரிவுபடுத்துதல், அது மட்டும் இல்லாமல் மாவட்ட மட்டத்தில் இந்த மருத்துவ பரிசோதனைகளை அறிமுகப்படுத்துதல், அவர்களுக்கு தேவையான வாகனங்களை மாற்றி அமைப்பதற்கான தெளிவான ஒரு வழிகாட்டலை உருவாக்குவதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர்கள் வந்துட்டு வீதியில் பயணிக்கும் போது அதாவது சிறப்பு குறியீடுகள், சிறப்பு சலுகைகள், அது மட்டுமல்ல சைகை மொழிபெயர்ப்பாளர்களுடைய சேவைகள் பயன்படுத்துதல், இப்படி நிறைய விஷயங்கள் செய்து கொடுக்கப்படுகிறதா. எனவே நிர்வாக தடைகளை நீக்கும் வகையில் தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனம் மற்றும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்துக்கு இடையிலான அந்த டிஜிட்டல் அமைப்பை மேம்படுத்தும் வீதி பாதுகாப்பை பேணி மாற்றுத்திறனாளிகளின் போக்குவரத்து உரிமைகளை உறுதி செய்யும் ஒரு குழு வலிந்துரை செய்திருக்கிறது. எனவே எதிர்காலத்தில் அவங்களுக்கும் சாரதி அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்.
0: அதே நேரம் சியா, ஹெட்டன் நகரில் உள்ள முச்சக்கர வண்டி விற்பனை நிலையம் ஒன்று வந்து என்ஜின் எண்களை வந்து போலியாக பதித்து விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 3 முச்சக்கர வண்டிகளுடன் அதன் உரிமையாளர் வந்து ஹெட்டன் ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளினால் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. செப்டம்பர் 22 சந்தேகத்தின் பெயரில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 23 ஹெட்டன் நீதிவான் முன்னிலையில் வந்து ஆஜர்படுத்தியிருந்தார். அவரை வந்து எதிர்வரும் 29 வரை விலக்கு மறியலில் வைக்குமாறு வந்து உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு.
1: சரி, ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். 5 வரைக்கும் இணைந்திருக்கலாம். வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இப்போ ஒரு பாடல் கேட்கலாம்.
0: பையா திரைப்படத்திற்காக ஒழிக்கிறது பாடல்.

0: வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க.
1: நேரம் 3:30.
2: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
3: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
2: வசந்தம் FM
4: பொருளாதாரமா பாட்டுக்காக அக்ரோ மொமெண்டத்திடமிருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.
5: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: ஸ்டார் திரைப்படத்துக்காக ஏஆர் ரஹ்மான் இசைகள், சூப்பரான ஒரு நல்ல பாடல், மலைக்கு ஏத்த மாதிரி ஒரு பாடல் கேட்டுட்டு
1: வந்து ஆசை தோசை,
0: அடுத்தது ஒரு சூடா ஒரு காஃபி அண்ட் வடை
1: செயலகத்தின் போலி அலுவலக அந்த கடிதங்கள் மற்றும் முத்திரைகளை பயன்படுத்தி அரசு வேலைகள் மற்றும் வீடு கடன்களை பெற்று தருவதாக கூறி மக்களிடம் இருந்து பணத்தை வசூலித்ததாக கூறப்படும் 5 பேரை வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்போது வந்து நுவர்லியா பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 70 வயதுடைய முதியவர் மற்றும் நுவர்லியா ஹட்டன் கொட்டகலை பகுதியில் தொடர்பான நிலையங்களை நடத்தி வரும் சிலரும் அடங்குவதாக வந்து போலீசார் வந்து தெரிவித்திருக்காங்க.
0: பாருங்க
1: என்ன என்ன என்ன வேலை இதெல்லாம் என்ன, மக்களை ஏமாத்துறனால யாருமே இங்க வந்து சரியா வாழவும் முடியாது. ஏன்னா சட்ட நடவடிக்கைகள் ரொம்ப கடுமையாக இருக்கும் பட்சத்தில் வந்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும்.
0: சரி ஓகே. அதே போலதான் டிஜிட்டல் வருமான வரி பத்திர சேவைகள் தளத்தில் மேற்கொள்ளப்பட இருக்கிற முக்கிய கட்டமைப்பு மேம்பாடு சிஸ்டம் கட் ஓவர் காரணமாக குறித்த சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. நாளைய தினத்திலிருந்து 28 தொகுதி வரைக்கும், அதாவது 4 நாட்கள் இந்த சேவை இடைநிறுத்தப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது தற்காலிகமாக. எனவே இலங்கையின் டிஜிட்டல் வருமான வரி பத்திர சேவைகள் முறைமையின் ஒட்டுமொத்த செயற்பாடு ஸ்திரத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மையை அதிகரிக்கும் நோக்கிலேயே இந்த பணிகள் முன்னெடுக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆனந்தி மத்திய உவா தென் சப்ரகமுவ வடமேல் வடக்கு மற்றும் கிழக்கு உள்ளிட்ட 8 மாகாண சபைகளின் முதன்மை செயலாளர்களின் உத்தியோகபூர்வ உடன்பாடு மற்றும் அனுமதியுடன் தான் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில மேல் மாகாணம் தவிர்த்த ஏனைய அனைத்து மாகாணங்களிலும் டிஜிட்டல் வருமான வரிப்பத்திர சேவைகள் 4 நாட்களுக்கு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட உள்ளது.
1: தொடர்ந்து போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு அழகான பாடல் வருகிறது அநேகன் திரைப்படத்திற்காக.

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை
2: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
0: நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

என்று வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக சிறப்பித்து கொண்டிருக்கின்றார் நடிகை மகேஸ்வரி. ஒலிக்கும் பாடல் இது நேசம் திரைப்படத்துக்காக தேவாவின் இசையில்.

0: வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. அடுத்த மணித்தாரத்தோடு இணைந்திருக்கலாம். நேரமை பொழுது 4 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அறிமுகப்படுத்திய 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக்

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: கிரிஷ் நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஜானகி ஸ்ரீவர்த்தன லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நிறுவனத்திற்காக நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான கொழும்பு கோட்டை ரான்ஸ்வர்க் சதுக்கம் நிலத்தை விரைவாக பெற்றுக்கொள்வதற்கு உதவுவதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு 70 மில்லியன் ரூபாவை லஞ்சமாக வழங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரிலேயே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் இந்த 70 மில்லியன் ரூபாய் பணத்தை 3 சந்தர்ப்பங்களில் நாமல் ராஜபக்சவுக்கு வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சந்தேக நபர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தின் 1 வான் கதவு இன்று திறக்கப்பட உள்ளதாக நீர்த்தேக்கத்திற்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். நீர்த்தேக்கத்தின் நீரேந்து பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் பெய்து வரும் பலத்த மழை காரணமாகவே இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேல்கொத்மலை நீரேந்து பகுதிகளில் மேலும் கனமழை பெய்யும் பட்சத்தில் நீர்த்தேக்கத்தின் ஏனைய வான்கதவுகளும் தானியங்கி முறையில் திறக்கப்படும். இதன் காரணமாக நீர்த்தேக்க அணைக்கட்டிற்கு கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள கொத்மலை ஓயாவின் இருமருங்கிலும் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு அனர்த்த முகாமித்துவ பிரிவு கேட்டுக்கொண்டுள்ளது. அத்துடன் அப்பகுதியில் பெய்து வரும் பலத்த மழையினால் சென்ட் கிளேர் மற்றும் டெவோன் நீர்வீழ்ச்சிகளின் நீர்மட்டமும் உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
3: ஈரானுக்கு எதிரான அமெரிக்கா ராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட்டு நீண்ட காலமாக கடலில் நிலை கொண்டிருந்த USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பல் குழுவை சேர்ந்த 8 அமெரிக்க கடற்படை வீரர்கள் தற்கொலைக்கு முயன்றுள்ளதாக அமெரிக்க கடற்படை தெரிவித்துள்ளது. அமெரிக்க கடற்படையின் பதில் செயலாளர் ஹங் கவு செனட்டர் கிறிஸ்டனுக்கு அனுப்பிய கடிதம் மூலம் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. அந்த கடிதத்தின்படி இந்த 8 தற்கொலை முயற்சிகளும் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலில் மட்டுமின்றி அதனுடன் இணைந்திருந்த விமான பிரிவுகள், தாக்குதல் மற்றும் அழிவு கப்பல் பிரிவுகளை உள்ளடக்கிய முழு கப்பல் குழுவிலும் இடம்பெற்றுள்ளன. எனினும் அந்த காலப்பகுதியில் எந்தவொரு கடற்படை வீரரும் தற்கொலை காரணமாக உயிரிழக்கவில்லை என கடற்படை தெரிவித்துள்ளது. எமது அடுத்த மணித்தியால செய்திகளை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே
0: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல். நிமிர்ந்த நடை.

0: அச்சம் என்பது மடமையாடா திரைப்படத்துக்காக ஏ ரஹ்மானின் இசையில் சுப்ரான ஒரு நல்ல பாடல் கேட்டுட்டு இரண்டாவது மனத்தாளத்தோடு இணைந்திருக்கிறீங்க.
1: இந்த மனத்தாளத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய விடயங்களை பத்தி நாங்க பேசுறதா இருக்கோம். தொடர்ந்து 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. 102.6 102.8 அலைவரிசையினூடாக, அதே நேரம் உலகத்தில் எங்கிருந்தாலும் www.vasanthamfm.lk என்ற இணையத்தினூடாகவும் இணைந்து கொள்ள போறீங்க.
0: சரி, தொழில்நுட்பம் அவாறு ஒரு வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகிறது. அதனால நிறைய பிரச்சனைகளும் ஒரு பக்கம் விவாதம் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் சீனாவில் முதல் டிஜிட்டல் மெட்ரோ ரயில் அறிமுகமாயிருக்கிறது. இது வந்துட்டு முழுக்க முழுக்க செயற்கை நுண்ணறிவுடன் தானாக முடிவெடுத்து செயல்படக்கூடிய ஒரு புதிய ரயில் தான் அறிமுகமாயிருக்கிறது. இந்த ரயில பார்த்தோம் சொன்னா இந்த வருடம் சர்வதேச போக்குவரத்து தொழில்நுட்ப கண்காட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த வருடம் நடந்தது ஜெர்மனியில். ஜெர்மனியின் நாட்டில் நடந்த சர்வதேச போக்குவரத்து தொழில்நுட்ப கண்காட்சியில தான் இந்த ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ரயிலுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் காட்சிப்படுத்தியிருந்தாங்க. முழுக்க முழுக்க ஆனந்தி இதை பார்க்கின்ற போது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், விரிவான உணர்த்திறன், வலையமைப்பு, தனியுரிமை ஏஐ, அல்கோரிதம், அது மட்டுமல்ல அதிவேக தகவல் தொடர்பு தொழில்நுட்பம், இதெல்லாம் ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு ரயிலாக இது உருவெடுக்கப்பட்டிருக்கிறது, அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் ரயில் வந்துட்டு தன்னைத்தானே சுற்றியுள்ள சூழலை உணர்ந்து தகவல்களை பகுப்பாய்வு செய்து முடிவெடுத்து அதற்கேற்ப செயல்படக்கூடிய மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமான முறையில் வழங்கப்படும் கட்டளைகளை மாத்திரம் பின்பற்றுவதற்கு பதிலாக ரயிலினுடைய இயக்கத்தின் தானாகவே மேம்படுத்தும் ஒரு திறன் இதுல ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஏனைய ட்ரெயில்களுடன் ஒப்பிடும்போது இதனுடைய, அதாவது இந்த ட்ரெயிலினுடைய எடை 18% குறைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் நாங்கள் எல்லாம் ஏறலாம் ட்ரெயிலில், எங்கெங்க போகணுங்கிறத நம்ம சொன்னதும் அதுவே முடிவெடுத்து அதுவே கொண்டு விட்டு அந்த அளவுக்கு இனி யாருமே தேவையில்லை இனி எதிர்காலத்தில் என்ன.
1: சரி, இப்போ பார்த்தீங்கன்னா சியார், கோவை விமான நிலையத்தில் பயணிகளை அழைத்து செல்ல வரும் வாகனங்களை வந்து 3 நிமிடங்களுக்கு மேல் நிறுத்தினால் வந்து 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. இந்த நடைமுறைக்கு வந்து சிலர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. சரியா, விமான நிலையத்தில் வரும் பயணிகளை அழைத்து செல்ல கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் குறிப்பிடத்தக்க நேரத்துக்கு அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. இதனால் வந்து அங்கு செல்பவர்கள் வந்து போராட்டம் செய்திருக்காங்க. இதனால் இந்த மாதிரி வேலைகள் செய்தால் அவர்கள் மேல வந்து கைது செய்யப்படும், நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கிறாங்க.
0: இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். 5 மணி வரைக்கும் போட்டு தாக்கு நிமிஷோடு கிடைந்திருங்க. இப்ப பாடல் கேட்கலாம்.

உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். நாடு முழுவதும் 102.6

0: ஸ்டோரி
1: என்னன்னு சொல்றோம் பாருங்க.
2: லெட்சுமி குட்டி ஸ்டோரி, பே அட்டென்ஷன், லிசன் டு மீ.
3: குட்டி ஸ்டோரி,
0: குட்டி ஸ்டோரி.
4: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.
5: ஒரு நாள் வந்து ஒரு அமைதியான அறையில் வந்து நான்கு மெழுகுவர்த்திகள் வந்து எரிந்து கொண்டிருக்கு. சரியா, முதல் மெழுகுவர்த்தி சொன்னதா, நம்பிக்கை எனும் நம்பிக்கை வந்து மனிதர்களிடம் குறைந்து கொண்டே வருகிறது, இனி நான் எரிவதில் அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அணைஞ்சிருச்சான். சரியா, இரண்டாவது மெழுகுவர்த்தி சொல்லிருக்கான், மனிதர்கள் ஒருவரை ஒருவர் வந்து பிரிந்து கொண்டிருக்கின்றார்கள், என்னால் எரிய முடியவில்லை என்று சொல்லி அதுவும் அணைந்திருக்கு. சரியா, மூன்றாவது மெழுகுவர்த்தி சொல்லிருக்கு, அது வந்து பாசமா. சரியா, பாசம் இருந்த இடத்தில் இப்போது வந்து வலியும் பிரிவும் தாம் அதிகமாக இருக்கின்றது, இனி நானும் எரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதுவும் அணைந்திருக்கு. சரியா, அறை முழுவதும் வந்து இருளாக இருந்திருக்கு. அப்போது நான்காவது மெழுகுவர்த்தி மற்றும் அமைதியாக இருந்து கொண்டிருந்ததாம். அது சொன்னதாம், நான் வந்து முயற்சி, சரியா, மற்ற மூன்று விளக்குகளையும் மீண்டும் ஏற்றும் வரை நான் வந்து அணைய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரியா, அது சிறிய தீபத்தை வைத்து மற்ற மூன்று மெழுகுவர்த்தியையும் மீண்டும் ஏற்றினார்களாம். சரியா, அப்போது அந்த அறை வந்து மீண்டும் வந்து வெளிச்சமாக பிரகாசமாக இருந்ததாம். சரியா, இதுல இருந்து என்ன விலகுது அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையில் வந்து அப்படித்தான். சரியா, நம்பிக்கை அணைந்தாலும், பாசம் குறைந்தாலும், ஒற்றுமை தொலைந்தாலும், முயற்சி மட்டும் இருந்தால் வந்து எல்லாவற்றையும் மீண்டும் ஒளியாக்க முடியும்.
6: ஓகே, நல்ல விஷயம்தான். முயற்சி இருந்தா தான் எல்லாமே வெற்றியாக கொண்டு வர முடியும், அதுவும் எங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும்.
1: என்னன்னு
3: சொல்றோம்
0: பாருங்க.

0: ஒரு நாள் ஒரு கனவு திரைப்படத்துக்காக நல்ல ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. 102.6 102.8 வசனத்தின் போட்டுதாக்கு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. அதாவது அதிகரிக்கிறது இந்த பக்கம் இலங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கிறது. அதே போல் இந்தியா ஜப்பானிலும் சூறாவளி வீசி இருந்தது. இப்போ வந்துட்டு ஒரு ஆய்வறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனந்தி, என்னன்னு சொல்லி சொன்னால் தெற்கு ஆசியாவில் எலினோவால் உருவாகும் கூடுதல் வெப்பத்தின் காரணமாக அடுத்த 6 மாதங்களில், அதாவது 2027 பிப்ரவரியிலிருந்து மிகப்பெரிய ஒரு மரணங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் வியட்நாம், தாய்லாந்து, கம்போடியா நாடுகளில் இந்தியாவிலும் கூடுதலான மரணங்கள் நிகழக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்காகோ பல்கலைக்கழக ஆய்வு அறிக்கை சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த இனி வருகின்ற மாதங்களை பொறுத்து, அதாவது பிப்ரவரி மாதத்திலிருந்து 2027 451,000 கூடுதல் உயிரிழப்புகள் ஏற்படக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. சூப்பர் எல்லினோ காலநிலை மாற்றத்தின் காரணமாகத்தான் இந்த உயிரிழப்புகள் ஏற்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பசிபிக் பெருவடங்கள் கடலில், மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை இடையில் 0.5°C அதிகரிக்கும் போது எல்லினோ உருவாகிறது. கடல் வெப்பநிலை 2°C அல்லது அதற்கு மேல் உருவாகும் போது அது சூப்பர் எல்லினோவாக உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த ஆண்டிலிருந்து இது வந்துட்டு 2.7°C வரை உயர்ந்திருப்பதுடன் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் 4°C வரை உயரக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இனி அடுத்த வருடங்களில் இதனுடைய தாக்கம் இன்னும் சலுகையாக அதிகரிக்கும், அதனால மரணங்களும் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது.
1: அதே நேரம் வந்து தமிழ்நாட்டில் இந்த திருவள்ளுவர் அருகே வந்து கோட்டையூர் அரசு நடுநிலை பள்ளியில் வந்து பள்ளி விழுந்த அந்த உணவை வந்து காலை உணவை சாப்பிட்டதாக கூறப்படும் 30 பேர் வந்து அரசு மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க, அதுவும் சிறுவர்கள். சரியா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பள்ளி விழுந்ததன் காரணமாக அந்த உணவை சாப்பிட்டதால இப்போது வந்து வைத்தியசாலையில் வந்து அனுமதிக்கப்பட்டது.
0: கவனமாக இருக்கணும், இது என்ன சாப்பிடுறதான்னு சொல்லி முதல் அதை பாதுகாத்து, அதாவது நாங்க ஒரு இடத்த சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு வேற இடங்களுக்கு போயிட்டு அல்ல தொலைபேசியை பேசிட்டு வருவோம், அதுக்கு பிறகு நாங்க அதை சாப்பிட்றோம். அதெல்லாம் பாதுகாத்து கவனமாக நீங்க சாப்பிடும் போது அதெல்லாம் பார்த்து சாப்பிட வேண்டும். இந்த மாநிலத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தணும் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, மழையுடனான காலநிலை அதிகரித்து இருக்கிறது. எனவே வீதி விபத்துக்கள் அதிகரிக்கக்கூடும். எனவே தூர பயணங்களுக்கு போறவங்க, வீட்டில இருந்து சிறு பிள்ளைகளோ அல்ல வயதானவர்களோ யாரா இருந்தாலும் சரி, நீங்க பயணங்கள் மேற்கொள்ளும் போது மிக அவதானத்துடன் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும். வீதி விபத்துகள் தொடர்பாக மாணவர்களை தெளிவூட்டக்கூடிய டேக் கேர் வேலை திட்டமானது இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலைகளிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே 2 கட்டமாக இந்த வேலை திட்டங்கள் வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சுயாதீன தொலைக்காட்சி ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற பெயரில் இந்த வேலை திட்டங்களில் அனுசரணையை வழங்கிக் கொண்டிருக்கிறாங்க. எனவே பாதுகாப்பாக இருக்க வேண்டும்.
1: இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த வசந்தம் எஃப்எம் பேஜ்ல வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் என்று தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க, ஆரயம்பதி இதே ரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க, செங்கலடியிலிருந்து சகிலா சந்திரசேகரம் மற்றும் அக்கறை பற்று போப்டேல நிசா, இனிமையான மாலை நேர வணக்கம் கொழும்பா இந்த ஸ்டீவன் ஸ்ரேலர்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதான் வந்திருக்காங்க, மாலை நேர வணக்கம் என்று ஊருகோட வத்த தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க, குட் ஈவினிங் என்று சொல்லி நீசா மாவனலையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க.
0: எல்லாரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அர்ஜுன் சுப்ரான ஒரு பாடல் கேட்கலாம். தொடர்ந்து 5 மணி வரைக்கும் பொடி தாக்கல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.

0: மணக்கும் யாழ் மண்ணில் தலைவனாய் 102 தசமத்தில் வசந்தம் FM.
1: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு
3: பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக் சீல் கோட்.
4: என்ன வேணும்?
5: புது ப்ரொஜெக்ட்
4: தெரிந்தவர்கள்
5: சொல்லு. ஜிஐ பாக்ஸ் பார்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்
2: நடிகை மகேஸ்வரி. ஒலிக்கும் பாடல் இது உல்லாசம் திரைப்படத்துக்காக.

0: போலாமா?
1: போகலாம் என்ன?
0: ஓகே, ஒலிக்க ஆரம்பிக்கின்ற பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகின்றோம். தொடர்ந்தும் நீங்க வசனம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் ஸ்ரீ ஸ்ருபி இணைந்திருப்பாங்க. இன்றைய தினமும் இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு விடைபெறும் நாங்கள் நாஜி ஆர்
1: மற்றும் ஆனந்தி
0: என்றும் வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஸ்டேட்டின் மக்கள்
1: நன்றி. வசந்தம் உறவுகளை

0: நன்றி ஜிஆர் மற்றும் ஆனந்தி. நேர்கள் தொடர்ந்தும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கலாம். நேரம் மாலை 5 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.

0: தொண்ணூத்தமிட்டில் வசந்தம் எஃப்எம் பல செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் கூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: நாடளாவிய ரீதியில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது குற்றங்கள் மற்றும் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளின் கீழ் 28,127 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இதன்போது சந்தேகத்தின் பேரில் 590 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் 26 பேர் குற்ற செயல்களுடன் நேரடியாக தொடர்புடையவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நீதிமன்ற பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 300 பேரும் திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 132 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் மதுப்போதையில் வாகனம் செலுத்திய 262 பேரும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய 141 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சீன மக்கள் குடியரசு ஸ்தாபிக்கப்பட்டதன் 77வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு கொழும்பில் விசேட நிகழ்வொன்று நடைபெற்றுள்ளது. அமைச்சர்களான அனுர கருணாதிலக்க, பிமல் ரத்நாயக்க, பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க, மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதான செயலாளர் டில்வின் சில்வா உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இலங்கைக்கான சீன தூதுவர் பெய் ஹுவா சியாங்கும் நிகழ்வில் பங்கேற்றார். நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் அருண கருணாதிலக்க, சீன மக்கள் குடியரசின் 77வது ஆண்டு நிறைவு முன்னிட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் மற்றும் இலங்கை மக்கள் சார்பில் சீனாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
3: அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான போருக்கு மத்தியில் ஈரான் ஒருபோதும் அடிபணியாது என ஜனாதிபதி மசூத் ஃபெசகியன் தெரிவித்துள்ளார். எனினும் மோதலுக்கு ராஜதந்திர தீர்வை எட்ட ஈரான் தயாராக இருப்பதாக அவர் ஐநா பொதுச்சபையில் தெரிவித்துள்ளார். உடன்பாடு எட்டப்பட வேண்டுமெனில் ஈரானிய கப்பல்கள் மற்றும் துறைமுகங்கள் மீதான அமெரிக்க தடைகள் நீக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் கட்டாரின் மத்தியஸ்தத்துடன் ஈரான் மற்றும் அமெரிக்க அதிகாரிகளுக்கு இடையே மறைமுக பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் எமது மனித்தியான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்திகளை மாலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
4: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் கூடிய மகுடமே.
0: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
5: நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, எட்டு திக்கிலும் எமது ஆட்சி.

நேர்களுக்கும் சந்தோஷமான மாலை பொழுது. வணக்கம், மீண்டும் ஒரு மாலை பொழுது உங்க எல்லாருமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைய நாளுமே கூட சும்மா எக்கச்சக்கமான பாடல்களோடு உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கால் பண்ணணும். கால் பண்ண வேண்டிய இலக்கு 0127025001 கதை போட 0127025111 அல்லது எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பானவர்கள் சொந்தங்களுக்கும் விரும்பி பாடல்களையும் கேட்கலாம். அது மட்டும் இல்லாம எங்களுடைய வாட்ஸ்அப் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கமானது 0760447 என்ற இலக்கத்தினோடாகவும் நீங்க தொடர்பு கொள்ள முடியும்.

0: திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம்
1: அன்பான மாலினியர். வணக்கம்
0: அன்பான மாலினியர். வணக்கம் உமாச்சந்திரன், எப்படி இருக்கீங்க?
1: இருக்காங்க
2: கிருஷ்ணபத்னன், சரோஜினி தேவி, சின்னையா மகாதேவன், சுரேஷ் கண்ணா மகேஸ்வரி, சூரியகுமார், கிரீபன், தர்மலிங்கம், வினோ, சிவரஞ்சனி, ஆதிமலையா.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
2: நன்றி அக்கா, நன்றி.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: மக்கள் சூடிய மகுடமே,
2: மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
3: அப்படியானால் நீர் அன்றையிலிருந்து கூலி வேலைதான் செய்யற நீர்?
4: அப்படிதான்.
3: அப்படின்னா சொல்லும் பார்ப்போம், உனக்கு திடீரென்று தங்க நகை வாங்க, எலக்ட்ரிக் பைக் வாங்க, இவ்வளவு பணம் எங்க இருந்து கிடைச்சது?
4: தெரியாதா சார், இப்ப எல்லா இடத்துலயும் வாசி தானே.
3: எங்க இருந்து வாசின்னு தான் மனசே கேக்குறேன்.
4: வாசி வேறங்க சார் கிடைக்க போகுது, டிஎல்பி வாசி டிக்கெட்ல மட்டும்தான்.
2: அபிவிருத்தியோட சபை அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பண பரிசுகள், எலக்ட்ரிக் மோட்டர் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள். டிஎல்பி வாசி, அனைவருக்கும் வாசி.
5: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

0: இசை திருப்பிடித்தொடர்ந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன்.
0: ஓகே, அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? அப்படியா? ஓகே ஓகே. டீ எல்லாம்
1: குடிச்சிட்டீங்களா?
0: ஓகே ஓகே ஓகேமா. ஓகே, பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: நல்ல அருமையான பாடல்மா.
0: ஓகே, அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. அந்த பாடல் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: என்னோட குடும்பத்தா இருக்கும், உங்களுக்கும் எனக்கும் வசந்தம் கேட்கும் அனைவருக்கும்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
2: நன்றி.

ஈசி ஈசி காதல் ஈசி பேசி பேசி புன்னேசி

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: ஜிஐ பைப் சரி ஸ்டெயின் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோல்டன் நட் பைப் உபகரணங்கள் வேல்ஸ் பிளான்ஜஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நான் 71 9 79 76 38

0: டே. மனிதத்தின் ஸ்டார் உதிரி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம்
1: அன்பான மாலை நேர வணக்கம்.
0: அன்பான மாலை நேர வணக்கம் வசந்தகுமார், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? வேலை வீட்லயா?
1: வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஒரு பக்கமா ஒரே மழையா அடை மழையாக இருக்கின்றது.
0: அப்படியா? ஓகே ஓகே, ரொம்ப கவனமா இருக்கணும். சரியா?
1: ஓகே, ரொம்ப நன்றி.
0: ஓகே, டீ எல்லாம்
1: குடிச்சிட்டீங்களா? டீ குடிச்சுக்கொண்டுதான் இருக்கிறேன்.
0: ஓகே வசந்தகுமார், ஓகே. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, அந்த பாடல யார் யாருக்காக கேட்க போறீங்க?
1: அந்த பாடலை கேட்பதற்காக தோப்பு கொச்சி கடையிட நண்பன் நண்பன் தலவக்கலை கிருஷ்ண பக்தன் வத்தல ஐயா கண்ணன் நண்பன் நண்பன் ராஜமாணிக்க ராஜேந்திரன் அண்ணன் பாதுக்கை சின்ன தம்பி அம்மம் பிடிய ராசையா பிசரிஸ் கொப்பரேஷன் ராஜ்குமார் மும்தாஜ் பேகம் அருள்மொழி உமாச்சந்திரன் இளவட்ட குணசீலன் ரொசலகம குசல்ராஜா சாம்குமார் ஆதிமூலம் ஐயா இவர்களுக்காக கேட்போம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி
0: நன்றி. அடுத்து நம்ம கேட்க போற பாடல் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாடல். நம்மளுடைய வாகிசன் அவர்களுடைய வரிகள்ல ரொம்பவுமே அட்டகாசமான ஒரு பாடல்னு சொல்லலாம். இப்போ ரிலீஸ் ஆகி இருக்கக்கூடிய இந்த பாடல்

102.8. ஒலிகாரம்பிக்கும் பாடலை தொடர்ந்து நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கலாம்.

0: சென்னைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: ஜானகி சிறிவர்தன லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட நிலையில் விளக்கமறியலில். நாட்டின் பல பகுதிகளில் அடைமழை, 3 ஆறுகள் பெருக்கெடுக்கும் அபாயம். ஆளும் கட்சி எதிர்கட்சி உறுப்பினர்களை ஒன்றிணைத்த சீன மக்கள் குடியரசின் 77 வருட நிறைவு. செப்டம்பர் மாத வருவாய் இலக்கை கடந்த இலங்கை சுங்கத் திணைக்களம். வடகொரியா தொடர்ந்தும் அதிநவீன அணு ஆயுத சோதனைகளை முன்னெடுத்துள்ளது. 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்பாட்டம்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் FM இன் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை. தொடர்ந்தும் விரிவான செய்திகள். மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களின் ஒரு சில இடங்களில் 100 மில்லிமீட்டரை தாண்டிய பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதோடு கடற்பிரதேசங்களில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுவதாகவும் கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் கலுகங்கையின் சிறிய கிளையாறுகள் விடுக்கப்பட்டிருந்த வெள்ள எச்சரிக்கை எதிர்வரும் 48 மணித்தியாலங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. கிங்கங்கை, நில்வலா கங்கையின் கரையோரத்தை அண்மித்த தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. கிங்கங்கைக்கான நீரேந்தும் பகுதிகளில் பெய்து வரும் அடைமழை காரணமாக ஆற்றின் நீர்மட்டம் மாப்பலகம பகுதியில் அதிகரித்துள்ளது. அதனையடுத்து மாப்பலகம, கோனலகுட, கம்மத்தியகுட, நாகொட, குருபனாவ உள்ளிட்ட பிரதேசங்களின் தாழ்நிலங்கள் பல நீரில் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். மாப்பலகம மீபிட்டிகல வீதியின் கந்தோர்வத்த வீதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. மாப்பலம பனங்கல வீதி மற்றும் கோனகுட வீதி என்பனவும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். பதேகம உடுகம வீதியின் பல இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. காலி மாவட்டத்தில் தொடர்ந்தும் பலத்த மழை பெய்து வருவதனால் தாழ்நிலங்கள் பல வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதோடு அங்குள்ள மக்களை அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக தவலம, நாகுட, பத்தேகம, வலிவிட்டிய, திவித்துர ஆகிய பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கிங்கங்கையின் ஆற்றுப்படுக்கைகளின் தாழ்நில பகுதிகளில் சிறிய அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. நீல்வலா கங்கையின் ஆற்றுப்படுக்கைகளில் பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகி வருகின்றது. இதற்கமைய பஸ்குட, குடபொல, பிட்டபத்தர, அக்குரச, அதுரலிய, மாலிம்பட, கம்புருபிட்டிய மற்றும் திககுட ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் சிறிய அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. கலுகங்கையின் சிறிய கிளையாறுகளின் தாழ்நிலங்களுக்கு இன்று முற்பகல் 11 மணிக்கு வெளியிடப்பட்டிருந்த எச்சரிக்கை அறிவித்தல் எதிர்வரும் 48 மணித்தியாலங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் புலசிங்கல, மதுராவல, பாலிந்துனுவர உள்ளிட்ட பல பகுதிகளில் தாழ்நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக அப்பகுதியில் உள்ள வீதிகளில் வாகனங்களை செலுத்தும் போது அவதானமாக இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. அதோடு மத்திய மலைநாட்டிலும் பலத்த மழை பெய்து வருகிறது. நிலவும் சூழ்நிலையால் மலைப்பாங்கான பகுதிகளில் மண் சரிவு, பாறைகள் சரிந்து விழும் அபாயம் மற்றும் வீதிகளில் நீர்த்தங்கும் அபாயம் காணப்படுவதாகவும் அது குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிலவும் பலத்த மழையுடனான வானிலையினால் காசல்டி மற்றும் மௌசாகல நீர்த்தக்கங்களின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளது. குறித்த நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் இன்று காலை வேளையில் வான்பாய் மட்டத்தை எட்டியுள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் 60 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி அங்கு பதிவாகியுள்ளது. ஹம்பாந்தோட்ட, ரம்மல, வராபிட்டிய, ஹதுகல ஆகிய பகுதிகளில் பெய்து வரும் பலத்த மழையினால் வராபிட்டிய குளத்தின் 2 வான்கதவுகள் தலா 2 அடி வீதம் திறக்கப்பட்டுள்ளன. இதனால் வெளியேற்றப்படும் நீர் கிரமோயாவின் தாழ்நிலங்களுக்கு வெளியேறி செல்வதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதோடு கண்டி மாவட்டத்தின் பஸ்பாகி கோர்லி மற்றும் நூரலியா மாவட்டத்தின் அம்பகமு, கொத்மலை கிழக்கு, கொத்மலை மேற்கு மற்றும் நோவுட் ஆகிய பகுதிகளுக்கு 3வது கட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சீரற்ற வானிலையினால் வடமேற்கு பிராந்தியங்களில் மீன்பிடி நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. கடல் கொந்தளிப்பு தன்மை காரணமாக பலத்த காற்று வீசும் நிலையில் கற்பட்டியிலிருந்து நீர்கொழும்பு வரையிலான கடற்பிராந்தியத்தில் இன்றைய தினம் மீன்பிடி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். கடலில் காணப்படும் அபாயகரமான நிலைமை காரணமாக பெரும்பாலான மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்த்து வருகின்றனர். மீன்வாடிகள் மற்றும் துறைமுகங்களுக்கு மீன்களை கொள்வனவு செய்ய வருகை தரும் வர்த்தகர்கள் மற்றும் நுகர்வோரின் எண்ணிக்கையும் குறைவடைந்துள்ளது. இந்நிலையில் வங்காள விரிகுடா கடற்பகுதியில் நிலை கொண்டிருந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இந்தியாவை நோக்கி நகர்ந்த போதிலும் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்றைய தினமும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக நோட்டன் பிரிட்ஜ் பகுதியில் பாடசாலைகள் இன்று முற்பகல் 11 மணி அளவில் மூடப்பட்டன. மரங்கள் முறிந்து விழுதல் மற்றும் மண்சரிவு அபாயம் காணப்பட்டதால் பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டு மாணவர்கள் பாதுகாப்பாக வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பாடசாலைகளை மூடுவது தொடர்பாக தீர்மானிக்கும் அதிகாரம் ஹட்டன் கல்வி வலய அதிபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்தோடு நாவலப்பிட்டிய போஹில் தோட்டத்தில் லயன் குடியிருப்பு தொகுதி ஒன்றின் மீது மரம் முறிந்து விழுந்ததில் 5 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளன. அங்கிருந்த 3 காயமடைந்துள்ளனர். அந்தந்த வீடுகளில் இருந்த பொருட்களுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது. மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தின் வான்கதவு ஒன்று திறக்கப்பட்டுள்ளது. கொத்மலை ஓயாவின் இரு மரங்களிலும் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சென்க்ளேர் மற்றும் டெவோன் நீர்வீழ்ச்சிகளின் நீர் கொள்ளளவு அதிகரித்துள்ளது. விமல சுரேந்திர நீர்த்தேக்கமும் வான் பாய ஆரம்பித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இத்தொடர்பில் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் நாட்டின் பல இடங்களுக்கு மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது. காலி மாவட்டத்தின் நெலுவ, நியாகம, தவலம மற்றும் நாகுட ஆகிய பகுதிகளுக்கு இவ்வாறு மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று காண்டி மாவட்டத்தின் பஸ்பாக, கோர்லை, நூர்லியா மாவட்டத்தின் கொத்மலை மேற்கு, நோவூர், கொத்மலை கிழக்கு மற்றும் அம்பகமு ஆகிய பிரதேச மக்களுக்கு வெளியேற்றுமாறு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலையிலிருந்து காங்கேசன் துறை மற்றும் மன்னார் ஊடாக நீர்கொழும்பு வரையிலும், காலியிலிருந்து ஹம்பந்தொட்டை ஊடாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்பிராந்தியங்களின் காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் இக்கடற்பிராந்தியங்கள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும், நீர்கொழும்பிலிருந்து பேர்வலை ஊடாக காலி வரையான கடற்பிராந்தியங்களிலும் காற்றின் வேகம் அதிகரித்துள்ளதுடன் கடல் அலைகள் உயரக்கூடும் சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நோர்லியா மாவட்டத்தில் தொடர்ச்சியாக மழையுடன் கூடிய பலத்த காற்று வீசி வருகிறது. அதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கடும் குளிர் நிலவுகின்றமையினால் மக்கள் தமது அன்றாட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். ஒரு சில இடங்களில் வீதிகளில் அதிக அளவு நீர் வழிந்தோடுகின்றமை, இன்னொருது மரங்கள் முறிந்துவிடும் நிலை உள்ளிட்ட பிரச்சனைகளும் காணப்படுகின்றன. மட்டக்களப்பு, ஏறாவூர் பற்று, செங்கலடி பிரதேசத்திலும் இல்நிலை கால்நிலை மற்றும் வெள்ள அனர்த்தம் தொடர்பான பாதுகாப்பு தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பிரதி பணிப்பாளர் ASM ரியாத் தலைமையில் அது தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ண நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஜானகி ஸ்ரீவர்தனை எதிர்வரும் அக்டோபர் 6 வரை விளக்க மறியல் வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது விளக்க மறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் அவர் இன்று பிற்பகல் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். கிருஷ்ண நிறுவனத்துக்காக நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான கொழும்பு கோட்டை டிரான்ஸ்வர்க் ஸ்கொயர் நிலத்தை விரைவாக பெற்றுக்கொள்வதற்கு உதவுவதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு 70 மில்லியன் ரூபாயை லஞ்சமாக வழங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே அவர் கைது செய்யப்பட்டார். குறித்த 70 மில்லியன் ரூபாய் பணத்தை 3 சந்தர்ப்பங்களில் நாமல் ராஜபக்சவுக்கு வழங்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிடமும் வாக்குமூலம் பெற்று அறிக்கை சமர்ப்பிக்குமாறு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். செப்டம்பர் மாதத்துக்கான வருமான இலக்கை மாதம் நிறைவடைந்ததற்கு முன்னரே கடந்துள்ளதாக நிர்ணயிக்கப்பட்ட இலக்கையும் கடந்து வருமான இலக்கை இலங்கை சுங்கம் பெற்றுள்ளதாக அறிவித்துள்ளது. அதற்கமைய செப்டம்பர் மாதத்துக்காக சுங்க திணைக்களத்துக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த 1,95,596 மில்லியன் ரூபாய் வருமான இலக்கை நேற்றைய நிலவரப்படி 1,99,348 மில்லியன் ரூபாயை சுங்க திணைக்களம் அடைந்துள்ளதாக அறிவித்துள்ளது. இவ்விடத்துக்காக இலங்கை சுங்க திணைக்களத்துக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள மொத்த வருமான இலக்கு 2,206.995 பில்லியன் ரூபாயாகும். நேற்றைய தினம் வரை சுங்க திணைக்களம் 2,058.033 பில்லியன் ரூபாயை வருமான இலக்காக பதிவு செய்துள்ளது. இதேவேளை கடந்த 2025 இலங்கை சுங்க திணைக்களம் தமது வருமான இலக்கை கடந்து 2,557.535 பில்லியன் ரூபாயை வருமானமாக பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தெமட்டகுட பிரதேசத்தில் இளைஞர் ஒருவரை கடத்தி தடுத்து வைத்து தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டு தொடர்பில் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர தாக்கல் செய்த மேன்முறையீடு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. 2015 ஆண்டு தெமட்டகுடம் பிரதேசத்தில் வர்த்தக நிலையம் ஒன்றில் சேவையாற்றிய இளைஞர் ஒருவரை டிபெண்டர் ரக வாகனத்தில் கடத்தி சென்று தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு கடூலிய சிறை தண்டனையை கொழும்பு மேல்நீதிமன்றம் விதித்தது. குறித்த குற்றச்சாட்டுகளிலிருந்து முழுமையாக தன்னை விடுவிக்குமாறு கோரி ஹிருணிகா பிரேமச்சந்திர மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அதன் காரணமாக அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதோடு உரிய மேன்முறையீடு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அவர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி நீதிமன்றத்தில் கருத்துக்களை முன்வைக்கையில் தனது கட்சிக்காரரை குற்றவாளியாக தீர்மானித்தமை தவறானது என குறிப்பிட்டார். இந்நிலையில் மேலதிக வழக்கு விசாரணை எதிர்வரும் 29 தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் சட்டம் அதிபர் சார்பில் பிரதி மந்தாரிய நாயகம் நீதிமன்றத்தில் ஆஜராகி கருத்துரைக்க உள்ளார். சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்வதற்காக வைத்திய சான்றிதழ்களை பெற்றுக் கொள்வதற்கான தினம் மற்றும் நேரத்தை ஒதுக்கிக் கொள்வதற்கான இலவச சேவை ஒன்று இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த புதிய கட்டமைப்பை அறிமுகப்படுத்தும் நிகழ்வு பிரதி அமைச்சர் இரங்கு குணசேகர தலைமையில் தேசிய போக்குவரத்து வைத்திய நிர்வாகத்தில் இடம்பெற்றது. வாகன சாரதி அனுமதி பத்திரத்துக்காக விண்ணப்பித்தவர்களுக்கான வைத்திய சான்றிதழ்களை பெற்றுக் கொள்வதில் ஏற்படும் சிரமங்களை தவிர்த்து வினைத்திறனான மற்றும் தரமான சேவையை வழங்க தேசிய போக்குவரத்து வைத்திய நிறுவனம் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அதுகுறித்த இணையதளம் மற்றும் எந்த ஒரு தொலைபேசி வலையமைப்பிலும் இருந்து இலகுவாக திகதி மற்றும் நேரத்தை ஒதுக்கிக் கொள்வதற்கான கட்டமைப்பு இன்று பிரதி அமைச்சர் இரங்கு குணசேகர தலைமையில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. appointment.ntmi.lk எனும் இணையதளத்தின் ஊடாகவும் எந்த ஒரு தொலைபேசி வலையமைப்பில் இருந்தும் 210-20-21 எனும் இலக்கத்தை அழுத்துவதன் ஊடாகவும் சேவைகளை பெற்றுக் கொள்ள முடியும். கிளீன் ஸ்ரீலங்கா மற்றும் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு இணைந்து முன்னெடுக்கும் டேக்கியா வேலைத்திட்டத்தின் மற்றொரு கட்டம் இன்றைய தினம் இடம்பெற்றது. ஹம்பாந்தோட்ட வீரக்கெட்டிய ராஜபக்ஷ மத்திய மகா வித்யாலயத்தை குறித்த நிகழ்வு இன்றைய தினம் வெற்றிகரமாக இடம்பெற்றது. குறிப்பாக வீதி விபத்துகள் தொடர்பில் மாணவர்களுக்கு தெளிவூட்டி அதனூடாக வீதி விபத்துகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு கிளீன் ஸ்ரீலங்கா அமைப்புடன் இணைந்து இந்த வேலைத்திட்டத்தை முன்னெடுத்து வருகிறது. தொடர்ச்சியாக இந்த வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டு அதனூடாக வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்துவதே சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் நோக்கமாகும். சீன மக்கள் குடியரசு ஸ்தாபிக்கப்பட்டு 77 வருடங்கள் பூர்த்தியாவதை முன்னிட்டு கொழும்பில் விசேட நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. அமைச்சர்களான ஆனூர கருணா திலக்க, பிமல் ரத்நாயக்க, பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க, மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா ஆகியோர் அதன்போது இணைந்திருந்தனர். இலங்கைக்கான சீன தூதுவர் வெய் ஷுவாங் ஹெங்கும் அதன்போது இணைந்திருந்தார். சீன மக்கள் குடியரசின் 77 வருட பூர்த்திக்கு ஜனாதிபதி ஆண்டகுமார் திசாநாயக்க உள்ளிட்ட அரசாங்கம் மற்றும் இந்நாட்டு மக்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் ஆனூர கருணா திலக்க குறிப்பிட்டார். ஆளும் கட்சி எதிர்கட்சி உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்ட குறித்த நிகழ்வு வண்ணமயமாக இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: வடகொரியா தொடர்ந்தும் அதிநவீன அணு ஆயுத சோதனைகளை முன்னெடுத்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஒலியின் வேகத்தை விட 5 மடங்கு வேகமாக சென்று இலக்கை தாக்கும் திறன் கொண்ட புதிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை வெற்றிகரமாக வடகொரியா சோதனையிட்டுள்ளது. கிழக்கு கடற்கரை பகுதியில் இருந்து ஏவப்பட்ட குறித்த ஏவுகணைகள் சுமார் 600 கிலோமீட்டர் தூரம் வரை கடலில் பாய்ந்து விழுந்ததாக தென்கொரிய ராணுவம் உறுதி செய்துள்ளது. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தனது மகளுடன் நேரில் சென்று ஏவுகணை பரிசோதனையை பார்வையிட்டுள்ளதாகவும் தென்கொரியா குற்றம் சுமத்தியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்தினால் தடை விதிக்கப்பட்ட சிஎன்என், எம்எஸ் நவ் மற்றும் பொலிட்டிகோ ஊடக நிறுவனங்களின் செய்தியாளர்களுக்கு வெள்ளை மாளிகைக்கான அனுமதியை உடனடியாக மீண்டும் வழங்குமாறு அமெரிக்க பெடரல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொலம்பியா மாநிலத்துக்கான அமெரிக்க மாவட்ட நீதிபதி திமேத்தி காலி குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். குறித்த ஊடக நிறுவனங்களின் செய்தியாளர்கள் அனுமதிகளை ரத்து செய்யும் போது தேவையான சட்ட நடவடிக்கைகள் பின்பற்றப்படவில்லை என்றும் குறித்த தீர்மானம் அரசியலமைப்புக்கு முரணானது எனவும் நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். வெள்ளை மாளிகை குறித்த மூன்று ஊடக நிறுவனங்களின் அணுகலை கடந்த செப்டம்பர் 18 தேதி ரத்து செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
0: விளையாட்டு செய்திகள்.
1: இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் சர்வதேச போட்டி இன்றைய தினம் இடம்பெற்று வருகிறது. போட்டியில் நானே சுல்சீர் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்பெடுத்தாட தீர்மானித்தது. இப்போட்டியில் இலங்கை அணியின் தலைவராக குசல் மெண்டி செயற்படுவதுடன் இங்கிலாந்து அணியை ஹாரி ப்ரூக் வழிநடத்துகின்றார். இலங்கை அணி சார்பில் கடந்த போட்டியில் விளையாடிய துஷ்மந்த் ஷமீரவுக்கு பதிலாக இன்றைய தினம் இஷான் மாலிங்கு இணைக்கப்பட்டுள்ளார். இரு அணிகளுக்கும் இடையிலான முதலாவது போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றிருந்த நிலையில் மூன்று போட்டிகளை கொண்ட தொடரில் 1-0 என முன்னிலை பெற்றுள்ளது. இந்நிலையில் இலங்கை அணி துடுப்பெடுத்தாடி வரும் நிலையில் சற்று முன்னர் வரை 17.5 ஓவர்கள் நிறைவில் 1 விக்கெட்டினை இழந்து 90 ஓட்டங்களை பெற்றுள்ளது. கத்துமணி சங்கர் 33 பந்துகளில் 25 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் ஆட்டம் இழந்தார். ஆடுகளத்தில் கமிந்து மெண்டிஸ் 41 பந்துகளில் 36 ஓட்டங்களையும் குசல் மெண்டிஸ் அணித்தலைவர் 34 பந்துகளில் 29 ஓட்டங்களையும் பெற்று துடுப்பெடுத்தாடி வருகின்றனர்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: ஜானகி சிறிவர்தன லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட நிலையில் விளக்கமறியலில். நாட்டின் பல பகுதிகளில் அடைமழை, 3 ஆறுகள் பெருக்கெடுக்கும் அபாய கட்டம். ஆளும் கட்சி எதிர்கட்சி உறுப்பினர்களை ஒன்றிணைத்த சீன மக்கள் குடியரசின் 77 வருட பூர்த்தி. செப்டம்பர் மாத வருமான இலக்கை கடந்த இலங்கை சுங்க திணைக்களம். வடகொரியா தொடர்ந்தும் அதிநவீன அணு ஆயுத சோதனைகளை முன்னெடுப்பதாக தென்கொரியாவிடமிருந்து குற்றச்சாட்டு. இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் நாணய சுழ்ச்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்பாட்டத்தில். இத்துடன் வசந்தம் எஃப்எம் இன்று நாளைக்குரிய மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளை காலை 9 மணிக்கு நமது மணித்தியால செய்தி அறிக்கையை எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: வணக்கம். நேர்களை பொது முதல் நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி உத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை கேட்கலாம். அத கோட்டிப்பதிக்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 3119, வெற்றி இலக்கங்கள் முறையே 36, 43, 48, 58. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கம் 36, 43, 48, 58. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து சி. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து சி. ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெடுப்பு வாரம் 5005, வெற்றி இலக்கங்கள் முறையே 32, 33, 47, 60. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கம் 32, 33, 47, 60. வெற்றியீட்டிய ராசி மீனம். மீண்டும் ஒருமுறை ராசி மீனம். சூப்பர் மாலிக்கான வெற்றி முடிவுகள் சீட்டெடுப்பு வாரம் 3293, வெற்றி இலக்கங்கள் முறையே 7, 16, 33, 58. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கம் 7, 16, 33, 58. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து இ. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து இ. சனிதாவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெடுப்பு வாரம் 5454, வெற்றி இலக்கங்கள் முறையே 11, 18, 42, 66. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கம் 11, 18, 42, 66. ஆங்கில எழுத்து எல். மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எல். கம்பர்கவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 2469, வெற்றி இலக்கங்கள் முறையே 17, 21, 32, 68. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கம் 17, 21, 32, 68. ஆங்கில எழுத்து யு. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து யு. சூப்பர் இலக்கம் 20. மீண்டும் ஒருமுறை சூப்பர் இலக்கம் 20. சுப்பிரதன சம்பதவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெடுப்பு வாரம் 1027, வெற்றி இலக்கங்கள் முறையே 7, 6, 3, 1, 8, 8. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கம் 7, 6, 3, 1, 8, 8. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து டி. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து டி. ஜெயசம்பத்துவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 5001, வெற்றி இலக்கங்கள் முறையே 3, 1, 8, 8. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கம் 3, 1, 8, 8. ஆங்கில எழுத்து டி. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து டி. சசிரவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 1123, வெற்றி இலக்கங்கள் முறையே 16, 47, 48. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கம் 16, 47, 48. இவைகள் தான் நேற்று தினம் சீட்டிழக்கப்பட்ட அபிவிருத்தி உத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: You know, ladies, it's time to show some real love. Mere pyar.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு, புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் புல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுறையை பாருங்கள்.
2: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும், மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: உத்தம புத்திரன் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ கூட பேச வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம் விஸ்வநாதன், எப்படி இருக்கீங்க?
1: மகாதேவன்
0: நன்றி.

0: பொருளாதாரமா பாட்டிற்காக ஆக்ரோ மொமெண்டத்திடம் இருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட ஆக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.
1: வசந்தத்தின் இன்ஷு நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகை மகேஸ்வரி.

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.

0: நீங்க டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: நன்றி, வணக்கம்.
2: உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் தரேன், முடிஞ்சா என்னை கொன்னுட்டு உங்களை காப்பாத்திக்கணும்.

0: ஜீவன் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்போ கூட பேசுறதுக்காக நம்மளுடைய ஆங்கிலஸ் வந்து மார்க்ரெட் வந்திருக்காங்க. வணக்கம் மார்க்ரெட்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: கேக்குறீங்க பாடலாம் கேக்குறதுக்கு கணவருக்காகவும் மகள் மேசி ஆச்சாரனுக்காகவும் வசந்தம் சொந்த மனைவருக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் கேட்போம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி
0: நன்றி. இது போல நீங்களும் கூட தொடர்ந்து மழைப்பை ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அழைக்க வேண்டிய இலக்கம் 0102-5005-0013 அதே போல 0102-5111 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பான உறவுகள் சொந்தங்களுக்கும் விரும்பி கேட்கலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கமானது 0606-0407-1026 என்ற இலக்கத்தினூடாகவும் தொடர்பு கொள்ளலாம். அடுத்த மாதம் பிரதான பாடல் கவன் திரைப்படத்துக்காக.

0: யாத்திரை பத்திரிந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ கூட பேச வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
1: கோகிலன்.
0: கோகிலன் எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகம். நீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் கோகிலன். அப்புறம் என்ன செய்துட்டு
1: இருக்கீங்க? சமைச்சு முடிச்சது இருக்கேன்.
0: ஓகே ஓகே கோகிலன், அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு. அந்த பாடல் யார் இருக்காங்க எல்லாம் கேட்க போறீங்க?
1: எல்லா சொந்த பந்தங்களுக்காகவும், தங்கச்சிக்காகவும், அம்மா அப்பாவுக்காகவும், மானுக்காகவும்.
0: என்ன பாடல்?
1: பர்த்டே ஆடி விளையாடி படத்துல இருந்து மஞ்சள் பையில் மலையிலே.
0: ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க சரியா?
1: ஓகே
0: ஓகே, ரொம்ப நன்றி
1: நன்றி
0: நன்றி. அதே போல பேஸ்புக் வழியாகவும் ஏராளமானவர்கள் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இனிய வணக்கம் சொல்லி இந்துகளிலிருந்து அரசு நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அதே போன்று அன்பான வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன்னு சொல்லி கந்தலாக்கி உவைதீன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மும்தாஜ் பேகம், பரீதா, சர்தார், அருள்மொழி, ஆட்டோ விஸ்வநாதன் அனைவருக்காகவும் பாடல் தாருங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான வணக்கம் சொல்லி ரெஜிடோன் நாவட்காடு இருந்து நிகழ்ச்சி நடந்திருக்காங்க. இனிமையான இரவு நேர வணக்கம் சொல்லி அக்கறை பற்றிய பொப்டிகளிஸ்ட்ல இருந்து நிசார் வந்திருக்காங்க. இதே போன்று இரவு நேர வணக்கம் சகோதரி வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் நானும் இணைந்திருக்கிறேன்னு சொல்லி ஆரம்பத்திலிருந்து இதே ரத்தினம் வந்திருக்காங்க. மற்றும் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லி செல்வதுரை நந்தகுமார் நிகழ்ச்சி எடுத்திருக்காங்க. அன்பான வணக்கம் சகோதரி நானும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லி கருங்காலி சொல்லிலிருந்து மில்டன் வந்திருக்காங்க. அதே போன்று இனிமையான இரவு பொழுது வணக்கம் சொல்லி தூத்துக்குடி பாலசுப்ரமணியமும் வந்திருக்காங்க. அதே போன்று அன்பு வணக்கங்களோடு ஒஸ்போன்ல இருந்து விஜயகுமார் நிகழ்ச்சி எடுத்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் சொல்லி ஜோன் சித்திரன் நிகழ்ச்சி எடுத்திருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை நண்பர்களுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 அன்னி சாயம் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அற

0: வணக்கம் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம்.
1: வணக்கம் சல்லா, எப்படி சுகம்?
0: வணக்கம் வணக்கம் விமலா தேவி, எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்ல சுகமா இருக்கேன்.
0: ஓகே, நானும்
1: பாட்டெல்லாம் நல்லா தூக்கலா இருக்கேன்.
0: அப்படியா? ரொம்ப ரொம்ப நன்றி.
1: ஓகே, வசந்த டிவி தான் பாத்துக்கிட்டே இருக்கேன்.
0: அப்படியா? ஓகே ஓகே, டிவியும் பாத்துட்டு பாடலும் கேட்டுட்டு
1: இருக்கீங்க. சரி பண்ணு, வசந்த டிவில நீங்க யாரும் இருக்க மாட்டீங்களா?
0: இல்ல இல்லம்மா இல்ல,
1: நான் தேடுவேன் ஒவ்வொரு.
0: அப்படியா? ஓகே ஓகே, அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடல யாரு இருக்காங்க கேக்க போறீங்க?
1: வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருக்காகையும், அறிவிப்பாளர் எல்லாருக்காகையும், போனீஸுக்காகையும், உங்களுக்காகையும், சங்கருக்காகையும், பிரதீப்புக்காகையும், எனக்காகையும், எல்லாத்துக்காகவும்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றி.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8

0: 6 streaming in Sri Lanka. Wasandham FM 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டே
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகை மகேஸ்வரி.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: மனிதத்தின் ஸ்டார் உதிரி பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ கூட பேச வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் இது?
2: நான் தெய்ய வீட்டை மல்வரத்தால இருந்து செல்வகுமார் பேசுறேன்.
1: செல்வகுமார் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கீங்க? சூப்பரா.
1: ஓகே செல்வகுமார், அப்புறம் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? வீட்லயா வேலையா?
2: நான் வேலை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
1: அப்படியா?
2: ஜாயிலையில இருந்து அதிசாவளை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்கேன்.
1: அப்படியா? ஓகே ஓகே, ரொம்ப கவனமா வந்து டிரைவ் பண்ணணும். சரியா?
2: கண்டிப்பா கண்டிப்பா. அக்கா எந்த மகனுக்கு பிறந்த நாள் நாளைக்கு?
1: ஓகே கண்டிப்பா சொல்லுங்க.
2: என் மகன் பேர் வந்து சர்வீன். அவரை வாழ்த்துறாங்க அம்மா செல்வராணி, தங்கை கிந்துசா, அப்பா செல்வகுமார்.
1: ஓகே, நாங்களும் நிகழ்ச்சி சார்பாக வாழ்த்தணும்னு சொல்லுங்க. சரியா? ஓகே, அடுத்த பாடல் யாருக்காக?
2: என் நண்பர்கள் இருக்காகவும் உங்களுக்காகவும் பாடல் விரும்பி கேட்கிறேன்.
1: ஓகே, ரொம்ப நன்றி.
2: ஓ தேங்க்யூ, ரொம்ப நன்றி.

0: சாக்லேட் சப்ளி திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் ஈடன் ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன். தோப்பு கொச்சி கடையிலிருந்து ஈடன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: அருமையான பாடல்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன்.
0: அப்படியா? ஓகே,
1: உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி. அப்புறம் சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட இல்லைன்னு தெரியும்.
0: அதுதானே. ஓகே ஓகே. அடுத்துமே ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடல யார் யாருக்காகலாம் கேட்க போறீங்க?
1: ஆதித்யா, அமிந்து, ரமிந்து, ஜெமாயா, ரொசலகம, குசுலராஜ, பொழுப்பு, பன்னெண்டு மேல சம்பந்த வசந்த கிலோட்டன், குணசீலன், மதுள, ராஜி, மாணிக்கன், ராஜேந்திரன், செல்வராம், பத்தல், ஐயா கண்ணு, திருப்பத்திரமலை, திருமதி ராஜா, சஹாரா, அது போல மெரில்காகவும் முந்தாக்வேகத்துக்காகவும் அருள்மொழி, விஸ்வா, சாம்குமார், ஆட்டோ விஸ்வநாத், விஸ்வமத்தாய், உமாச்சந்திரன், மகாதேவன், தரலக்ஷ்மி, பத்மா, இந்த நேரத்தில் வசனங்கள் கொண்டிருக்கோம். அனைவருக்காக விசேஷமா உங்களுக்காக கேட்போம். நன்றி.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி.
2: மச்சி, நான் சாமியை கூப்பிடறேன்டா.

0: நன்றி.
1: அப்புறம் என்ன செய்து இருக்கீங்க?
0: கொஞ்சம் பாட்டு நின்று இறைச்சல வருது, அப்புறம் அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு போறதெல்லாம் வருது. இப்படியான ஒரு பிரச்சனை இருக்கு வசந்தத்துல தலைமையில நாங்க.
1: ஓகேம்மா, கண்டிப்பா இது விஷயமா பேசுறோம், சரியா?
0: ஓகே,
1: நன்றி.

0: கானா சுதகரனுடைய ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் நிசாம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம். சிபி ரூபகுமார், இன்னைக்கு ஃபுல் டிரை பண்ணி பண்ணி பண்ணி நேத்தும் எடுக்க கிடைக்கல லைன்.
0: அப்படியா, இன்னைக்கு பாருங்க, இப்பதான் உங்களுக்கு நேரம் கிடைக்கணும்ன்றதுக்கு கால் பண்ணணும்னு.
1: ஆமா
0: ஆமா. ஓகே நிசாம், அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? வேலையா வீட்லயா?
1: இன்னைக்கு வீட்டுல பெரிய மழையும் காத்தும் ஆயிடுச்சு, கொஞ்சம் கவனமா இருங்கக்கா.
0: நிச்சயமா. ஓகே நிசாம், அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, அந்த பாடல யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: ஸ்வேதா உங்களுக்காகவும் எனக்காகவும் வசந்த மனைவருக்காகவும் கேட்போம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: மலைக்கோட்டை அபிராமியுடைய சாங் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சாங் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் மகாதேவன் ஐயா, எப்படி இருக்கீங்க? அப்படியா? ஓகே ஓகே ஐயா. அப்புறம் என்ன நன்றி நன்றி நன்றி ஐயா. என்ன பாடல்? ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க சரியா? ஓகே, அடுத்த பாடல் யார் யார் கேட்கலாம் கேட்க போறீங்க? வணக்கம் வினோட்லதான் கிருஷாந்தன் ரோஷன் சமினாஷியும் நிகழ்ச்சி உணர்ந்துக்கொள்ளுங்கள் சொல்லி. ஹாய் அக்கா, அன்பான வணக்கம் சொல்லி ரோஷான் நிகழ்ச்சி உணர்ந்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பாடல்கள் எல்லாம் அருமையாக உள்ளதுன்னு சொல்லி. ஹாய் ஜி வணக்கம், நானும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கேன். ரொம்ப நேரமா நிகழ்ச்சிக்கு கால் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், என்னால தொடர்பு கொள்ள முடியலன்னு சொல்லி நம்மளுடைய பிரசாத் சிராஜ் வந்திருக்காங்க. அதே போன்று அன்பு வணக்கங்களோட நிர்மலா பாலா நிகழ்ச்சி உணர்ந்துருக்காங்க. அதே போன்று அன்பான வணக்கம், நாங்களும் நிகழ்ச்சியோடு அபிசாவிலிருந்து தேவனேஷன் நிகழ்ச்சி கேட்டு இருக்காங்க. அன்பு மனைவி ராஜேஸ்வரி, மகன்களான தனுஷ்விதன், தக்ஷிதன், ஹேஷினி ஆகியோரும் நிகழ்ச்சி கேட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காகவும் அடுத்த முறை சுப்ரான் பொருள் இருக்கு கேட்டு வரலாம்.

0: திரை உலகின் நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகை மகேஸ்வரி.

பாடலை தொடர்ந்து நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சி உணர்ந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கழகத்தில் உங்களுடன் சங்கர் விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. வணக்கம் என்று சொந்தங்களே.

நன்றி ஷிஷோபி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நேர்கள் இப்போது முதல் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். நேரம் இப்போது 9 மணி.

0: இந்த நெஞ்சுக்குள் எத்தனை சுமைகளை சுமந்து உறக்கம் வராமல் இருக்கும் இந்த இரவுகளில் இதயத்தை கொஞ்சம் தூசித்தட்டி ஆறுதல் அளிக்க ஓரிடம் தேடி அலையும் உள்ளங்களுக்காக தொடர்ந்து 3 மணித்தி அலங்கள் வசந்த நிலாவோடு நானும் இணைந்திருக்க போகிறேன். நீங்களும் அலைப்பினைப்படுத்தி இணைந்து கொள்ளுங்க. 0312-775-0001 அல்லது 0312-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க. அங்கே வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டிருக்கும். அதன் கீழே உங்களோட கருத்துக்களையும் கவிதைகளையும் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். சேர்த்துக்கொள்வதற்கு நானும் மிக ஆவலாக இருக்கிறேன். அப்படியும் இல்லைன்னா டக்குனு உங்களோட ஃபோன் எடுங்க, வாட்ஸ்அப்புக்குள்ளே போங்க. 0760-04-7-102-6 அப்படிங்கிற எங்களோட வாட்ஸ்அப் இலக்கங்களுக்கு உங்களோட கவிதைகளை அல்லது உங்களது ஏக்கங்களை கூட எழுத்து வடிவில் அனுப்பி வைக்கலாம். சேர்த்துக்கொள்ள நானும் அவளாக இருக்கிறேன். இப்போது நிகழ்ச்சியின் முதலாவதாக சாந்தா வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க சாந்தா?
1: நலமா இருக்கிறேன். ஆரம்ப பாடலே நல்ல பாடல் போட்டிருக்கீங்க.
0: நன்றி. என்ன செய்றீங்க நீங்க?
1: பாட்டு கேட்டுக்கிறீங்க?
0: ஆமா, ரேடியோ கேட்டா பாட்டு தானே கேட்கணும் இல்லையா? என்ன மாதிரியான பாடல்கள் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும்? சோக பாடல். ஏன் அவ்வளவு சோகங்களின் மீது ஆசை உங்களுக்கு? சரி, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ளாம எடுத்த பாடலுக்காக? சரி, கேட்டுட்டே இருங்க. அம்மா பாடல் ஒன்று தாரேன். நன்றி. காதலுக்காகவும் காதலிக்காகவும் மட்டுமல்ல, எல்லா உறவுகளுக்காகவும் கூட நீங்க இணைத்துட்டு பாடல் கேட்கலாம்.

0: யாழ் மீட்டும் யாழ் மண்ணில் தமிழ் மணக்கம் வசந்தம் FM 102.8.
1: நான் தான் விஜய் பேசுறேன். என்ன ஒரு நடிகனாக்கி இளைய தளபதிங்கிற கௌரவத்தையும் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நன்றி. உங்க எல்லாரையும் நேரில் பார்த்து பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால தான் இப்படி ஒரு வழி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தோட பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். உலகத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. உங்கள் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க, அதே மாதிரி தான் எனக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை பற்றி யாராவது தப்பாக பேசுனா நீங்கள் விட்டு கொடுப்பீங்களா? அதே மாதிரி தான் நானும். என் அப்பா அம்மா இருந்தால் கூட விட மாட்டேன். என்னை பற்றி என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கேட்டால் மிஸ்டர் கிளீன்னு சொல்லுவாங்க. பொய், சுத்த பொய். என்கிட்ட கூட ஒரு சின்ன வீக்னஸ் இருக்குது. பொண்ணுங்களை எங்கே பார்த்தாலும் சரி எனக்கு இல்தக்க சையாக வந்துடும். அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா?

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இந்த இரவு பொழுதுனில் யாரையோ மனம் எங்கோ தேடிக்கொண்டிருக்கும். அந்த தேடலின் பிரதி கிடைத்தால் மீண்டும் ஒரு முறை தேடி வாசித்து பார்க்கலாம். ஆனால் தேடியவர் எங்கிருக்கிறார் என்று தேடும் நமக்கே தெரியாவிட்டால் அந்த தேடலில் என்ன பயன்? இப்படி கிடைக்காத எதையோ ஒன்றை தேடி அலையாமல் வாங்க, இனிமையான பாடல்களோடு இணைந்திருக்கலாம் வசந்த நிலாவில். அழைப்பு ஏற்படுத்துங்க 0112 775 0001 அல்லது 0112 775 111 அப்படிங்கிற தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா 0760 04 7 102 6 அப்படிங்கிற வாட்ஸ்அப் இலக்கங்களினூடாக இணைந்து கொள்ளலாம், அல்லது வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் ஒருவர், வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: நான் அக்காலஜிலிருந்து நௌஷாத்.
0: நௌஷாத், எப்படி இருக்கீங்க?
1: நான் நலமா இருக்கிறேன் சார். நீங்கள் எப்படி? நலமா இருக்கீங்களா?
0: நானும் நலமாக இருக்கிறேன். எப்படி இருக்கு உங்களோட ஊரெல்லாம்?
1: எல்லாம் சரியான மழை சார்.
0: சரியான மழை? என்ன
1: மழையும் தண்ணி, வீடுலாம் தண்ணி.
0: ஓ, எப்போல இருந்தது?
1: இப்போ குடி ஒரே மழை தான்.
0: இன்னைக்கும் அப்படிதான் இருக்கா? வீடெல்லாம் தண்ணியா?
1: ஆமா ஆமா,
0: தண்ணியா இருந்தாலும்
1: மழை பெய்யுதான்.
0: இருந்தாலும் வசந்தத்தோட தான் நாம இல்லையா?
1: ஆமா ஆமா, வசந்தத்தோட தான்.
0: சிறப்பு. யாரெல்லாம் நினைத்துக் கொள்ள போறீங்க அடுத்த பாடலுக்காக?
1: பாடல் தெரிவு உண்மையில் அருமையாக உள்ளது. நன்றியில் பாடல்கள்.
0: நன்றி நன்றி.
1: பாடல் கற்பது இந்த நிலையில் அன்புக்குரிய சகோதரி அம்மனுடைய பாய்ச்சா நின்று வசந்தம் அனைத்து இளைஞர்களுக்காகவும் உங்களுக்கு ஒரு பாடல் சார். நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். யாரெல்லாம் ஃபேஸ்புக்கினூடாக இணைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆயண்ணா இரவு நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி வளம போல மணி குடும்பம், ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி, சாந்தி, கீதான், தீபா, சாந்தன் குடும்பம் எல்லாரும் இணைத்துக்குள்ள சொல்லி கொட்டகலையிலிருந்து வந்திருக்கிறாங்க. முத்தையா காளிமுத்து இனிய இரவு வணக்கங்களோடு, தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் வந்திருக்காங்க வணக்கங்களோடு, வந்திருக்கிறாரு நானுவிலிருந்து அருணசுதன். ஐயண்ணா இனிய இரவு வணக்கம், பாடல்கள்லாம் இனிமையாக உள்ளது, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், எங்களையும் நிகழ்ச்சியோடு இணைத்து பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி வடவலையிலிருந்து லக்ஷிகன் அபிலாஷினி வந்திருக்காங்க. வசந்த நிலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், வலுமை போல நிகழ்ச்சியோடு நானும் அப்படின்னு சொல்லி அக்கரைப்பற்றிலிருந்து அப்துல் காதர் வந்திருக்காரு. அம்மன்புரம் செங்கலடி சுரேஷ், இனிய இரவு வணக்கம் அண்ணா. அம்மா தவமணி, தயாலினி, சாருஜான், செங்கலடி ஸ்ரீ முருகன், செங்கலடி குமார், பங்குடவலி அழகு சுந்தரம் ஐயா, மூதூர் வடிவேல் எல்லாரையும் இணைத்துக்கு சொல்லி சொல்லியிருக்காரு. அடுத்ததாக ஹாய் ப்ரோ, இதமான இரவு நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு பண்டார்வலையிலிருந்து வினோதன், வினோ, லதா, கிஷாந்தன், ரொஷான், அபினாஷ் எல்லாரும் இணைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கங்களும் வாழ்த்துக்களோடு வந்திருக்காங்க. வெள்ளவத்திலிருந்து செல்லதுரை நந்தகுமார், இனி இரவு வணக்கம் சங்கர் அப்படின்னு சொல்லி. பசரையூர்லேருந்து ஏஎஸ் பாலச்சந்திரன் வந்திருக்காங்க. இரவு வணக்கங்களோடு நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரியம்பதி இதய ரத்னம், ஆய் அன்பான இரவு நேர வணக்கம், நிகழ்ச்சி அருமை, வாழ்த்துக்கள். வாகரையிலிருந்து சிவேந்திரன் வந்திருக்காங்க. இனி இரவு வணக்கம் அன்பான அறிவிப்பாளர் சங்கர் புஷ்பராஜன்னா, நானும் வசந்த நிலா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் பாடல் தெரிவுகள் அனைத்தும் அருமையாக உள்ளது. பேர்வலையிலிருந்து அகமத் மாவட்டத்திலிருந்து நசார் வந்திருக்காங்க. ஆய் அண்ணா இனிய இரவு வணக்கம், ப்ரோக்ராம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதாக அட்டன்லேருந்து நவீன் வந்திருக்காங்க. உன்னை என் வாழ்க்கையாக வேண்டும் என்றுதான் காதலித்தேன், ஆனால் விதி உன்னை வேறொருவரின் வாழ்க்கையாக்கிவிட்டது அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. வணக்கங்களோடு, எப்படி இருக்கீங்க? பாடல் தெரிவுகள்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ரோஜா வந்திருக்காங்க. அந்த கவிதையும் அவங்களோட தான். பிரசாந்த் சிராஜ் நண்பருக்கு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அன்பான இரவு வணக்கம், நானும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், என்னையும் இணைத்து இனிமையான பாடல் தாருங்க அப்படின்னு சொல்லி தொன்னமன்னாறு செல்வசன்னதி சுதன் வந்திருக்காரு. நிகழ்ச்சி நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னா, தர்கா நகர்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ரிம்சான் ரின்சாஸ் வந்திருக்காரு. இனி இரவு வணக்கங்களோடு கின்யா மாரூஃப் நகர்லேருந்து நசூர், மாவனிலையிலேருந்து நிஷா வந்திருக்காங்க. நிகழ்ச்சியோடு நாங்களும் கழுதாவளி சுந்தரம், சசிகலா வந்திருக்காங்க. வணக்கம் புஷ்பராஜ் அண்ணா, நான் ஆலம்குளம் கியாஸ், நானும் வசந்தில்லா நிகழ்ச்சியில் அருமையான பாடல் தெரிவுகளை கேட்டுட்டு இருக்கேன். மனைவி ரிஸ்வான், மகன் ராஹித் மற்றும் ஹயான் எல்லாரும் இணைத்துட்டு நண்பர்களுக்காகவும் பால் தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்மளோட இணைந்திருக்கிறாங்க இரவு வணக்கங்களோடு. தமிழ்நாடு தோட்டம் ஊர்குடவத்திலிருந்து அறிமுகம் ரமேஷ் வந்திருக்காங்க. வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி. பலாங்குடியிலிருந்து குமாரி வந்திருக்காங்க. ராஜகோபால் பாலா வந்திருக்காங்க. அக்கறைப்பற்று பாப் டெய்லர் நிசார் வந்திருக்கிறாரு. இரவு வணக்கங்களோடு ஸ்டீவன் டெய்லர்ஸ் இணைந்திருக்கிறாங்க. நீங்களும் என்ன பண்ணலாம், டக்குனு உங்களோட தொலைபேசியை கையில் எடுங்க, எடுத்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 0112-7175-0001 அல்லது 0112-7175-111 அப்படிங்கிற தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா 0760-0447-1026 அப்படிங்கிற எங்களோட வாட்ஸ்அப் இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம்.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இப்போது அழைப்பில் கொழும்பு 14 இருந்து மும்தாஸ் பேகம் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: அன்பான இரவு நேரம். வணக்கம்.
0: வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க. நீங்க?
0: நானும் நலமாக இருக்கிறேன். கொழும்பு எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டேன், ஏன்னா எப்படி இருக்கு தெரியுமே. சரி, அப்புறம் பாடல்களோட இந்த நாள் எப்படி இருக்கு உங்களுக்கு?
1: சந்தோஷமா போகுது. வசந்தத்தோட
0: போகுது இல்லையா? சரி, எப்பவும் போல ஏதாவது ஒரு பாடல் கேப்பீங்களே, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: கண்ணெதிர தோன்ற படத்துல சின்ன சின்ன கிளியே.
0: சின்ன சின்ன கிளியவா? சரி,
1: ஆமா.
0: தந்துருவோம் அந்த பாடல. யாருக்காக பாடல்?
1: பாடல் எனக்காகவும் அன்பு கணவருக்கும் செல்ல மக்களுக்கும் முக்கியமா உங்களுக்கும் போன நந்தகுமார் சேர்க்கும் சித்தியஸ் மைத்ரிசா ஜெமிலா அல்மா பரத பத்மா ரவி ரஹ்மா மருது ஃபாரூக் வேதி சின்னைய மகாதா ஆட்டோ சுமாசன் வசந்தகுமார் ஈடன் சரோஜன் அப்துல் நாசர் மோகன் அப்துல் மஜிக் வந்து வசந்த கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்
0: சரி நன்றி.
1: நன்றி. எனக்கு

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இரண்டாவது மனத்தை அழைத்துக்கொள் உங்கள் வசந்த நிலா. நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். நீங்களும் அனுப்பி ஏற்படுத்துங்க. 0312 2 7 5 0 0 1 அல்லது 0112 2 7 5 1 1 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னு சொன்னால் 0764 0472 அப்படிங்கிற வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக இணைந்து கொள்ளலாம். அப்படியும் இல்லையா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம். அதன் கீழே உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். இப்போது அலைப்பில் ஊர்காவல்துறையிலிருந்து பஞ்சலிங்கம், வணக்கம் ஐயா.
1: வணக்கம் சங்கர் ஐயா, எப்படி நலமா இருக்கிறீங்களா?
0: நான் ஐயா சொன்னேங்கிறதுக்காக எனக்கும் ஒரு ஐயாவா? நலமாக இருக்கிறேன். என்ன செய்றீங்க நீங்க?
1: நான் தற்போது போயிட்டு வசந்த நிலா கேட்டு கொண்டு இருக்கேன்.
0: வசந்த நிலா கேட்டுட்டு இருக்கிறீங்க. சரி, வான் நிலா இருக்கா இல்ல மலையா அங்க?
1: இல்ல இல்ல, காலநிலை நல்லா சுமூகமாக இருக்கிறேன்.
0: ஆஹா, இதமான பாடல்கள் கேட்கறதுக்கு அருமையான நேரம் இல்லையா?
1: நல்ல நல்ல ஒரு வாய்ப்பு.
0: சொல்லுங்க, யாருக்காக எல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
1: வசந்தம் கேட்டுக் கொண்டிருக்கும் எல்லாத்தையும் அன்பு உள்ளங்களுக்காகவும்,
0: நன்றி
1: குடும்பத்தினருக்காகவும், மற்றும் நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கும் அன்பான அறிவிப்பாளர் சங்கர் உங்களுக்காகவும். எனக்கு ஒரு பாடல் தருவீங்களா?
0: என்ன பாடல்?
1: அமைதி படை படத்திலிருந்து சொல்லி வீடு வெள்ளி நிலாவே. பாடலை
0: கேட்டுட்டே இருங்க தாரேன்.
1: ஆமா,
0: நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். யாரெல்லாம் ஃபேஸ்புக்கினோட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இனிய இரவு நேர வணக்கங்கள் சங்கரண்ணா. வசந்தம் சொந்தங்களுக்காக பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பெரியண்ணன் பன்னீர் அப்புத்தலை பிற்றத்மலையிலிருந்து வந்திருக்காரு. அடுத்ததாக நம்மளோட இணைந்திருக்கிறாங்க கந்தராயிலிருந்து கே உவைதீன். இது பூக்கள் வடித்த கண்ணீர் துளிகள், அலங்காரத்துக்காக மட்டுமல்ல எங்களை உலகயோகித்து விட்டது. விரல்களின் நுனியில் எங்களை கிள்ளி எரிக்கின்றன. வீதியில் நாங்கள் வடிக்கும் கண்ணீர் துளிகள் உங்கள் ஈரமற்று போன இதயத்தில் தூரமற்று போனதோ எங்களோடு உங்கள் பாசம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாரு நம்மளோட கந்தலாய் கே உவைதீன். இரவு வணக்கங்களோட கணபதி மனோகரன் வந்திருக்காங்க. வணக்கம் அண்ணான்னு சொல்லி கவிதையின் காதலி வந்திருக்காங்க. புத்துவிலிருந்து பாடகர் ஜியா அவங்க வந்திருக்காங்க. ஆய் அண்ணா வணக்கம். ரோஸ்பெரியிலிருந்து ருஷான் வந்திருக்காங்க. பிரசாந்த் பாடலுக்கு நன்றி சொல்லி மும்தாஸ் பேகம் குழும்பு 14 அரசு அந்தகலையிலிருந்து வந்திருக்காரு. வணக்கம் சொல்லி ஜெய் லக்கி வந்திருக்காங்க பெரிய கல்லாறிலிருந்து. ஹாய் ப்ரோ வணக்கம், நலமா, நிகழ்ச்சியில் பாடல்கள் எல்லாம் வறுமை அப்படின்னு சொல்லி இங்கிரியிலிருந்து ரவி வந்திருக்காங்க. நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி இணைந்து கொள்ளுங்க என்னோடு. 0312 775 0001 அல்லது 0312 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா 0760 447 102 அப்படிங்கிற வாட்ஸ்அப் இலக்கங்களினூடாக இணைந்து கொள்ளலாம், அல்லது வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம்.

அழகு தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தமே காற்றின்

0: உங்கள் பயணத்தை சுலபமாக்க உடனுக்குடன் டிராபிக் அப்டேட்ஸ். சுடச்சுட நாட்டு நடப்புகள், விளையாட்டு மைதானத்தில் நடக்கும் சுவாரஸ்யமான விளையாட்டு செய்திகள், உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் நிகழ்வுகள் அனைத்தும் வசந்தம் வானொலியில். இனி ஒவ்வொரு காலையும் வசந்தம் தான், தவிடாதீர்கள். வார நாட்களில் காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். நினைவுகளின் நிழல் வருடும் ஓர் இனிய பயணம்.
1: நிலா காயும் நேரம் சரணம்,
0: கடந்து போன காலத்தை மீண்டும் மலர வைத்து

கிழமை நாட்களில் காலை 10 மணி முதல் 12 மணி வரை ராகம் சுகமானது.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இப்போது கலகதிரையிலிருந்து ஆஜரா பிபி வந்திருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? உங்க ஊரெல்லாம் எப்படி இருக்கு? மழைதான் இல்லையா? சரி, யாரெல்லாம் இணைத்துக் கொண்டு பாடல் கேட்கலாம்? சரி, நீங்க ஏதோ ஒன்னு கேக்குறீங்க, ஆனா என்னன்னா உங்களோட அழைப்பு தெளிவு இல்லாம இருக்கு. இருந்தாலும் நன்றி அழைப்பினை மேற்கொண்டதுக்கு. நீங்களும் என்ன பண்ணுங்க, அழைப்பினை மேற்கொள்ளுங்க. 0312-275-0031 அல்லது 0312-275-111 அப்படிங்கிற என்னோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னு சொன்னா 0760-047-1026 அப்படிங்கிற எங்களோட வாட்ஸ்அப் இலக்கங்களினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். அல்லது எப்பவும் போல கைகள் கண்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கும்போது வசந்தம் எஃப்எம் பேஜுக்கு வாங்க. அங்கே வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம். அதன் கீழே உங்களோட கருத்துக்களையும் பெயர்களையும் கூட பதிவிட்டா சேர்த்துக்கிறதுக்கு நானும் தயாராக இருக்கிறேன்.

0: செவிகளாலும் காதல் நெஞ்சங்களை வென்ற வசந்தம் FM.
1: மனசே சரியில்லை புல்லாசன். இன்னைக்கு
2: ஏன் புள்ள அப்படி சொல்றீங்க?
1: இல்ல என்னன்னே தெரியல, ரொம்ப குழப்பமாவே இருக்கு.
2: அதுக்கு நீங்க வசந்தத்துல மதிய நேர குதூகலம் கேட்டீங்கன்னு சொன்னா, சிரிக்கிற புள்ளல் ஆடும், ஆடுற புள்ளல் பாடும்.
1: அப்படியா?
2: கேட்டு பாருங்க, கவலை பறந்தோடும்.
1: சரி, நான் கேட்கிறேன் வசந்தத்துல மதிய நேர குதூகலம். வார நாட்களில் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். பாரதிக்கு கண்ணம்மா, நீ எனக்கு உயிரம்மா, பிரேமுடன் திரைப்படத்திலிருந்து எஸ்பிபியின் குரலில் நீங்கள் வளர்ப்பின் ஏற்படுத்தி என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். 01 2 2 7 5 0 0 1 அல்லது 01 2 2 7 5 0 1 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னு சொன்னால் 07 6 0 4 7 102 6 அப்படிங்கிற வசந்தத்தின் வாட்ஸ்அப் இலக்கத்தினோடாகவும் இணைந்து கொள்ளலாம், அல்லது வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது பெரிய குறி அணையிலிருந்து வசந்தகுமார் வந்திருக்கார். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க வசந்தகுமார்?
1: நல்ல சுகமா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நானும் நலமாக இருக்கிறேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இருவரும் கதைக்கிறோம் இல்லையா?
1: ஆமாம், நீண்ட இடைவெளிக்கு பிறகு.
0: எப்படி போகும்
1: உங்க விடுமுறை நாட்கள் எல்லாம் எப்படி அழிந்தது?
0: நான் விடுமுறையில் இருக்கேன் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா?
1: இல்ல, கடந்த சில நாட்களாக உங்களை காணவில்லையே.
0: காணவில்லை இல்லையா? காணவில்லை
1: விடுமுறை.
0: ஆமா, காணவில்லையே. நேற்றோடு எங்கும் தேடி பார்க்கிறேன் வசந்தத்தோடு இருந்தீங்களா? என்ன சிறப்பாக போனிச்சு வசந்தகுமார். உங்களுக்கு எப்படி போகுது வாழ்க்கை? காலநிலை எல்லாம் எப்படி இருக்கு உங்க ஊர்ல?
1: காலநிலை எல்லாம் மழையாகத்தான் இருக்கின்றது.
0: பரவாயில்ல.
1: மழையுடன் காலை நிலையோட நாங்களும் நாட்களை கடந்து சென்று கொண்டிருக்கோம்.
0: அது சரி. சரி, அடுத்ததாக ஒரு பாடல் இருக்கு வசந்தகுமார், யாரெல்லாம் நினைத்துக் கொள்ளலாம்?
1: அருமையான பாடல், எல்லா பாடல்களுமே.
0: நன்றி.
1: ஒரு பாடல் தர முடியுமா?
0: நான் தர முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க?
1: காதலே நிம்மதி படத்துல காலையில் பூக்கும் கல்லூரி பூவே, அந்த பாடல்.
0: அந்த பாடல் வேணும் இல்லையா? சரி, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க?
1: தோப்பு கொத்தி கடை ஈடன், நண்பன் தலவக்கலை கிருஷ்ணபக்தன், வர்த்தலை ஐயா கண்ணன், நண்பன் ராஜமாணிக்க ராஜேந்திரன், அண்ணன் பாதுகை சின்ன தம்பி, அம்மன் பெட்டிய ராசையா, மும்தாஜ் பேகம், அருள்மொழி, உமாச்சந்திரன், கிளவட்ட குணசீலன், வசலகம குசல்ராஜா, சாம்குமார், ஆதிமுனம் ஐயா, இவர்களுக்காக கேட்போம்.
0: நன்றி.
1: நன்றி.

0: இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM.
1: வசந்தம் FM
0: 102.6 102.8.
2: உலகத்துல நடக்கிற எல்லாத்தையும் எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? அது எப்படி? ஒட்டுமொத்த தகவலும் ஒரே இடத்துல.
3: இந்த உலகத்துல எல்லாத்தையும் மறக்கக்கூடிய வியாதி உனக்கு இருந்தாலும் அவரை மட்டும் நீ மறக்கவே மாட்டேங்க.
2: பறவைகளின் கீதம், தென்றலின் ஸ்பரிசம், பனித்துளியின் புன்னகை, இந்த அழகான காலை பொழுதை இன்னும் அழகாக்க உங்கள் வாழ்த்துக்களோடும் விருப்ப பாடல்களோடும் நகர்கிறது வசந்த காற்றலையில் விடியல் விடியல். வார நாட்களில் அதிகாலை 5 மணி முதல்

காதலே நிம்மதி. இந்த காதலின் நிம்மதி எத்தனை முறை தொலைந்து போனாலும் காதலுக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் இந்த நிம்மதியை தேடித்தருவதும் இந்த காதல்தான். மூழ்கடிக்கும் அளவுக்கு ஒரு நாள் பாசம் உள்ளது, மூச்சு திணறும் அளவுக்கு மறுநாள் மௌனமும் உள்ளது. உன் அன்பின் ஊஞ்சலில் தினம் தினம் தள்ளாடுகிறது என் மனம். முதல் முறை உன்னை பார்த்தபோது வந்த அந்த ஈர்ப்பு இன்று ஏனோ குறைந்து விட்டதோ, அல்லது தேர்வெழுதி காத்திருக்கும் மாணவன் போல என் காதலும் மீண்டும் உன் விடைக்காய் காத்திருக்கிறதோ? காற்றலையில் தவழ்ந்து வரும் பாடல்களோடு என் காதலையும் கொஞ்சம் உனக்கு தூது அனுப்பினேன் தோழி. நீங்களும் இணைந்து கொள்ளுங்க வசந்த நிலாவோடு.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இப்போது நம்மளோட சின்னையா மகாதேவன் வந்திருக்கிறாரு. வணக்கம்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
1: சங்கர் புஷ்பர், வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: மழையா இருக்கு.
0: மழையா இருக்கு, என்ன நாட்டில் எல்லா இடமுமே மழையா தான் இருக்கு, என்ன செய்ய? சரி, மழையா இருந்தா என்ன, குளிரா இருந்தா என்ன, அப்படியே காது கிளிமையான பாடல்களோடு இந்த இரவு நகர்ந்து செல்வோம் இல்லையா? நன்றி, நன்றி. அடுத்த பாடலுக்காக யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க?
1: என்ன
0: பாடல்?
1: இதே தாமரபரணத்தில் ஒரு காதல்
0: ஒரு காதல் காவியம் கையோடு தந்தா சிறப்பு. இந்த பாடல ஞாபகப்படுத்தியதுக்கே உங்களுக்கு நன்றி. யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க? அனைவரும் மலை நேரங்களில் அழைப்பு கூட கொஞ்சம் தெளிவில்லாம் இருக்க, அவர் யாருக்கெல்லாம் பாடல் கேட்கணும்னு நினைச்சாரோ உங்க எல்லாரையும் இணைத்துக் கொள்ளலாம். கேட்டுட்டே இருங்க, தொடர்ந்தும் நீங்களும் என்னோட அழைப்பை ஏற்படுத்தி இணைந்து கொள்ளலாம். 0312-775-001 அல்லது 0312-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைனா 0760-04-7-102-6 அப்படிங்கிற வாட்ஸ்அப் இலக்கத்தினோட கூட இணைந்து கொள்ளலாம்.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இப்போது அழைப்பில் பருத்தி துறையிலிருந்து அருள்மொழி. வணக்கம்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நானும்
0: நல்லா இருக்கிறேன். பருத்தி துறை எப்படி இருக்கு?
1: நீங்க
0: காத்துல பிடிச்சீங்கனா கூட கொழும்பு வரைக்கும் வந்துரும்.
1: ஒரு நாள் ஒரு கனவு, அதை நான் மறக்கவும் முடியாது. நெய்யமாயிருக்கிறதே அது போல் கனவொன்றும் கிடையாது. அந்த பாடல் ஒரு பாடல்
0: என்ன
1: நன்றி.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருந்தோம். இறுதியாக ஃபேஸ்புக்கினோடாக இணைந்திருக்கும் சொந்தங்கள் எல்லாம் யாருன்னு பார்த்தெல்லாம், ஹட்டன் கலாவதி, ஐயாதுரை, முருகதாஸ், அபிக்ஷன், தவிக்ஷா, ஜெயலக்ஷி, வீரையா, திருச்செல்வம், மங்கமுத்து, குணசீலன், ஏஎஸ் பாலச்சந்திரன், அருள்மொழி இணைந்திருக்கிறாங்க. இதைய இரவு வணக்கங்களோடு உறவுப்பு தானையிலிருந்து கரடிக்குள்ள முஹாத் வந்திருக்காங்க. அவனாசி வைஜெயந்திமாலா வந்திருக்காங்க பலாங்குடையிலிருந்து. இன்றைய தினம் இவர்களை முன்னிட்டுக் கொண்டு நிகழ்ச்சியில் நானும் விடைபெற்று செல்லப் போகிறேன். நாளைய தினம் பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், பாடும் நிலா நம்மை விட்டு மறைந்த நாள் செப்டம்பர் 25. மறக்காம நாளைய தினம் வசந்த நிலாவோடு இணைந்து கொள்ளுங்க. முழுக்க முழுக்க எஸ்பிபியின் பாடல்களோடு வசந்த நிலா உங்களை வந்து சந்திக்க காத்திருக்கும். அதுவரையில் நன்றி கூறி விடைபெறும் நான் பிரியமுடன் சங்கர். அனைவருக்கும் இனிய இரவாக அமையட்டும்.

2.2 தசம் 102.8 வசந்தம் எஃப்எம்.

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

2.8 வசந்தம் எஃப்எம் நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் FM சூப்பர் 102.6 102.8 வசந்தம் FM
1: அண்ணாமலை. லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா அந்த பொண்ண வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏ அவ புருஷனுக்கும் புள்ளுகட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா. ப்ரே பண்ணுங்க.

புதுமைகளோடும் வசந்தம் FM.

இலங்கையின் 9 மாகாணங்களில் 102.8 வசந்தம் FM.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நீங்க மட்டும்

பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் எஃப்எம்.

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்டு

0: நேயர்கள் இதுவரை இறையோசை நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். தொடர்ந்தும் வசந்தத்தின் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.
1: பாதங்கள்

அனைவருக்கும் சந்தோஷமான காலை பொழுதின் வணக்கங்கள். நாடு முழுவதும் 102.6 என்ற இணையதள முகவரி ஊடாகவும் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடிய நிகழ்ச்சி கேட்டு நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 8 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. இன்று செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மலர்ந்திருக்கும் இந்த பொழுது உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு இன்றைய சிந்தனைக்காக. துன்பங்களைக் கண்டு அஞ்சி பின்வாங்காதே, துயரங்களை தாங்கும் மன உறுதியே வெற்றிக்கு முதல் படி. ஒவ்வொரு விடியலும் புதிய நம்பிக்கையும் புதிய வாய்ப்புகளையும் நமக்கு தந்து கொண்டே இருக்குது அல்லவா? இன்றைய நாள நாங்க நேர்மறை எண்ணங்களோடு ஆரம்பிப்போம். இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை என்றதால நிறைய பேர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. ஏன்னா நாளை மறுதினம் அப்படின்னு சொல்லி 2 நாட்கள் தொடர்ச்சியான விடுமுறையெல்லாம் நிறைய பேருக்கு கிடைக்கும். சோ இந்த நாளை வந்து அதே புன்னகையோட அதே சந்தோஷத்தோட இன்றைய நாளையும் சந்தோஷமா ஆரம்பிங்க. இன்றைய நன்னாளில் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக நானும் பகிர்ந்து கொள்கின்றேன். நீங்களும் உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0312-775-0003, அதே போல 0312-775-111 என்ற இயக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்று நிகழ்ச்சி இணைந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் 0767-40-76 என்று எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளலாம். 0767-40-76 என்று எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளலாம். அதே போல முகநூல் வழியாக இணைந்து கொள்ளலாம். இன்றைய நாள் மிகவும் ஒரு முக்கியமான நாள். அதாவது பாத்தீங்கன்னா தமிழ் துறை உலகத்துல தமிழ் இசைத்துறையில வந்து தனக்கென ஒரு நீங்காத இடம் பிடித்த எந்த எப்பவுமே நம்முடைய மனதுக்கும் அதே போன்று நம்முடைய சிந்தனைக்கும் மிகவும் நெருக்கமான ஒரு பாடகர் தான் நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடுமிலா என்று நாங்க செல்லமா அழைப்போம் இல்லையா. அவருடைய நினைவு நாள் இன்று. சோ அவரை ஞாபகப்படுத்தும் முகமாக அவர் பாடிய ஒரு இனிமையான பாடல் நிகழ்ச்சி அடுத்து மொழிகளுக்கு காத்திருக்கிறது. தொடர்ச்சி கலந்துக்கலாம். இது காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடிய நிகழ்ச்சி ஒளிக்காரிக்கும் பாடல் இது எஜமான் திருப்பத்துக்காக.

பொழுதின் வாழ்த்துக்களோடு விடிகள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்குங்க. நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 16 நிமிடமாக இந்த விலை நிகழ்ச்சி உள்ளே இருந்திருப்பதாக எட்டியந்தொடர்ந்து MS பெருமாள் வந்திருக்கிறாங்க. அன்பு மனைவி சுந்தரி மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கண்ணிமா, சூட்டி, கோபால், ரவிச்சந்திரன், கந்தசுவாமி, இதே போல எட்டியந்தொட்டி சிவாஜி ரசிகர்களுடைய அனைத்து உறவுகளுக்கும் பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பின்னிணைந்து காலை நேர வணக்கங்களோடு ராசியா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் அக்கா, மது கரவல் பிடித்து நிகழ்ச்சி கேட்டுட்டு நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு அன்பு கணவர் ஜெகன் மற்றும் மகன் அஸ்வின், யஸ்வின் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவே இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பெரிய கல்லாறு உதயபுரம் உதய நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவரை அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு இன்றைய நாள் நல்ல பிள்ளை சுபகாரம் ஈடுபடு என்று அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக அருணாங்கி ஐயப்பன் வந்திருக்கிறாங்க. இந்த கலந்த அரசு நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு கவிஷ் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இதுவரை கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டைலர்ஸ் ஸ்டீஃபன் வந்திருக்கிறாங்க. ஜெகதீஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மறந்திருக்கும் இந்த பொழுது அனைவருக்கும் நெல்முடன் அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக தொண்டைமானார் செல்வ சன்னதி சுதன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இனிமையான காலை பொழுது வணக்கம் சிவானி, கோயம்புத்தூர்லிருந்து பாலு வந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் சந்தோஷமாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் அன்பு மனைவி லதா மகன் ராஜாவின் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு யதீஸ்வரி, கவாஸ்கர், லவித்ரா, டிலுக்ஷன், உஷாந்தன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டு யாழ்ப்பாணத்திலிருந்து தயாகரன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு ஜெயா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. மகன்மார்களான மதுஷன், தருண் ஆகியோர் நிகழ்ச்சியோடு கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு ஹட்டனந்த பரமா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். கோயில்வத்தை சேர்ந்த கங்கா தேவி, பொன்மணி, கௌரி, அனு, ஸ்ரீயா ஆகியோர் நிகழ்ச்சியோடு கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. பெரிய நீலாவணி கிருஷ்ண வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொள்ள யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த முறை இனிமையான பாடல்கள்

உங்களுடைய மெசேஜ்களை மாத்திரம் அனுப்பி வைக்கணும், கால் பண்ணக்கூடாது, ஓகேவா? அதே போல பேஸ்புக் கொள்ளாம இந்த நேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக அப்புறம் சங்கர் வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பெண்குடாவில் இருந்து அழகு சுந்தரம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா, நிகழ்ச்சியோட தண்ணியை மணிந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவே முத்துக்குமார், அருள்மொழி, சின்ன மகாதேவன், அதே போல எம்எஸ் பெருமாள், விஜயகுமார், கௌசல்யா ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இந்த கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதைவிட இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சியுடைய பாடல் தெரிவுகள் எல்லாம் அருமையாக இருக்கிறது. இன்றைய நாள் நல்ல நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக குறிஞ்சகிழந்த அசூதின் இருக்கிறாங்க. நூர்ஜகா, நண்பர் ஜாரி, ரிகாஷ் மற்றும் ரீனா, ஷக்கிலா, ரிஸ்மி ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு டிக்கோய தரவாலை மேற்பிருந்த நேசரையிடம் துரைராஜ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். மகாலட்சுமி, துரைராஜ், துலக்ஷன், துவாஷின் மற்றும் பிரவீனா, புஷ்பராணி, அருள்மொழி, திருச்செல்வம் ஆகியோரும் நிகழ்ச்சியோடு கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. காலை பொழுது வணக்கம் சிவானி, களத்துறையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு வந்ததாக அருள் வந்திருக்கிறாங்க. விவேக், அருண், ஜூட் ஆகியோரையும் நிகழ்ச்சியோடு கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. மத்துகமா, அம்பேத்தனிலிருந்து பனிமலர் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அம்ஷித், பிரீத்திக் மற்றும் விஜயராஜ, ஷான் ஆகியோரையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. சப்பமழுக்கந்த பெரிய குறியானி வஸ்துகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. தெல் தோட்டை ஆதி மூலம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இன்றைய நன்னாளில் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுத்த அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுமான இனிய காலை பொழுது வணக்கம். பகவந்தலாவை பெரிய அல்படை மீட்பிரிவை சேர்ந்த புகைப்பட கலைஞர் சிச்சந்திரகுமார் விடியலோடு நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். மனைவி ராஜினி, அம்மா அன்னலட்சுமி, சகோதரன் விஸ்வநாதன், மகன்களான அரிஜெராட் மற்றும் அரிஜன், இன்று பிறநாளை கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் அன்பு மருமகள் அகிஷாவிற்கும் அன்பான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவிதின வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சபாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கம் சிவானி. அவிசாவளை பேண்டர்கெஸ்டிலிருந்து குமார் தனதுரை நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். அன்பு மனைவி நித்யவாணி மற்றும் பிள்ளைகளான குஷாந்தனி, துஷ்யந்தனி, ரோகிணி அர்ச்சனி, கோபிஹாசன், சுரேஷ்குமார் ஆகியோருக்கும் பாடல் பண்பு கேட்டிருக்கிறாங்க. அருமையான பாடல் தொகுப்பு, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க, ரொம்ப நன்றி. அதே போல கின்யா, மஃபுக் நகர்ந்து நசூர் வந்திருக்காங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மங்களகரமான வெள்ளிக்கிழமை காலை பொழுது வணக்கங்களோடு சண்முகநாதன், கலகானந்த நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சி நடத்தும் ஒரு இனிமையான பாடல்.